நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 22 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 27 நாள். 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி புதன்கிழமை. மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒலிபரப்பின் இதே ஆரம்பமாகிறது. நிலையத்தில் நேரமே போது காலை 5 மணி 50 நிமிடம் 40 நொடி.

0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
1: ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை.
0: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக

0: திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
1: குறளமிதம் பரகினோம். இன்று சென்னை வானொலி தனது பல்வேறு அலைவரிசைகளில் உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனி மொழியவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும் தொடர்ந்து வானிலை, 7 முதல் 9 வரை புத்தம்பது காலை இதில் 4 அறிவும், சணல் சாகுபடி, வளமான வாழ்வாதாரம். எழுதி வழங்கியவர் வி. லீலாவதி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பகுதியில் நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 2 பகுதி. தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும் மீண்டும் ஒரு தகவல். நகர்வலத்தில் அடல் ஓய்வூதிய திட்டம், ஜி. இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி. கோவை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 தரம் எனும் தாரக மந்திரம், உலக தர நிர்ணய நாள் குறித்த உரை வழங்குபவர் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். 8:30 சக்தி உலா, ஐஸ்வர்ய மகுடதாரிணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம் அமைப்பு, எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர். வெங்கடேஸ்வரன் ஆகியோர். 8:45 திரைகாணம் ஆகியவை இடம்பெறும். காலை 9 நவராத்திரி இசை விழா, சுனில் ஆர். கார்கேன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் காலை 10 முத்து சிதறல், முற்பகல் 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல் இதில் ஜி. ஆர்த்தி அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி. ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஜே. வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம், அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே. ஷாலினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம், ஆரோக்கிய உணர்வு பற்றிய தகவல் உங்களுக்காக, சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு வழக்கறிஞர் எஸ். ராதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை. 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம், தடை தாண்டுதல் வீரர் எஸ். சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இடம்பெறுகிறது. 2:55 வானிலை, மாலை 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை, இரவு 7 திரைகாணம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என். செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம். கே. விஜயசாரதி அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியவை. 8:00 திரைகாணம், 9:15 செய்தி சுடர், 9:30 கரங்கிசை, டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ். வரதராஜன் அவர்கள் வயலின், பி. நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நூறு புள்ளி 1 FM கோல்டு அலைவரிசையில் இன்று பகல் 1:10 இசையமலர் இதில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி. கே. பத்மநாபன் அவர்கள் வயலின், கே. வி. பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர். கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 2:30 லய விநியாசம், காஞ்சிபுரம் ஆல் வேர்முல்கன், ஆர். மகேஷ் ஆகியோரின் தவில் இசை. 3 மதுரம் மதுரம் இசமயம். மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சியில் ஜி. ஆர். ஸ்ரீனிவாசமூர்த்தி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். ஏ. எஸ். ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ். பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 7:10 இளைய பாரதம், எ பிளானட் ஆன் த பெர்சிபைஸ் உரையாடலில் பங்கு பெறுவோர் வி. ஸ்ரீவித்யா மற்றும் எஸ். கிருபா ஆகியோர். 8:10 மக்கள் பணி தொடங்கி நாட்டு பணி வரை டெல்லி செய்தி பிரிவு வழங்கும் சிறப்பு நிகழ்ச்சி. 9:30 சர்ச்சா கா விஷய் ஹை, 11:40 திரைகானம். ரெயின்போ அலைவரிசையில் காலை 7 நவசக்தி நாயகியர் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி வழங்குபவர் பேராசிரியர் சொற்பொழிவாளர் முனைவர் எஸ். சங்கீதா பழனி அவர்கள். தொடர்ந்து வணக்கம் சென்னை. 7:30 சைபாலை நின்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்த தகவல்கள் தொடர்ந்து. ஹாய் சிநேகிதியே.

ஒரு மணிக்கு திரைகாணம், 2 மணிக்கு ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 3:00 ஹலோ டாக்டர், அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் சித்த மருத்துவர் டாக்டர் FR ஷமீம் அவர்களுடன் நேர்முகம். 4:00 ஃபன் பண்ணலாமா, 5:00 ரெயின்போ மேடை, 6:00 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், 7:00 ரெயின்போ சாட் பாக்ஸ், 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ரெயின்போ ரீவைண்ட்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு, 8 மணிக்கு உங்கள் விருப்பம், 9 மணிக்கு கலக்கலரங்கம், 10 மணிக்கு ஒரு நிமிட பேச்சாற்றல் நேயர்களோடு, 11 மணிக்கு என்றும் இனியவை, 12 மணிக்கு ரெட்டோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ், 2 மணிக்கு எங்கள் ஸ்டைல், 3 மணிக்கு வர்ணஜாலம், 4 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 மணிக்கு பூந்தென்றல், 6 மணிக்கு பக்தி மாலை, திருமாலின் திருவுரா, புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மாவட்டம் விழுந்த மாவடி அருள்மிகு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரம் இடம்பெறும். 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை இசை சொற்பொழிவு, நிகழ்த்தியிருப்பவர் UE சிந்துஜா அவர்கள். 7:00 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள், 9:15 என் இனிய பொன்னிலாவை, 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு. சென்னை வானொலி உங்களுக்காக வழங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை இதுவரை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் எமது டெல்லி நிலையத்திலிருந்து.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. In Bihar, 13 people died when a boat capsized in the Raghupur Diyara area of Vaishali district last night. Vaishali district magistrate Varsha Singh told media persons that 13 people died while 6 were rescued after the boat capsized in the Ganga River in Raghupur. Most of the deceased are minors who were travelling on the boat to attend a feast. Around 15 to 20 people were on board the boat. 7 others have been referred to another hospital for better treatment. Prime Minister Narendra Modi announced an ex gratia of 2 lakh rupees to next of kin of each deceased and 50,000 rupees to each injured. Chief Minister Samrat Chaudhary condoled the loss of the life in the incident and announced an ex gratia of 4 lakh rupees to the kin of each deceased. Prime Minister Narendra Modi and his Canadian counterpart Mark Carney have agreed to build on the positive momentum in bilateral ties and work towards concrete outcomes across key areas of the strategic partnership. These areas include trade, energy, technology, security and people-to-people ties. Both leaders had a warm and productive telephonic conversation. Mr. Modi said in a social media post that India and Canada are together contributing towards a more stable and prosperous world. Meanwhile, Canadian Foreign Minister Anita Anand arrived in New Delhi on a 2-day visit to India last evening. During her visit, she will meet External Affairs Minister Dr. S. Jaishankar and Skill Development and Entrepreneurship Minister Jayant Chaudhary today. The first BIMSTEC Home Ministers meeting concluded in New Delhi with adoption of Delhi Declaration. In the declaration, the BIMSTEC nations have strongly condemned terrorism and violent extremism conducive to terrorism in all its forms and manifestations, including cross-border terrorism. In the declaration, the BIMSTEC nations reiterated their determination to prevent, combat and eliminate terrorism and violent extremism conducive to terrorism in a comprehensive and sustained manner in accordance with the UN Charter and international law. External Affairs Minister Dr. S. Jaishankar stressed that peace and stability along the border are key to maintaining normal relations between India and China. Speaking at Bloomberg New Economy Forum in New Delhi yesterday, he said that the relationship will have consequences if peace and tranquility in the border areas is disturbed. Finance Minister Nirmala Sitharaman has said the government is open to hearing suggestions.

0: questions on the removal of long-term capital gains tax during consultations for the upcoming union budget. Ms. Sitharaman said this while speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi yesterday. UPI merchant discount rate or MDR on select person-to-merchant transactions will be implemented after Diwali. In a social media post, National Payments Corporation of India said that UPI and Services Steering Committee decided that keeping in mind the festive season, MDR on select person-to-merchant UPI transactions will be implemented immediately post-Diwali. The Ministry of Culture will organize Brihattar Bharat International Conference on Bharat's cultural connections across the globe in New Delhi from today. The three-day conference will bring together delegates, ambassadors and scholars from 50 nations to deliberate on India's historical and contemporary cultural connections with the wider world. Prime Minister Narendra Modi will address the gathering through a special video message on the occasion. The Ministry of Panchayati Raj will today organize a dedicated one-day cleanliness and pendency disposal drive as part of the ongoing Special Campaign 6.0. During the drive, the Ministry aims to promote workplace cleanliness, improve the use of office space and expedite the disposal of pending matters. In badminton, Indian shuttlers Tanvi Sharma and Kidambi Srikanth progressed to the second round of the Denmark Open 2026 after securing hard-fought victories in their opening matches. Tanvi defeated Japan's Natsuki Nidaira 2-1 in a thrilling three-game contest. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. IST. India leads the five-match series 2-1 after defeating West Indies by 14 runs in third T20I in Indore last Sunday. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு என்னும் சில நொடிகளில். நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் தமிழ் பூங்கனிமொழி அவர்கள்.
3: உண்மையின் பக்கம் நிற்பதே நடுவு நிலைமை. அங்கு பெரும்பான்மை சிறுபான்மை என்ற பேதம் கிடையாது என்கிறார் காந்தியடிகள். தராசு முதலில் தான் சமமாக நிற்கும், பின் தட்டில் வைக்கப்படும் பொருள் இரும்பாயினும் பொன்னாயினும் மணலாயினும் சர்க்கரையாயினும் வேறு எந்த பொருளாக இருப்பினும் வேறுபாடின்றி எடையை மட்டும் சரியாக காட்டும். அதுபோல இன்னார் இனியார் நண்பர் அயலார் ஏழை பணக்காரர் வேண்டியவர் வேண்டாதவர் என எண்ணாமல் எல்லா நிலைகளிலும் நடுவு நிலைமை என்ற அறவழி நிற்பதே சான்றோர்க்கு அழகு தரும் என்பதை சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்ற குரல் செப்புகின்றது. விளையாட்டுக்களங்கள் பட்டிமன்றங்கள் அறம் கூறும் அவயங்கள் போன்ற இடங்களிலெல்லாம் மையமாய் நடுநாயகமாய் நின்று தீர்ப்பு வழங்குதல் சான்றோர்களுக்கே உரிய தனி சிறப்பாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என அறிவின் மேன்மையை பறைசாற்றுகின்றார் திருவள்ளுவர். முடியாட்சியில் அரசன் கரத்திருந்த செங்கோல் நடுநிலைத்தன்மையின் குறியீடாகி ஆட்சியின் உயர்வை உணர்த்தியது. செங்கோல் ஆட்சி நடத்திய மன்னர்களையே மக்கள் போற்றி புகழ்ந்தனர். பாரதப்போர் நடைபெற்றபோது பெருஞ்சோற்று உதயஞ்சேரலாதன் என்ற சேர மன்னன் நடுநிலை நின்று இரு திறப்படை வீரர்களுக்கும் உணவு வழங்கினான் என்று புறப்பாடல் கூறுகின்றது. சான்றாண்மை உடையவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையில் மாறுபடார். சங்க காலத்தில் வணிக முறையில் உண்மையும் நேர்மையும் நடுநிலை பண்பும் சிறப்புற்று திகழ்ந்த செய்தியை மிக நுட்பமாக பட்டினப்பாலை என்ற நூல் படம் பிடித்து காட்டுகின்றது. நீண்ட நுகத்தடி என்று சொல்லப்படுகின்ற ஏரின் நடுவில் பொருத்தப்பட்ட பகலானி எவ்வாறு சாயாமல் நேர் நின்று சமப்படுத்துமோ அதுபோல நடுநிலை பண்புடன் வணிகம் செய்ததை பட்டினப்பாலையில் நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி

வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதூவும் மிகை கொளாது கொடுப்பதூவும் குறை கொடாது பல பண்டம் பகர்ந்து வீசும் என்ற தொடர்கள் சுட்டக் காணலாம். உள்ளம் நடுநிலையில் செயல்பட உறுதி பெறுமாயின் நாம் சொல்லும் சொற்களிலும் சத்தியம் நிலைத்திருக்கும், நீதி நிலைத்திருக்கும். காய்தல் உவத்தல் அகற்றி ஒரு பொருள் கண் ஆய்தல் அறிவுடையார் கண்ணதே என நடுவுநிலை அறியும் முறையை அறநெறிசாரம் புரிகின்றது. இன்னார் இனியார் வயல்நிலம் களர்நிலம் என வேறுபாடின்றி பொழியும் மழையாய் காய்தலின்றி சமமாய் நோக்கி நடுவுநிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும்.

0: நிலைமை போற்றுவோம். தகுதி என ஒன்று நன்றே, பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் என்கிறது திருக்குறள். நம் உள்ளம் நடுநிலை பண்பை நாடினால் சமூகத்தில் மதிப்பும் நம்பிக்கையும் கிடைக்கும். நடுநிலை குணம் தலைமுறை கடந்த புகழையும் நன்மையையும் தரும். நடுநிலையாளர்களை நாடு அரவணைத்துக் கொள்ளும். நடுவு நின்றார்க்கு அன்றி ஞானமும் இல்லை, நடுவு நின்றார்க்கு நரகமும் இல்லை, நடுவு நின்றார் நல்ல தேவரும் ஆவர், நடுவு நின்றார் வழி நானும் நின்றேனே என்கிறார் திருமூலர். நடுநிலை என்ற உயரிய குணத்தால் ஒப்பில்லாதவர்களாய் உயர்ந்து நிற்போம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் தமிழ்பூங்கனிமொழி அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

0: நிறைவு பெற்றது வழிபாடு. நேரம் இப்போது 6:35:15. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 27 புதன்கிழமை.
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகளின் கவனத்திற்கு மத்திய அரசாங்கம் எண்ணெய் வித்துக்கள் விவசாயி நண்பன் என்ற செயலியை உருவாக்கியிருக்கிறது. எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? ஆயில் சீட்ஸ் கிசான் மித்ர என்ற செயலியை பயன்படுத்துங்கள். இந்த செயலி விவசாயிகளுக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது. நீடித்த நிலையான எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி முறைகள், பயிர் மேலாண்மை, புத்திசாலித்தனமான சாகுபடி நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ள இந்த செயலியை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஹைதராபாத்தில் உள்ள ICARன் இந்திய எண்ணெய் வித்துக்கள் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒரு புதிய முயற்சிதான் இந்த செயலி. நமது மொழியிலேயே தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ளலாம். எண்ணெய் வித்து பயிர்களுக்கான வழிகாட்டுதல் முழுமையாக இருக்கும். 24 இந்த செயலியை அணுகலாம். இது பற்றி மேலும் அறிய உடனடியாக வாட்ஸ்அப் செய்யுங்கள். 91 40 24 59 81 80 91 40 24 59 81 80. மாமரம் சாகுபடி செய்வோர் கவனத்திற்கு. மாமரத்திற்கு கவாத்து செய்தல் அவசியம். வருடத்திற்கு ஒரு முறை செய்ய வேண்டும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பழைய காய்ந்து போன கிளைகள், தாழ்ந்து இருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக இருக்கும் கிளைகள், ஒன்றன் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மாமரத்தில் இருந்து பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்க NAA நாஃப்தலின் அசிட்டிக் அமிலம் என்ற வளர்ச்சி ஊக்கியினை 20 PPM என்ற அளவில், அதாவது 100 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி NAA என்ற அளவில் கலந்து 2 முறை தெளிக்க வேண்டும். பிப்ரவரி மாதத்தில் பூ பூக்காத மரங்களுக்கு 0.5% யூரியா கரைசல் அல்லது 1% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் தெளிக்க வேண்டும். மாமரங்களில் தத்துப்பூச்சி தாக்குதல் தென்பட்டால் இமிடா குளோபிரிட் அல்லது தயோ மீத்தாக்சிம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து தத்துப்பூச்சிகளை கட்டுக்குள் வைக்கலாம். அடுத்து தண்டு துளைப்பான். இதனை கட்டுப்படுத்த கார்போஃபியூரான் குருணை 5 கிராம் மருந்தினை மரத்தின் தண்டு பகுதியில் உள்ள ஓட்டையில் போட்டு களிமண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்து பழ ஈ. இந்த ஈக்களை கவர்வதற்கு மெத்தைல் யூஜினால் பொறிகள் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 25 இடங்களில் வைக்க வேண்டும். மாமரங்களில் கரும் பூஞ்சான நோய் தாக்குதல் தென்பட்டால் 5% மைதா கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாமரங்களில் இந்த ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை இப்போது கடைபிடித்தால் வரும் பருவங்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும். செய்துதான் பாருங்களேன்.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: கால்நடைகளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது தோல் மேல இருக்கக்கூடிய ஈ, கொசு, உண்ணி, தெல்லுப்பூச்சி, மைட் என்று அழைக்கக்கூடிய சொறிப்பூச்சிகள், பேன், இவைகள் எல்லாமே வந்து வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறாங்க. அந்த புற ஒட்டுண்ணிகள் வந்து கால்நடைகளுடைய தோல் பகுதியிலையும் உடலுடைய மேற்பரப்பிலும் இருக்கும். எனவே விவசாயிகள் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்துகளை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தணும்.
0: கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: உழவர் நண்பர்களே, நீங்கள் பயிர் சாகுபடி செய்கிறீர்கள், பல்வேறு பயிர்களை சாகுபடி செய்கிறீர்கள், அதிலிருந்து விளைச்சலும் கிடைக்கிறது. விளைச்சல் போக பயிர்களில் இருந்து பயிர் கழிவுகளும் கிடைக்கின்றன. அவற்றை கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் பல இடங்களில் இந்த பயிர் கழிவுகளை விவசாயிகள் தீ வைத்து எரிப்பதாக அறிகிறோம். குறிப்பாக நெல் சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கரும்பு சாகுபடி செய்யக்கூடிய வயல்களிலும் கழிவுகளை தீ வைத்து எரிக்கிறார்கள். இதனால் சுற்றுப்புற சூழலுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. மனித உயிர் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் பேராபத்து ஏற்படுகிறது. இப்படி தீ வைத்து கொளுத்துவதால் காற்று மாசுபாடு ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் மண் வளம் குறைகிறது, பசுமையுள்ள வாயுக்கள் அதிகரிக்கின்றன, காலநிலை மாற்றம், உடல்நிலையில் மாறுபாடு, பல்லுயிர் பெருக்கம் மற்றும் நீடித்த நிலையான வேளாண்மையில் மாறுபாடு ஆகியவை ஏற்படுகின்றன. எனவே விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து அதில் கிடைக்கும் விளைச்சலை காசாக்குகிறோம். அதேபோல் கழிவுகளையும் காசாக்கலாம், அல்லது கழிவுகளை மக்க வைத்து உரமாக்கலாம், அல்லது கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நமக்கும் பங்கு இருக்கிறது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வோம், சிந்தித்து செயல்படுவோம். நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. TNAU நிலக்கடலை ரிச், இது நிலக்கடலைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் அடங்கிய பூஸ்டர் ஆகும். இதன் பயன்களாவன: அதிக அளவில் பூ பிடிக்கும் திறனை நிலக்கடலை பயிர்கள் பெறுகின்றன. குறைந்த பொக்கு கடலைகள், விளைச்சல் 15% வரை கூடுதலாக கிடைக்கும். பயிர் வறட்சியை தாங்கும் தன்மை அதிகரிக்கும். நிலக்கடலை ரிச், இதனை எப்படி பயன்படுத்துவது? ஏக்கருக்கு 2 கிலோ தேவைப்படும். 2 கிலோ நிலக்கடலை ரிச் பூஸ்டர் கலவையை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஓர் ஏக்கரில் தெளிக்க வேண்டும். எப்போது தெளிப்பது? நிலக்கடலை பயிர் பூக்கும் தருணத்திலும் காய் பிடிக்கும் தருணத்திலும் ஆக 2 முறை தெளிக்க வேண்டும். தெளிக்கும்போது தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்த்து தெளிக்க வேண்டும். எனவே நிலக்கடலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் தங்கள் நிலக்கடலை பயிருக்கு TNAU நிலக்கடலை ரிச் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் கலந்த பூஸ்டரை தெளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6, NK 6240 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஓர் ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் ரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஓர் ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு. அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்கலாம். வெப்ப அயற்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது என

0: வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெஸ்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் வெப்பமான காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும். வெயில் காலத்தில் கால்நடைகள் மற்றும் கோழிகளுக்கு குளிர்ந்த ஆரோக்கியமான குடிநீரை வழங்குவது அவசியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.
2: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
3: ஆகாஷ்வாணி தொடர்வது மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று புளும்பர்க் பொருளாதார மாநாட்டிற்கு இடையே கனடா பிரதமர் திரு மார்க் கார்னியை தாம் சந்தித்து பேசியது குறித்து பிரதமர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். கனடா பிரதமருடனான சந்திப்பு இருநாட்டு உறவுகளில் ஏற்பட்டுள்ள சாதகமான முன்னேற்றத்தை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்தது என்றும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளும் இணைந்து நிலையான மற்றும் வளமான உலகை உருவாக்க பங்காற்றி வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினைவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல், ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். விஜயவாடாவுக்கு நேற்று சென்ற முதலமைச்சர் திரு விஜய் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து நதிகள் இணைப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு ஏற்கனவே 4.08 TMC தண்ணீர் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நீர் இருப்பு மற்றும் தேவையை கருத்தில் கொண்டு கூடுதல் தண்ணீர் திறக்க தமது அரசு பரிசீலிக்கும் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். மேலும் கோதாவரி, காவிரி ஆறுகளை இணைக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்து திரு சந்திரபாபு நாயுடு எடுத்துரைத்ததாகவும் வறட்சியை எதிர்கொள்வதற்கு நதிகள் இணைப்பு மட்டுமே நிரந்தர தீர்வாகும் என்பதை வலியுறுத்தியதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக விஜயவாடா உற்சவ நிகழ்ச்சியில் திரு சந்திரபாபு நாயுடுவுடன் திரு விஜய் பங்கேற்றார். எல் நினோ பாதிப்பு காரணமாக தமிழகத்தின் மின் தேவை அதிகரித்திருப்பதாகவும்

0: அதன் காரணமாகவே கூடுதல் விலைக்கு மின்சாரம் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை சுமார் 1500 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கு மட்டுமே டெண்டர் கோரப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: பீக் அவர்ஸ்ல சாயந்தரம் 6 மணியிலிருந்து அந்த 12 மணி வரை 6 மணி நேரத்துக்கு மட்டும் நம்மளுடைய டிமாண்டுக்கு கொஞ்சம் பூர்த்தி செய்வதற்காக நம்ம வந்து டெண்டர் கால்குலேட் பண்ணிருக்கோம். போன வருஷத்தை பாக்குறப்போ போன வருஷம் நம்மளுடைய தமிழகத்துடைய தேவை வந்து 16800 மெகாவாட் இருந்துச்சு இதே காலகட்டம். ஆனால் இப்போ வந்து 21700 மெகாவாட், அதாவது 30% அளவுக்கு வந்து நம்மளுடைய டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதற்கு முக்கிய காரணம் எல்லினோ காரணமாக வெப்பம் குறையவே இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து வாங்கிட்டு இருந்த பவர்ல இருந்து 4850 மெகாவாட் வந்து நமக்கு வரல. ₹35 வந்து கேஸ்ல இருந்து ஜென்ரேட் பண்ற பவர் மட்டும்தான் இந்த ரேட்டுக்கு வரும். ஏன்னா அவங்களோட உற்பத்தி காஸ்டே அதிகம். நாப்தால இருந்து வர பவர் வந்து 47 ரூபா வரும். இப்ப நம்மளுக்கே வந்து இங்க 800ல இருக்கு நாப்தா பவர். ரொம்ப ஒஸ்டான காலகட்டம்லாம் ஆபரேட் பண்ணும். இதனாலதான் சடன் டிமாண்ட் இப்ப வாங்குற இந்த டெண்டர் வந்து அக்டோபர் 15ல இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். நம்ம கால்ஃபர் பண்ணிருக்கிறது 3500 மெகாவாட் கிட்ட கால்ஃபர் பண்ணிருக்கோம். ஆனா நம்ம வாங்க போறது 1800 மெகாவாட் தான் வாங்குவோம்.
0: இலவச மின்சாரம் உள்ளிட்ட நெசவாளர்களின் கோரிக்கைகள் குறித்து ஆலோசித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மத்திய ஜவுளி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் சேலம் கைத்தறி நெசவாளர் சேவை மையத்தின் சார்பில் கோவையில் நேற்று தொடங்கிய சிறப்பு கைத்தறி கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மேட்டுப்பாளையத்தில் கைத்தறி நெசவு பூங்கா அமைப்பது தொடர்பான கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து விரைவில் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் கடைகளில் வழங்குவதற்கான இலவச வேட்டி சேலை உற்பத்தி துரிதமாக நடைபெற்று வருவதாக திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் சாமானிய மக்களின் மீது தாவேக அரசு விலைவாசி உயர்வு என்ற சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாநிலத்தின் பணவீக்கம் தேசிய சராசரியை தாண்டி 6.81% அதிகரித்திருப்பது இந்த அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு சான்றாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியப் பொருட்களின் உள்ளூர் சந்தை விலையை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும் இதனால் சாமானிய மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 3 மாதங்களில் GST வரி வசூல் முன் எப்போதும் இல்லாத வகையில் எதிர்மறை வளர்ச்சியை பதிவு செய்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே அரும்பாக்கம் கிராமத்தில் அஞ்சல் வார விழாவை முன்னிட்டு சேமிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி துணை அஞ்சல் கண்காணிப்பாளர் திருமதி பிரேமாவதி தலைமையில் நடைபெற்றது. இதில் செல்வமகள் சேமிப்பு திட்டம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம், அஞ்சல் துறையின் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் சேமிப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ள முடிந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: பெண் குழந்தைகளுக்கு எப்படி சேமிக்கலாம் சொன்னாங்க. பெண் குழந்தைகளுக்கு மாசம் மாசம் சேமிக்கிறதுனால படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நகர், அதுவும் கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய விஷயம். இப்போ அஞ்சல் மூலமா சேமிக்கிறதுனால நாங்க ரொம்ப பெனிஃபிட் அடைகிறோம். அஞ்சல் ஆழ்வு காப்பீட்டு திட்டத்தில் நாங்க எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். மக்களுக்கு அஞ்சல் துறை ஒரு வர பிரசாதமா இருக்கு.
3: போஸ்ட் ஆபீஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. செல்வம் மகள் இன்சூரன்ஸ், ஆர்பிஎல், ஆர்டி எல்லாம் போட்டுட்டு இருக்கு. காசு இருந்தாலும் செலவாயிடுது. கொஞ்சம் கொஞ்சமா இதுல போஸ்ட் ஆபீஸ் மூலமா சேமிக்கிறது நம்ம வீட்டு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எஸ்எஸ்ஏ மூலம் நம்ம சேமிப்பு பண்றது குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு.
0: இருவரி செய்திகள். நுரையீரல் புற்றுநோய் காரணமாக போப்பாண்டவர் 14ஆம் லியோவுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளதாக வாட்டிகன் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் ஹவுதி கிளர்ச்சி குழுவினர் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கட்டிடங்கள் இடிந்தன. 4 பேர் காயமடைந்தனர். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். 7 பேர் மீட்கப்பட்டனர். இந்த ஆண்டிற்கான திறன் மேம்பாட்டு போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் பதிவு செய்யலாம் என்று மத்திய திறன் மேம்பாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 தேர்வு அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிடுகிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை அமைச்சர்கள் திரு அருண்ராஜ், திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் நேற்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் கால்நடை மருந்தகங்கள் மற்றும் கோழியின நோய் ஆராய்ச்சிக் கூடத்தில் அமைச்சர் கமலி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மாநில அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கு தகுதி பெற்ற தென்காசி மாவட்ட விளையாட்டு வீரர்களை அமைச்சர் திரு ராஜீவ் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். சிறுபான்மையின இஸ்லாமிய மாணவர்கள் வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கான கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம்

0: தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தின் கீழ் இதுவரை 2480 குழந்தைகளுக்கு மோதிரம் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா கனடா இடையேயான நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து வன்முறைகளுக்கும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தெலுங்கு கங்கை திட்டத்தின் கீழ் சென்னைக்கு கூடுதல் தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவிடம் தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கோரிக்கை விடுத்துள்ளார். சாமானிய மக்களின் மீது தாவைக்கு அரசு விலைவாசி உயர்வு சுமையை ஏற்றி வைத்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி.

பொதுவாக காடுகள் என்பவை மரங்களால் சூழப்பட்ட பகுதி என்றுதான் நாம் கருதுகிறோம். உண்மையில் காடுகள் என்பவை வெறும் மரங்கள், விலங்குகளை தாண்டி கடல் போன்ற பெரும் பல்லுயிர் தன்மை கொண்டவை. காடுகள் என்ற இயற்கை அற்புதத்தை பற்றி இன்றைய சூழல் அறிவோம் பகுதியில் அறிந்து கொள்வோம். காடு என்பது பல நூறு வருடங்களாக செழித்து நெடுதுயர்ந்து விண்ணை தொட்டு வளர்ந்து நிற்கும் மரங்களும் செடி கொடி பூக்கும் தாவரங்கள் உள்ளிட்டவைகளும், புலி யானை சிறுத்தை உள்ளிட்ட பெரிய காட்டுயிர்களும், நரி ஓநாய் தேவாங்கு போன்ற கொறி விலங்குகளும், இரவாடிகளான ஆந்தைகள் கழுகுகள் போன்ற இறைச்சியுண்ணிகளும், மிகச்சிறிய பறவையான பூஞ்சிட்டுகள் புறாக்கள் தேன்சிட்டுகள் உள்ளிட்ட பறவைகளும், நண்டு ஆமை தேரை அட்டை தவளை போன்ற பூச்சிகள், பறக்கும் வண்டுகள், தட்டான்கள், வண்ணத்து பூச்சிகள், நீர்நிலைகள், மலைகள் என அனைத்தும் இணைந்த அற்புத கட்டமைப்பு ஆகும். நமக்கு தூய காற்று, நீர், உணவுப் பொருட்கள் மற்றும் உறைவிடம் ஆகியவற்றை காடுகள் வழங்குகின்றன. காடுகளில் காற்றில் இருக்கும் பல்வேறு வாயுக்களை கிரகித்து கொள்ளும் ஆற்றல் பெற்றவை. மேலும் நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாவதால் காற்று மண்டலத்தில் நீராவியின் செறிவு அதிகரித்துள்ள காற்றை தடுத்து மழையை தருகின்றது. காடுகளில் உள்ள தாவரங்கள் நாம் வெளிவிடுகின்ற கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கின்றன. எனவே காடுகளை இயற்கை காற்றை சுத்திகரிக்கும் தொழிற்சாலைகள் என்றே கூறலாம். காடுகள் உலகின் தட்ப வெப்பநிலையை சமன்படுத்த உதவுகின்றன. வானிலையிலும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. மேகங்களை திரட்டி குளிர்ச்சியூட்டி மழை பொழிய வைக்கின்றன. எண்ணற்ற பல நன்மைகளை நமக்கு அளிக்கும் இந்த காடுகளின் வகைகள் மற்றும் முக்கியத்துவத்தை இனிவரும் நாட்களில் பார்க்கலாம்.

0: மேகம் போல மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரைப் போலவும் காட்டை நாம் நேசிக்க வேண்டும். அனைத்து உயிரையும் வாழ வைக்கும் காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. செய்வோமா?
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: வானிலை அறிக்கை. தமிழ்நாடு புதுச்சேரி வாழ் மீனவர்களுக்கான அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 35.1 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 2.2 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 26.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 1.1 டிகிரி அதிகம். லேசான மழை பதிவாகியுள்ளது. ஈரப்பதம் 84%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ். இது இயல்பை விட 3.4 டிகிரி அதிகம். குறைந்த அளவு 27.3 டிகிரி செல்சியஸ், இது இயல்பை விட 2.5 டிகிரி அதிகம். ஈரப்பதம் 74%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை சில இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேரம் இப்போது 7 மணி. இனி ரசிக்கலாம். புத்தம் புது காலை. தன்னை விட உயர்ந்த சக்தியை உணரும் போது தான் என்ற அகந்தை சரணடைகிறது என்கிறார் ஸ்ரீரமணர். தன்னை விட உயர்ந்த சக்தியை உணரும் போது தான் என்ற அகந்தை சரணடைகிறது. இந்த இனிய சிந்தனையோடு புத்தம் புது காலை உங்களை நாடி. இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி இணைந்து ரசிக்க கனகவல்லி. நிகழ்ச்சியில் முதலில்
1: நாளும் அறிவோம். சணல் சாகுபடி, வளமான வாழ்வாதாரம். தகவல்கள் வழங்குகிறார் வி. லீலாவதி அவர்கள்.
2: நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பைகள், கயிறுகள், சாக்குகள், தரை விரிப்புகள், அலங்கார பொருட்கள் போன்றவற்றில் இயற்கை நார்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. அவற்றில் முக்கியமான இயற்கை நாராக விளங்குவது சணலாகும். சணல் என்பது ஒரு சாதாரண பயிர் அல்ல. அது சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஓர் இயற்கை வளம். பல விவசாய குடும்பங்களின் வாழ்வாதாரத்திற்கும் துணை நிற்கும் முக்கியமான பணப்பயிராகும். சணல் என்பது தண்டிலிருந்து நார் பெறப்படும் ஓர் நார்பயிர். பொதுவாக வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த பகுதிகளில் சணல் நன்றாக வளரக்கூடியது. சணல் செடியின் தண்டு பகுதியில் காணப்படும் நார்களை பிரித்தெடுத்து பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. சணலில் இருந்து சாக்கு பைகள், கயிறுகள், பைகள், தரை விரிப்புகள், அலங்கார பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள், கைவினை பொருட்கள் போன்ற பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதனால் சணல் விவசாய தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகிறது. சணல் இயற்கை நாராக இருப்பதால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக சணல் போன்ற இயற்கை நார்களை பயன்படுத்த முடியும். ஒரு விவசாயியின் வாழ்க்கை இயற்கையோடு பின்னி பிணைந்தது. மழை, மண், நீர், சந்தை, விலை, விதை, உரம், பூச்சி தாக்குதல் என பல காரணிகள் விவசாயியின் வருமானத்தை தீர்மானிக்கின்றன. இந்த நிலையில் சணல் போன்ற பணப்பயிர்கள் விவசாயிகளின் வருமான வாய்ப்பை ஏற்படுத்துகின்றன. சணல் விவசாயத்தில் கிடைக்கும் நார் மட்டுமல்லாமல் சணல் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கும் தொழில்களும் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்குகின்றன. இதன் மூலம் விவசாயி முதல் நுகர்வோர் வரை பொருளாதார சங்கிலி உருவாகிறது. விவசாயிகள் நிலத்தை தயார் செய்து விதைகளை விதைத்து செடிகள் நன்றாக வளர தேவையான பராமரிப்புகளை மேற்கொள்கின்றன. சணல் செடி வளர்ந்த பிறகு அதன் தண்டுகளை அறுவடை செய்து அவற்றை தண்ணீரில் ஊற வைத்து நார்களை பிரித்து எடுக்கின்றனர். இந்த

0: கையில் கிடைக்கும் நாரே பின்னர் பல்வேறு தொழில்களில் பயன்படுத்தப்படுகிறது. முதலில் சணல் பயிரிடுதல், நார் பிரித்தெடுத்தல், உலர்த்துதல், பதப்படுத்துதல், பொருட்கள் தயாரித்தல், சந்தைப்படுத்துதல் வரை பல கட்டங்களில் மனித உழைப்பு தேவைப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் குறு விவசாயிகள், பெண்கள், கைவினைஞர்கள் போன்ற பலருக்கும் சணல் சார்ந்த தொழிலில் கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடும். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக சணல் பைகளை பயன்படுத்தலாம். கண்காட்சிகள், விழிப்புணர்வு மூலம் இயற்கை நாறுகளின் பயன்பாட்டை மக்களிடம் எடுத்து செல்லலாம். சிறிய மாற்றங்கள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். ஒரு சணல் சாக்குப்பையை நாம் கடையில் பார்க்கும்போது அது ஒரு சாதாரண பொருளாக தோன்றலாம். ஆனால் அதன் பின்னால் ஒரு விவசாயியின் பல மாத உழைப்பு இருக்கிறது. பயிரை விதைப்பது முதல் அறுவடை செய்வது வரை ஒவ்வொரு கட்டத்திலும் விவசாயியின் உழைப்பு உள்ளது. விவசாயிகளுக்கு தரமான விதைகள், தொழில்நுட்பம், நியாயமான விலை, சந்தைப்படுத்துதல் உதவி ஆகியவை கிடைத்தால் சணல் விவசாயம் மேலும் வளர்ச்சி பெறும். சணலை வளர்ப்போம், விவசாயியின் வாழ்வை வளப்படுத்துவோம், இயற்கை நாரை பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம் சணல் சாகுபடி, வளமான வாழ்வாதாரம். தகவல்கள் வழங்கினார் வி. லீலாவதி அவர்கள்.
2: உழைப்பை நாம் தந்தால் உன்னதமான செல்வம் நம்மை தேடி வரும்.

கேட்ட பாடலின் படம் இருளும் ஒளியும். பாடலை பாடியிருந்தார் பி. சுசீலா. நினைவூட்டுகிறோம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் காலை 8:30 சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுடதாரிணி, முசிறி வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமியின் தரிசனம், அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இன்று காலை 8:30 இந்த அலைவரிசையில் சக்தி உலா. நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் மாலை 6:45 நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி நவமணி மாலை இசை சொற்பொழிவு நிகழ்த்தியிருப்பவர் யு. இ. சிந்துஜா அவர்கள்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலை நிகழ்ச்சியில் அடுத்து வருவது.
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள்.
2: காலையில் இந்த மாதிரி நாம் அன்பு சார்ந்து தெரிஞ்சுக்கிற விஷயங்களில் காதல் காமம் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல, வாழ்க்கை என்பது இந்த காதலையும் காமத்தையும் சுமந்தது தான். அது எப்படியானது, அது எவ்வளவு புனிதமானது, அது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் இந்த பாடல் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடல் காமம்ங்கிற சொல்லால் தான் ஆரம்பிக்குது. காமம் காமம் என்ப காமம் அணங்கும் பிணியும் அன்றே நினைப்பின், அதை நினச்சோன்னா முதை சுவர் கழித்த முற்றா இளம்புல் மூதாதை வந்து ஆங்கு விருந்தே காமம் பெருந்தோளேயே. அதாவது என்னென்னா, ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில் புல் முளைத்திருக்கிறது, அது நன்றாக தழைந்திருக்கிறது. அந்த புல்லை மேய வரக்கூடிய ஆடுகள் அல்லது மாடுகள் அல்லது பறவை ஏதோ ஒரு விலங்கு அங்கே வந்து அந்த புல்லை மேய்வதற்கு ஆயத்தமாகிறது. அந்த புல்லை மேய்வதற்கு ஆயத்தம் என்பதுதான் பரஸ்பரமாக ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து பார்க்கிற ஒரு பார்வை. அப்படி இருக்கும் பொழுது அது எப்படியானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஆடோ அல்லது மாடோ அந்த பாறையில் இருக்கக்கூடிய புல்லை இரண்டு கால்களால் எட்டி நின்று, ரெண்டு காலை வந்து முன்னால் அந்த பாறை மீது ஏற்றி வைத்து அந்த புல்லை வளைக்க பார்க்கிறது. அப்படி வளைக்க பார்க்கும் பொழுது முழுவதுமாக அந்த புல் அந்த ஆடினுடைய அல்லது அந்த மாடினுடைய வாய்க்குள் வருவது இல்லை. அந்த நுனி புல்லை மட்டும்தான் அந்த விலங்கினங்கள் மேய்கின்றன. அப்படி அந்த நுனி புல்லை மேய்வதை போன்றது தான் காமம். அது எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடியது அல்ல. காதல் மட்டும்தான் அந்த பெரிய பாறையில் வளர்ந்திருக்கக்கூடிய அடர்ந்த புற்களை போன்றது என்று மிகுந்த நாகரிகத்தோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார் மிளைப்பெரும் கந்தனார் என்று சொல்லக்கூடிய ஒரு புலவர். நாம் இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, எல்லா நேரமும் 24 மணி நேரமும் அப்படிங்கிறத தாண்டி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தத்துவங்கிறது அடிப்படையில் அன்பினால் பின்னப்பட்டதுங்கிறது தான் சங்க பாடல்களுடைய அகம் என்ற அந்த கருத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. சங்க பாடல்களில் அகம் என்ற சொல் எப்படி இன்றல்ல இனி வரக்கூடிய தலைமுறைக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்றோடு ஒன்றாக கலக்கக்கூடிய அந்த மன தத்துவம், செம்புல பயல் நீர் போல அன்புடை நெஞ்சும் தாம் கலந்தனவே என்று சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை பண்பு. எப்படி செம்மண்ணும் நீரும் சேர்ந்தால் அதை எப்படி நாம் பிரிக்க முடியாதோ, அப்படியாக ஆணும் பெண்ணும் சேர்ந்த தத்துவமாக, அதனால தான் நாம் வந்து சிவபெருமானை அர்த்தநாரி என்று பார்க்கிறோம். இந்த அர்த்தநாரி தத்துவம் என்பது ஆணும் பெண்ணும் சமமாக இருப்பதை குறிப்பது தான். அப்போ ஆணும் பெண்ணும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பு வயப்பட்டிருக்க வேண்டும். அன்பு வயப்பட்டிருத்தல் என்றால் அதற்குள் காதலும் காமமும் சமமாக இருக்க வேண்டும்.

0: வேண்டும் என்பதுதான் இந்த தத்துவமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சமுதாயம் அப்படியான ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான் இன்றைய காலை பொழுதினுடைய செய்திகளாக நாம் தந்து கொண்டிருக்கிறோம்.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் அரங்கமல்லிகா அவர்கள்.
2: மேன்மை
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும் அவசியமான ஒன்று.
2: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
5: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.

0: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
1: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
2: தூய்மையே மேன்மை.
3: ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
4: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் விரைவில் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற புளும்பர்க் பொருளாதார மாநாட்டில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறினார். வர்த்தக பேச்சு தொடர்பாக அமெரிக்கா அதன் நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருப்பதாகவும் அந்நாட்டுடனான உறவை ஒவ்வொரு நாடும் மறுசீரமைத்துக் கொள்ள வேண்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவுடனான இந்தியாவின் நல்லுறவு வலுவான நிலையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். சீனாவுடனான இருதரப்பு நல்லுறவு குறித்து தெரிவித்த டாக்டர் ஜெய்சங்கர், எல்லையில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் தொடரும் வரை எந்த பாதிப்பும் இல்லை என்று குறிப்பிட்டார். இந்தியா செக் குடியரசு இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்திருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செக் குடியரசின் துணை பிரதமர் கார்ல் ஹாவ்செக்கை சந்தித்து பேசியது குறித்து திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே முதலீடு மற்றும் உற்பத்தி துறைகளில் கூட்டுறவை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், ரயில்வே, போக்குவரத்து, நவீன தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி பொருளாதார பங்களிப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் திரு பியூஷ் கோயல் அதில் கூறியுள்ளார். உலகளாவிய பாரத் கலாச்சார தொடர்புகள் மாநாட்டிற்கு மத்திய கலாச்சார அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் 50 நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள், தூதர்கள், அறிஞர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இந்தியாவின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சார தொடர்புகளை உலக அளவில் விரிவுபடுத்தும் நோக்கில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றவுள்ளார். பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர், 7 பேர் மீட்கப்பட்டனர். ரகோபூர் என்ற இடத்தில் சுமார் 20 பேர் அந்த படகில் பயணித்ததாகவும், அதிக இடையின் காரணமாக ஆற்றில் படகு கவிழ்ந்ததாகவும் மாவட்ட ஆட்சியர் திருமதி வர்ஷா சிங் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களில் பலர் சிறுவர்கள் என்றும், மீட்கப்பட்ட 7 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்க பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாநில அரசின் சார்பில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்க அம்மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எல்லை தாண்டிய தீவிரவாதம் உள்ளிட்ட அனைத்து பிரிவினவாத வன்முறைகளையும் பிம்ஸ்டெக் அமைப்பின் உறுப்பு நாடுகள் கண்டித்துள்ளன. புதுதில்லியில் நேற்று நிறைவடைந்த இந்த நாடுகளின் முதலாவது உள்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தில்லி பிரகடனத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்ட விதிமுறைகள் மற்றும் ஐநா வகுத்துள்ள கோட்பாடுகளுக்குட்பட்டு தீவிரவாதத்தை எதிர்ப்பது என அதில் கூறப்பட்டுள்ளது. பிராந்திய அளவிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை பிம்ஸ்டெக் நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. போதைப்பொருள் கடத்தல், இணையவழி குற்றங்கள், நிதி மோசடி, ஆள்கடத்தல்

0: ஆயுத கடத்தல், கடற்கொள்ளை, சட்டவிரோத குடிபெயர்வு மற்றும் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு இணையதளத்தை தவறாக பயன்படுத்துதல் உள்ளிட்ட அனைத்து தரப்பிலும் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களை பாதுகாக்கக்கூடிய பிராந்தியமாக வங்காள விரிகுடா மண்டலத்தை இந்த நாடுகள் அங்கீகரிப்பதாக தில்லி பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ஆந்திர மாநிலத்திற்கு செல்கிறார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள கனக துர்கையம்மன் கோவிலில் குடியரசுத் தலைவர் இன்று மாலை வழிபாடு செய்யவுள்ளார். விஜயவாடாவில் ஆந்திர மாநில அரசும் மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகமும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள தேசிய கைவினை கலைஞர்களின் கண்காட்சியை அவர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த கண்காட்சியில் நாட்டின் 30 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மகளிர் சுய உதவிக் குழுவினரின் பொருட்கள் இடம்பெறுகின்றன. தேசிய கப்பல் கட்டும் இயக்கத்தின் கீழ் இந்திய கப்பல் கட்டும் துறைக்கு ஆதரவளிக்கும் வகையில் சிறப்பு கடன் காப்பீட்டுத் திட்டங்களை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் வெளியிட்டுள்ளார். மும்பையில் நடைபெற்ற 21வது கடல்சார் மாநில மேம்பாட்டுக் குழு கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த காப்பீட்டுத் திட்டங்கள் மூலம் கப்பல் கட்டும் துறை ஊக்கம் பெறும் என்று தெரிவித்தார். இந்த காப்பீட்டுத் திட்டங்களுக்கான பிரீமியம் தொகைக்கு அரசின் மானியம் வழங்கப்படும் என்றும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். எனினும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக ராணுவ தாக்குதல் நடத்துவது குறித்து எந்த முடிவையும் டிரம்ப் வெளியிடவில்லை. அமெரிக்காவின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக சவுதி அரேபியாவின் ரியாத் உள்ளிட்ட நகரங்கள் மீது ஹவுதி கிளர்ச்சிக் குழுவினர் நடத்திய தொடர் ஏவுகணை தாக்குதலில் 15 மேற்பட்ட கட்டிடங்கள் சேதமடைந்தன, 4 பேர் காயமடைந்தனர். இதனிடையே சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி குழுவினருக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் இஸ்மாயில் பாகேஹி தெரிவித்துள்ளார். மோதலுக்கு ராஜீய ரீதியிலான முறையில் தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காங்கோ நாட்டில் எபோலா தொற்று தாக்குதலால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 9000 கடந்துள்ளது. இந்த தொற்றால் இதுவரை 4300 பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. காங்கோவின் 7 மாகாணங்களில் பரவியுள்ள இந்த தொற்றை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும், சிகிச்சை மையங்களுக்கு வெளியே அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியிருப்பதாகவும் காங்கோ அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், லடாக், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், தில்லி, இமாச்சல பிரதேசம், பஞ்சாப் மற்றும் மேற்கு ராஜஸ்தானில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். பராகுவேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இவர் 1:21 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி 7 தொடங்கும். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 5வது மற்றும் கடைசி 2020 கிரிக்கெட் போட்டி பெங்களூருவில் வரும் 17 நடைபெறவுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஒடிசா எஃப்சி அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தை சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியா செக் குடியரசு

0: இடையே வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை மேம்படுத்த இரு நாடுகளும் முடிவு செய்துள்ளன. பீகார் மாநிலத்தில் கங்கை ஆற்றில் படகு கவிழ்ந்து நேரிட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். சவுதி அரேபியா மீதான ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கண்டனம் தெரிவித்துள்ளார். உலக ஸ்கேட் சாம்பியன் போட்டியின் ஆடவர் சீனியர் 1000 மீட்டர் பிரிவில் இந்தியாவின் ஆனந்த்குமார் வேல்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்போது 7:25. மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலை நிகழ்ச்சிகள் தொடர்கின்றன.

0: வாழ்விற்கு.
1: ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: எம்பிபிஎஸ் பண்ணும்போதே சர்ஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி தான் நான் பண்ணணும்னு எனக்கு ஆசைப்பட்டேன். ஐ வாஸ் மோர் ஓரியன்ட் ஸோ சர்ஜரி வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி எடுக்கும்போது அதில் வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரிக்கு அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டியில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு 6-7 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அது வந்து எம்எஸ் ஜெனரல் சர்ஜரி பண்ணும்போதே நமக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ரொட்டேட் ஆகும். அப்படி ஆகும்போது ஹார்ட் சர்ஜரி ஃபஸ்ட்டு பண்ணணும்னு தான் ஆசைப்பட்டு ஜென்ரல் சர்ஜரி ஜாயின் பண்ணேன். ஆனால் அங்கே உள்ள ஸ்பெஷாலிட்டிக்கு போகும்போது மற்ற டிபார்ட்மெண்ட்ஸில் அப்சர்வ் பண்ணி ஃபைனலாக நியூரோ சர்ஜரிக்கு வரும்போது மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டி விட பிரெயின் சர்ஜரி வாஸ் மோர் ஃபேசினேட்டிங், மோர் சேலஞ்சிங். அதனால் வந்து அப்போ தான் வந்து சேஞ்ச் மை மைண்ட் கே. ஏன்னா அப்போ தான் வந்து மோர்டாலிட்டி, அதாவது மூளை சிகிச்சை, மூளை அறுவை சிகிச்சையில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போது சொல்கிறது ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்ஸ் இருக்காது, டெக்னாலஜி அந்தளவுக்கு வளரல, ஸோ அவுட்கம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. எல்லாருமே பயந்தாங்க, ஒரு பிரெயின் சர்ஜரினா பேரலைஸ் ஆகிடும், கை கால் போயிடும், பேச்சு போயிடும், கோமா ஸ்டேஜ் போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு, அது வந்து அந்த ஸ்டேஜில் வந்து உண்மையாக தான் இருந்தது. ஆனால் அந்த அவுட்கம் ரிசல்ட்ஸ் வந்து ஆப்டிமைஸ் இருக்க முடியல. பட் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி லாஸ்ட் 20 இயர்ஸாக அந்த ஒரு ட்ரெமெண்டஸ் வேர்ல்ட் டெக்னாலஜி க்ரோத் ஆகும்போது ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட், ஐ குட் கோ த்ரூ தேட் ஜேர்னி. ஸோ டெக்னாலஜி இல்லாத போது இருந்ததுக்கும் அப்படியே டெக்னாலஜி வளர வளர இந்த நியூரோ சர்ஜரி எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி மற்ற ஸ்பெஷாலிட்டி விட இப்போ எவ்வளோ சேஃப் சர்ஜரியாக பண்ண முடியுங்கிறது அந்த விஷுவலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே திஸ் இஸ் மை ஃபீல் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்தது. அதுலேயே அப்படியே ஐ ஃபாலோட் மை மைண்ட். கல்பை சர்ஜரினா மூளைக்கு அடியில் ஏற்படக்கூடிய கட்டிகள், மெயினாக கட்டி தான் டியூமர், அதாவது பிரெயின்குள்ளே கட்டி வரும். அந்த பிரெயின்குள்ளே கட்டியெல்லாம் நியூரோ ஆன்காலஜி ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவோம். பிரெயினுக்கு அடியில், அதாவது மண்டை ஓட்டுக்குள்ளே தான் அந்த மாதிரி கட்டிகள் தான் ஸ்கல் பேஸ் சர்ஜரி.
3: பின்னாடி மாதிரி
2: சொல்லுவாங்க, மூளைக்கு அடியில், மண்டை ஓடுக்குள்ளேயே பட் மூளைக்கு அடியில், மூளை வந்து மிதக்கும், மூளைக்கு அடியில தான் எல்லா முக்கியமான ரத்த குழாய் நரம்புகள் எல்லாமே அந்த மூளைக்கு அடியில தான் இருக்கும். அங்க ஒரு கட்டி வந்ததுன்னா அதோட ஆபரேஷன் ரொம்ப சிக்கலானது. அது ஏன் இப்ப ஸ்பெஷாலிட்டி ஜாஸ்தி வந்துட்டு இருக்குன்னா முன்னாடி வந்து அந்த மைக்ரோஸ்கோப் மூலமா அதை சர்ஜரி பண்ணுவோம். இப்போ வந்து மூக்கு வழியாவே எண்டோஸ்கோப் போட்டு அந்த மாதிரி கட்டிகள் நிறைய எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஸ்கல்பே சர்ஜரி இவால்வ் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே பேஷண்ட் சொல்றது தான், நீங்க ஓப்பனா பண்ணுவீங்களான்னு ஓப்பனா பண்ண வேண்டியதே கிடையாது. இல்லை ஈவன் மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி எல்லாம் வந்து பெரிய கிரினியாட்டமி பெருசா ஓபன் பண்ணி பண்றது. இப்போ மைக்ரோஸ்கோப் வந்ததுக்கு அப்புறம் தேவையான இடத்துல நம்ம ஓபன் பண்ணாலே போதும், அந்த அளவுக்கு டெக்னாலஜி நல்லா டெவலப் ஆயிருக்கு. நம்ம கட்டி எங்க இருக்கோ அங்க நம்ம மேப் பண்ணிக்கலாம், மேப் பண்ணி எந்த அளவுக்கு சின்னதாக விண்டோ மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம போயிடும். மெயினாக ரெண்டு கேட்ஜெட்ஸ் தான், எதர் மைக்ரோஸ்கோப்பிக்காக பண்ணுவோம் இல்லைன்னா எண்டோஸ்கோப்பிக். மைக்ரோஸ்கோப் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு பெரிய கருவி, அது வந்து ஸ்பெஷலாக நியூரோ சர்ஜன்ஸ் தான் அந்த அதை வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மைக்ரோஸ்கோப்புங்கிறது மைக்ரோஸ்கோப் நியூரோ மைக்ரோஸ்கோப் தான் ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். அது வந்து எப்படின்னா ஒரு சின்ன முடி கூட ஒரு பெரிய கயிறு மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ மேக்னிஃபிகேஷன், அவ்வளோ இலுமினேஷன் இருக்கும்போது எவ்வளோ டெப்த்னாலும் ஒரு 15 சென்டிமீட்டர் கீழே நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு மைக்ரோஸ்கோப்பில் வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். நமக்கு எல்லா நியூரோ சர்ஜரியுமே we have to use either microscope or endoscope. So இந்த ரெண்டு ஸ்பெஷாலிட்டி எல்லாம் நம்ம ஓபன் ஆ பண்றதுங்கிறது இப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் ரேர் ஆயிடுச்சு.
3: ஏனா எல்லாரும் அத பார்த்தா தான் பயப்படுறாங்க, ஒருவேளை மூளை இது சர்ஜரி அப்படி தான் பண்ணுவாங்களோ அப்படிங்கற
2: மாதிரி. அது ஓபன் பண்றதா ஸ்கின் போன், அதுக்கு உள்ள தான் பிரெயின் இருக்கு. அந்த ஸ்கின்னும் போன் ஓபன் பண்றதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து நேக்கடையில பண்ணுவோம். ஒன்ஸ் அந்த போன் எடுத்துட்டு பிரெயின் உள்ள என்டர் ஆகும்போதே மைக்ரோஸ்கோப்ல தான் பண்ணுவோம்.
1: இதுவரை நரம்பியல் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரூபேஷ் குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: அடுத்து ரசிக்கலாம் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கியிருக்கும்

0: இன்று ஒரு தகவல்.
1: பந்திக்கு முந்தர ஆசாமிகள் நம்மள பல பேர் உண்டு. அப்படி முந்தரத்துக்கு கூட முயற்சி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பந்திக்கு முந்தறது கூட தப்பு இல்லை, ஆனால் அப்படி ஒரு விருந்தில் மொதல் ஆளாக போய் உட்காந்து சாப்பிட்டா கூட வெளியில் வர்றப்ப என்ன பெரிய விருந்து வச்சுட்டான், சாம்பாரில் உப்பு இல்லை, ரசத்தில் காரம் இல்லை அப்படின்னு குறை சொல்லிகிட்டே வர்றது இருக்கு பாருங்கள். அது சரியில்லை, நாகரிகமும் இல்லை. கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்குது, என் பொண்ணுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம், எல்லோரும் குடும்பத்தோடு வந்திருந்து மணமக்களை வந்து ஆசீர்வதிக்கணும், இப்படி தானே போட்டிருக்கோம். குடும்பத்தோடு வந்து விருந்து சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு அபிப்பிராயம் சொல்லிவிட்டு போங்க அப்படின்னா போட்டிருக்கு கல்யாண பத்திரிகையில். ஒருத்தர் வீட்டு விசேஷத்துக்கு போயிருக்கோம்னா எவ்வளவோ அசௌகரியங்கள் நமக்கு ஏற்படலாம். ஏராளமான கூட்டம் வந்திருக்கும், எல்லாரையும் அவங்க வந்து தனித்தனியாக கவனிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, நாம் தான் அனுசரித்து நடந்துக்கணும். நாமளாக போய் வாழ்த்த வேண்டியவங்களை வாழ்த்தி விட்டு வந்து சேரணும். அதை விட்டுட்டு பத்திரிக்கை கொடுத்தானேன்னு போனேன், கவனிப்பே சரியில்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விருந்துக்கு போனால் அங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி கூட அனுபவசாலிகள் சில விவரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த காலத்தில் கல்யாணம், பிறந்தநாள், அது இதுன்னு நிறைய விருந்துகள் நடக்குது. அதெல்லாம் எதுக்காக? மனித உறவுகளை வளர்த்துக்கிறதுக்காக தான், வேறு எதுக்கு? ஒரு விருந்துக்கு போனால் அமைதியாக பொறுமையாக போய் உட்காரணும். அடித்து பிடிச்சிக்கிட்டு முதல் இடத்த பிடிக்க போகிறேன் அப்படின்னு நிற்கக்கூடாது. முதல் பந்தி நடந்துக்கிட்டு இருந்தால் அது முடிஞ்சு இலை எடுத்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் போய் உட்கார்றது தான் நாகரீகம். இலை எடுக்கிறதுக்கு முன்னாடியே அங்கே போய் உட்காந்தா நல்லா இருக்காது. நீங்கள் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்களா, சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கீங்களா, பார்க்குறவங்களுக்கு சந்தேகம் வந்துடும். அதே மாதிரி இலையில் எல்லா ஐட்டமும் பரிமாறினதுக்கு அப்புறம் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு ஐட்டமாக வைக்க வைக்க நாம் பாட்டுக்கு எடுத்து உள்ளே தள்ளிகிட்டே இருந்தோம்னா எதை வச்சோம் எதை வைக்கலன்னு பரிமாறினவரே குழம்பு போயிடுவார். ஏன்னா எப்போ பார்த்தாலும் இலை காலியாகவே இருக்கும். சாப்பிட்றப்போ உங்கள் சாப்பாட்டையே நீங்கள் கவனிக்கணும். அடுத்தவங்க இலையில் என்ன இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவர் எதை அதிகமாக சாப்பிட்றார், இதெல்லாம் நமக்கு என்னத்துக்கு? எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மட்டும் திடீர்னு பாதியில் எழுந்திரிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சங்கடமாக இருக்குமேங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் பாட்டு எழுந்திரிச்சு போகக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்க உங்களை எழுந்திருக்க சொன்னால் எழுந்திரிச்சு போகலாம். விருந்துகளில் சாப்பாட்டை வீணாக்கிறதே ஒரு நாகரிகமாக போட்டுது இந்த காலத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு பல பேர் இந்த உலகத்தில் இருக்கிறப்போ சாப்பாட்டை வீணாக்கிறது எவ்வளோ பெரிய மோசங்கிறத நினச்சி பார்க்கணும். வேணுங்கிற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிட்றது தான் முறை. விருந்தில் இந்த பஃபே அப்படின்னு சொல்லி ஒரு முறை சொல்கிறாங்கல்ல, அதாவது உணவு வகைகளையெல்லாம் பொதுவாக ஒரு இடத்துல வச்சுடுறது, நமக்கு தேவையானதை நாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியது. இதில் கூட சில பேர் தேவைக்கு அதிகமாக எடுத்து போட்டுக்கிட்டு வீணாக்கிறாங்க. சில சமயம் வந்து கடைசியாக சாப்பிட போகிறவங்களுக்கு எல்லா ஐட்டமும் கிடைக்காமல் போகலாம், அதை போய் பெருசு பண்ணிகிட்ருக்கக்கூடாது. என்ன சார் இந்த அளவுக்கு கூடவா நாகரிகம் தெரியாமல் இருக்கிறோம், இதை போய் பெருசாக சொல்ல வந்துட்டிங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த விவரம் தேவைப்படலாம், அவங்க காதலையும் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான் இது. ஒரு பெரிய கல்யாண விருந்து நடந்துக்கிட்டு இருந்தது. விருந்து மண்டபத்து வாசலில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு வர்றவங்களையெல்லாம் ரொம்ப மரியாதையாக வணங்கி உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தார். எப்படி தெரியுமா? வர்றவங்க கையெல்லாம் பிடிச்சி முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் உள்ளே அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தாராம். கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க, சார் நானும் எவ்வளவோ விருந்துகளுக்கு போயிருக்கிறேன், இருந்தாலும் இவ்வளவு மரியாதையாக வர்றவங்க கைக்கெல்லாம் முத்தம் கொடுத்து வரவேற்கிறத இங்கே தான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் சொன்னார், அட போங்க சார், நான் முத்தம் கொடுக்கலை, முந்தின பந்திக்கு வந்து சாப்பிட்டவங்களே அடுத்த பந்திக்கும் வர்றாங்களான்னு மோந்து பார்த்து அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார்.
0: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல் ரசித்தோம். இரு குடும்பங்கள் இணையும் திருமணத்தில் விருந்தின் சில விதிமுறைகள் கேட்டோம். இசையில் ரசிப்போம் மற்ற நிகழ்வுகளை.

0: கீர்த்தனா அரோரா ஆகியோர் பாடியிருந்த அந்த பாடலின் படம் கல்யாண சமையல் சாதம்.
1: கேளுங்க கேளுங்க கேளுங்க, கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க.

0: அக்கவுண்ட்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பயிற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம்புது காலையில் அடுத்து பேலே ஷிண்டே பாடியிருக்கும் பாடல் வால்மீகி, இந்த படத்திலிருந்து.

0: பேலா ஷிண்டே கூட வருவியா என்று கேட்டது இதற்காகவா? நகர்வலம்.
1: அட்டல் ஓய்வூதிய திட்டம்.
2: இந்தியாவின் பொருளாதாரத்தையே தங்கள் வியர்வையால் தாங்கி பிடிக்கும் உழைக்கும் கரங்களுக்கு மத்திய அரசு வழங்கிய ஒரு அற்புத கேடயம்தான் இந்த அடல் ஓய்வூதிய திட்டம். கட்டுமான தொழிலாளர்கள், வீட்டு வேலை செய்பவர்கள், சிறு வியாபாரிகள், ஓட்டுநர்கள் என முறைசாரா துறையில் உழைக்கும் கோடிக்கணக்கான மக்களுக்கான வெளிச்சம் இது. நம்மில் பெரும்பாலானவர்கள் தங்கள் இளமை காலத்தில் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தை அன்றாட தேவைகளுக்கும் குடும்பத்தின் எதிர்காலத்திற்கும் செலவழித்துவிட்டு தங்களின் முதுமை காலத்தை பற்றிய கவலையின்றி வாழ்ந்து விடுகிறார்கள். குறிப்பாக மாதச்சம்பளம் பெறாத சிறு வியாபாரிகள், கூலி தொழிலாளர்கள், ஓட்டுநர்கள், வீட்டு வேலை செய்வோர் போன்றவர்களுக்கு முதுமையில் நிலையான வருமானம் என்பது ஒரு கனவாகவே இருந்து வந்தது. இந்த கனவை நனவாக்கும் பொருட்டு 2015 இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட இந்த திட்டம் இன்று லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் வெளிச்சமாக மாறியிருக்கிறது. இந்த திட்டத்தின் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால், நாம் இளமையில் சேமிக்கும் சிறிய தொகையே நமது முதுமையில் பெரிய நிழலாக மாறுகிறது. நாம் தேர்ந்தெடுக்கும் ஓய்வூதிய தொகைக்கு ஏற்ப நமது வயதை கணக்கிட்டு மாதந்தோறும் சிறிய முதலீட்டு தொகை தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணமாக 18 வயதில் இந்த திட்டத்தில் இணையும் ஒரு நபர் மாதத்திற்கு வெறும் ₹210 செலுத்துவதன் மூலம் தனது 60 வயதிற்கு பிறகு மாதம் 5000 நிலையான ஓய்வூதியத்தை பெற முடியும். அதாவது ஒரு நாளைக்கு வெறும் ₹7 சேமிப்பது முதுமையில் யாரையும் எதிர்பார்க்காமல் தற்சார்புடன் வாழும் கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்கிறது. 60 வயது வரை தொடர்ந்து சந்தா செலுத்திய பிறகு வாழ்நாள் முழுவதும் மாதந்தோறும் உறுதியான ஓய்வூதியம் கிடைக்க தொடங்குகிறது. சந்தாதாரர் காலமானால் அந்த ஓய்வூதிய தொகை முழுமையாக அவரது துணைவருக்கு சென்றடைகிறது. இருவருமே காலமாகும் பட்சத்தில் அவர்கள் சேமித்த மொத்த தொகையும் அவர்களுடைய வாரிசுதாரரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. இதனால் ஒருவர் செலுத்தும் பணம் ஒருபோதும் வீணாவதில்லை என்ற நம்பகத்தன்மை ஏற்படுகிறது. அடல் ஓய்வூதிய திட்டத்தில் சேருவதற்கு 18 முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். வங்கி அல்லது அஞ்சலகத்தில் சேமிப்பு கணக்கு, ஆதார் எண், கைபேசி எண் வைத்திருக்க வேண்டும். நீங்கள் வருமான வரி செலுத்துபவராக இருக்கக்கூடாது. இத்திட்டத்தில் இணைய உங்கள் கணக்கு உள்ள வங்கி அல்லது அஞ்சலக கிளைக்கு நேரில் சென்று ஏபிஒய் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து வழங்கலாம். அல்லது உங்கள் வங்கியின் நெட் பேங்கிங் மொபைல் செயலியில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்/ஏபிஒய் பகுதியை தேர்ந்தெடுத்தும் நேரடியாக இணையலாம். நீங்கள் பெற விரும்பும் ஓய்வூதிய தொகையை தேர்வு செய்தவுடன் அதற்கான மாதத் தவணை தொகை உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து தானாகவே பிடித்தம் செய்யப்படும். இன்றைய நுகர்வு கலாச்சாரத்தில் தேவையற்ற செலவுகளை குறைத்து எதிர்காலத்திற்கான சிறு சேமிப்பை தொடங்குவது மிகவும் அவசியமானது. அந்த வகையில் அடல் ஓய்வூதிய திட்டம் என்பது வெறும் பொருளாதார சேமிப்பு மட்டுமல்ல, அது உழைக்கும் வர்க்கத்தினர் தங்களின் முதுமை காலத்தில் யாருடைய தயவுமின்றி சுயமரியாதையுடனும் நிம்மதியுடனும் வாழ்வதற்காக உருவாக்க

0: ஏற்பட்டது. இளமையில் நாம் விதைக்கும் சிறிய சேமிப்பு விதை முதுமையில் நம்மை தாங்கும் விருட்சமாக மாறும் என்பதற்கு இந்த திட்டமே தலை சிறந்த சான்றாகும்.
1: அடல் ஓய்வூதிய திட்டம். எழுதியவர் ஜி இந்துமதி. வாசித்தவர் விஜய்.
2: நேர்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் பி. சுஷீலா பாடியுள்ள பாடலை.
3: பாடலின் படம் சித்தி.

0: அதிக கவலை மனதில் இருந்தால் உறக்கம் வராது.
1: அன்பில் இரு மனம் இணைந்திருந்தாலும் உறக்கம் வராது.
0: இன்னும் என்னென்ன காரணங்கள் உறக்கம் தொலைக்க?
1: உங்களுக்காக சொல்ல வருகிறார் மடல் மாணிக்கம். இப்போது
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட ஷர்மிளா தேவி டீச்சர் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
4: நலம் நலமறிய ஆவல். ஒரு நாளைக்கு ஒவ்வொருவரும் 7-8 மணி நேரம் உறங்கணும். நீங்க எத்தனை மணி நேரம் தூங்குறீங்க? தூங்கும் போதும் சில பிரச்சனைகள் உண்டாகும். உதாரணம், குரட்டையினால விடுபவருக்கு சிரமம் இருக்கோ இல்லையோ, பக்கத்தில் படுத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சிரமந்தான். இன்னொரு பிரச்சனை, சில பேர் தூக்கத்தில் பேசுவாங்க. இது ஓர் அசாதாரணமான செயல். மன அழுத்தம், சோர்வு, மதுப்பழக்கம், தூக்கமின்மை போன்றவை பல காரணங்கள். படுத்தா தூங்கணும். சில பேர் படுத்த உடனே தூங்குவாங்க, உடன் குரட்டையும் வரும். எதை பற்றியும் மனசில் கவலைப்படாமல் குரர்னு குரட்டை விடுறத பாருன்னு உற்றார் உறவினர் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க மெய்மறந்து தூங்குவாங்க. தூங்கட்டும், அதுவும் ஒரு கொடுப்பனை தான். எத்தனை பேருக்கு படுத்தவுடன் தூக்கம் வருது? கடின உழைப்பு உள்ளவர்களுக்கு நல்ல தூக்கம் வரும். மன அலைச்சலை விட உடல் உழைப்பு தான் முக்கியம் தூக்கத்துக்கு. ராத்திரியில் நீண்ட நேரம் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, காலையிலையும் விரைவாக முழிச்சிடணும். இந்த காலத்து பிள்ளைங்க காலையில் 8 மணி, ஏன் 9 மணிக்கு கூட முழிக்கிறாங்க. தவறு. கேட்டால், நான் ராத்திரி 12 மணிக்கு தான் படுத்தேன், 1 மணிக்கு தான் தூங்குனேன்னு காரண காரியங்களை சொல்கிறாங்க.
3: ஷர்மிளா தேவி மேடம், உங்கள் வீட்டில் தன்னியா பாப்பா
4: எப்போ படுக்கிறாங்க, எப்போ எழுந்திருக்கிறாங்கன்னு நீங்கள் தான் சொல்லணும். இரவில் தாமதமாக, அதுவும் ஆரோக்கியமற்ற உணவுகள் உட்கொள்வதை தவிர்க்கணும். சாப்பாடு சாப்பிட்ட உடன் இரவில் தூங்க போகக்கூடாது. கொஞ்சம் கால அவகாசம், ஒரு மணி நேரமாவது கொடுக்கணும். அசைவ உணவு உட்கொள்வதை இரவில் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படாமல் நிம்மதியான தூக்கம் ஒருத்தருக்கு கிடைச்சா அவர் காலையில் வேகமாக எழுந்திருக்கலாம். இரவில் விரைவாக சீக்கிரமாக தூங்கச் சென்றால் 7 மணி நேரத்திற்கு பிறகு தானாக முழிப்பு வந்துடும். சில நேரங்களில் உடம்பும் அதிகமான தூக்கத்தை விரும்பாது. வெளியே அலுவலகம் கடகண்ணி போயிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு மனதை அமைதிப்படுத்த வெளியே காற்றோட்டமாக கொஞ்ச நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது. இதனால் இரவில் நிச்சயம் நல்ல தூக்கம் வரும். மறுநாள் காலையில் வேகமாகவும் எழுந்திருக்க முடியும். வார நாட்கள், வார விடுமுறை நாட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே மாதிரியான பழக்க வழக்கத்தை மேற்கொள்ளணும். இந்த நேரத்தில் ஒரு திருக்குறள் நினைவுக்கு வருது. நெடுநீர் மறவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காமக்கலன். காலம் தாழ்த்தல், மறதி, சோம்பல், மிகுந்த தூக்கம் ஆகிய நான்கும் கெடும் இயல்புடையவர் விரும்பி ஏறும் மரக்கலமாம். இன்றைய இளவட்டங்கள் தங்களது முக்கால்வாசி பொழுத கணினி, கைபேசி, தொலைக்காட்சியில் தான் கழிக்கிறாங்க. வெளியே அலுவலகம் போய்விட்டு வீட்டுக்கு வந்தவுடன் தூக்கம் வந்தாலும் அதை கெடுத்து மொபைல் ஃபோன்களை பார்ப்பது பழக்கமாக வச்சிருக்கிறாங்க. இதுவும் ஓரளவுக்கு தான், அளவை மிஞ்சக்கூடாது. இது உடலுக்கு தீங்கு விளைவிப்பதோடு தூக்கத்தையும் கலைச்சிரும். தூக்கம் கலைஞ்சிடுச்சுன்னா மறுபடியும் தூக்கம் வர நெடு நேரம் ஆயிடும். கண்கள் வலிக்கும், தலைவலி வந்துடும், உடல் சோர்வு உண்டாகும்.
3: ஆவடி ஷர்மிளா தேவி மேடம்,
4: பெண்கள்லாம் பின்படுத்து முன் எழுவீங்க, ஆனால் இப்போது ஆண்களுக்கு நிகராக நீங்களும் கைபேசியில் மூழ்குவது என்ன, தொலைக்காட்சியை வச்ச கண்ணு வாங்காமல் பார்க்கறது என்ன, வீட்டில் தான் கணினிகிட்ட போகாமல் இருக்கிறீங்க பெண்மணிகள். அலுவலகம் போகிற பெண்கள் கணினியையும் விட்டு வைக்கலை. காலையில் விரைவாக எழுந்திருக்க நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டால் போதும். நிச்சயம் அதிகாலையில் நேரமாக எழுந்துடலாம். உடற்பயிற்சிக்கு நேரம் கிடைக்கும். காலை நேரத்தில் சுத்தமான சுவாச காற்று கிடைக்கும். அன்றைய தினம் என்னென்ன வேலைகள்ங்கிறத நல்லபடியாக திட்டமிடலாம். நமது நாட்டின் தலைவர்கள் பலரும் ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் தான் இரவில் தூங்குவாங்க. மற்ற நேரம்லாம் நாட்டிற்காக உழைத்தார்கள். இதையெல்லாம் முன்னுதாரணமாக கொண்டு நாமும் நமது பழக்க வழக்கத்தை நல்லபடியாக மாற்றி அமைப்போம். என்ன சொல்கிறீங்க? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வழங்கினார் வி. சரவணன் அவர்கள்.

0: நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி தரம் எனும் தாரக மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை வழங்குகிறார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள்.
0: உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படும் பொருட்கள், சேவைகள், தொழில்நுட்பங்கள் மற்றும் செயல்முறைகளின் தரம், பாதுகாப்பு, நம்பகத்தன்மை, ஒருமைப்பாடு ஆகியவற்றை உறுதி செய்வதில் தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதே இந்த நாளின் அடிப்படை நோக்கமாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம், அதாவது ISO, அனைத்துலக தொழில்நுட்ப ஆணையம் IEC, அனைத்துலக தொழில் தொடர்பு ஒன்றியம் ITU ஆகிய நிறுவனங்களின் வழிமுறைகளுக்கு உட்பட்டு உலக தரங்களை உருவாக்க பாடுபடும் தொழில்துறை வல்லுநர்களின் சேவையை பாராட்டவும், பொருட்கள் மற்றும் சேவைகளில் விளங்க வேண்டிய சீர்மைத்தன்மையின் அவசியத்தை உலகளாவிய ரீதியில் வலியுறுத்தவும் ஆண்டுதோறும் அக்டோபர் 14 நாளன்று உலக தர நிர்ணய நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. தர சோதனை அமைப்புகள், அரசுகள் மற்றும் நுகர்வோர் என பலருக்கும் இதில் பங்கு உண்டு. நாம் ஒரு பொருளை வாங்கும் போது அதன் விலையை பார்க்கிறோம், பயன்படுத்தும் போது அதன் பயனை உணர்கிறோம். ஆனால் அதன் தரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் தர நிலைகளை பற்றி எத்தனை முறை சிந்திக்கிறோம்? தரம் என்பது கண்ணுக்கு புலப்படுகின்ற பொருளின் தன்மை மட்டுமல்ல, பல நேரங்களில் கண்களுக்கு தெரியாமல் நம்மை பாதுகாப்பும் பொறுப்புணர்வின் வெளிப்பாடும் கூட. உலக தர நிர்ணய நாள் அந்த பொறுப்பின் மதிப்பை நினைவூட்டும் நாளாகும். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தின் தரநிலைகள் சர்வதேச நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. ஒரு தயாரிப்பை உருவாக்குவது, ஒரு செயல்முறையை நிர்வகிப்பது, ஒரு சேவையை வழங்குவது அல்லது பொருட்களை வழங்குவது என்று தரநிலைகள் பரந்துபட்ட செயல்பாடுகளை உள்ளடக்கியவை. இதே போன்று உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்கள், வாங்குபவர்கள், வாடிக்கையாளர்கள், வர்த்தக சங்கங்கள், பயனர்கள் அல்லது கட்டுப்பாட்டாளர்கள் போன்ற நபர்களுக்கும் தரநிலைகள் தேவையானதாக இருக்கின்றன. உதாரணமாக, தர மேலாண்மை தரநிலைகள் மிகவும் திறமையாக வேலை செய்யவும் தயாரிப்பு தோல்விகளை குறைக்கவும் உதவுகின்றன. சுற்றுச்சூழல் மேலாண்மை தரநிலைகள் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை குறைக்கவும் கழிவுகளை குறைக்கவும் மேலும் நீடித்ததாகவும் இருக்க உதவுகின்றன. பணியிடத்தில் விபத்துகளை குறைக்க உதவும் சுகாதார மற்றும் பாதுகாப்பு தரநிலைகள் அவர்கள் முதன்மைப்படுத்தும் நிறுவனங்களின் தேவைகளை அறிந்தவர்கள் தங்கள் நிலையில் வல்லுநர்களின் திறன்களே தரநிலைகள் எனப்படுகின்றன. ஆற்றல் நுகர்வு குறைக்க உதவும் ஆற்றல் மேலாண்மை தரநிலைகளும் உள்ளன. உணவு மாசுபடுவதை தடுக்க உதவும் உணவு பாதுகாப்பு தரநிலைகளும் உள்ளன. முக்கியமான தகவல்களை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் IT பாதுகாப்பு தரநிலைகள் ஆகியவற்றை குறிப்பிடலாம். சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனம் தொழில்நுட்பம், மேலாண்மை மற்றும் உற்பத்தியின் கிட்டத்தட்ட அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய பன்னாட்டு தரநிலைகளாக 25,613 என்னும் எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது. இவ்வமைப்பில் 172 நாடுகள் உறுப்பினர்களாக இணைந்திருப்பதுடன் பன்னாட்டு தரநிலைகளை உறுதிப்படுத்துகின்றன. இவ்வமைப்பின் கீழ் 841 தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் துணை குழுக்கள் அமைக்கப்பட்டு தர மேம்பாட்டை கவனித்துக் கொள்கின்றன. சீர்தரத்துக்கான அனைத்துலக நிறுவனத்தில் இந்தியாவும் உறுப்பினராக சேர்ந்துள்ளது. இந்தியாவில் ஒரே சீரான தர முறைகளை வகுப்பதிலும் சான்றடிப்பதிலும் இந்திய தர நிர்ணய அமைப்பு, அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் BIS ஈடுபட்டுள்ளது. உலக தர நிர்ணய நாள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தின் நாளாக மட்டுமில்லாமல் உலக நாடுகளுக்கிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, தரம் மற்றும் பொதுவான தர நிலைகளின் அவசியத்தை வலியுறுத்தும் நாளாகவும் விளங்குகிறது. நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் மின் சாதனங்கள், கைபேசிகள், வாகனங்கள், கட்டுமான பொருட்கள், உணவுப் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள், தகவல் தொழில்நுட்ப சேவைகள் என எண்ணற்ற பொருட்கள் மற்றும்

தேவைகளின் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எப்படி இருக்க வேண்டும், அதன் அளவு, தரம், வடிவமைப்பு மற்றும் பயன்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது தரநிலைகளாகும். ஐஎஸ்ஓ 9001 தர மேலாண்மை, ஐஎஸ்ஓ 14001 சுற்றுச்சூழல் மேலாண்மை, ஐஎஸ்ஓ 45001 தொழில்சார் பாதுகாப்பு மற்றும் ஆரோக்கியம், ஐஎஸ்ஓ 22000 உணவு பாதுகாப்பு மேலாண்மை. அதாவது ஐஎஸ்ஓ பல்வேறு துறைகளுக்காக பல தரநிலைகளை இவ்வாறு உருவாக்கி வைத்துள்ளது. ஒவ்வொரு தரநிலையையும் தனித்தனியாக அடையாளம் காண்பதற்காக அதற்கு ஒரு குறிப்பிட்ட எண்ணும் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த வகையில் நாம் பரவலாக அறிந்து வைத்திருக்கும் ஐஎஸ்ஓ 9001 என்பது தர மேலாண்மை அமைப்புக்கான தரநிலையை அடையாளம் காணும் குறியீட்டு எண் ஆகும். இதேபோல் ஐஎஸ்ஓ 14001 என்பது சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் தொழில்சார் பாதுகாப்பு, ஆரோக்கியம், உணவு பாதுகாப்பு என அந்தந்த துறைகளுக்கான தனித்தனியான குறியீட்டு எண்களை உள்ளடக்கியது இந்த தர மேலாண்மை நிறுவனம். நிறுவனங்களின் தர மேலாண்மைக்காக கொடுக்கப்படுவது ஐஎஸ்ஓ 9001 சான்றிதழ். இச்சான்றிதழ் பெற்ற நிறுவனங்கள் தங்களின் பெயர் பலகைகளில் இதை பொறித்து தங்கள் நிறுவனங்களின் தரத்தை விளம்பரப்படுத்துவதை நாம் இன்று பரவலாக காண முடிகிறது. மக்கள் தொகை பெருக்கத்தினால் மக்களின் தேவைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. இது மிதமிஞ்சி உற்பத்திக்கு வழிவகுக்கிறது. பெரும்பான்மையான தயாரிப்புகளில் போலியானது அசலை விட நம்மை கவர்வதாக இருக்கிறது. அதனால் அசல் எது, போலி எது என்று அதில் பயன்படுத்தியிருக்கும் முத்திரையை பார்த்து நாம் தெரிந்து கொள்வது அவசியமாகும். ஆகவேதான் அனைத்து நாட்டு மக்களுக்கும் பொருந்தக்கூடியதான ஒரு தொழில்நுட்ப தரநிலையாக ஐஎஸ்ஓ என்பது மாறியுள்ளது. ஒரு தயாரிப்பு, அதன் செயல்முறை, அது எப்படி செயல்பட வேண்டும், அதன் தொழில்நுட்ப தரம் என்ன என்று அதை தயாரிப்பு நிறுவனங்கள் மக்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே இந்த தரநிலை கட்டுப்பாட்டின் உள்நோக்கமாகும். ஏனென்றால் அவசரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் எந்த விஷயத்திலும் அதிக கவனம் செலுத்த முடியாவிட்டாலும் நாம் பயன்படுத்தும் பொருள் மற்றும் உற்பத்தி செய்யப்படும் பொருளின் தரத்தை அனைவரும் தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும். சரி, தரநிலை என்றால் என்ன? எளிமையாக கூறினால் ஒரு பொருள் அல்லது சேவை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகோல் அல்லது விதிமுறையே தரநிலை என்பதாகும். நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தப்படும் அனைத்து பொருட்களுக்கும் அவற்றின் சேவைகளுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு வகையான தரநிலை செயல்பட்டு வருகிறது. ஒரு பொருள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அதன் செயல்திறன் எவ்வாறு சிறப்பாக அமைய வேண்டும், அதன் வடிவமைப்பு எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் போன்றவற்றிற்கு வழிகாட்டுவது இந்த தரநிலைகளாகும். உதாரணமாக ஒரு மின் சாதனம் தயாரிக்கும் போது அதன் மின் அழுத்தம், பாதுகாப்பு, செயல்திறன் போன்றவற்றிற்கு குறிப்பிட்ட விதிமுறைகள் கட்டாயம் இருக்க வேண்டும். அவ்விதிமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் அந்த பொருள் நுகர்வோருக்கு பாதுகாப்பானதாகவும் நம்பகமானதாகவும் அமைகிறது. தரநிலைகளின் முக்கியத்துவம் தரநிலைகள் இல்லாத ஒரு உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதன் மூலம் உணரப்படும். ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு விருப்பமான அளவு, தரம் மற்றும் பாதுகாப்பு முறைகளில் பொருட்களை தயாரித்தால் அவற்றை பயன்படுத்துவதிலும் பரிமாறிக்கொள்வதிலும் பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். தரநிலைகள் பொருட்களின் தரத்தை உறுதி செய்கின்றன, நுகர்வோரின் பாதுகாப்பை பாதுகாக்கின்றன, பொருட்கள் மற்றும் சேவைகளின் நம்பகத்தன்மையை அதிகரிக்கின்றன, சர்வதேச வர்த்தகத்தை எளிதாக்குகின்றன, பல்வேறு நாடுகளின் தொழில்நுட்ப அமைப்புகளுக்கு இடையே ஒருமைப்பாட்டை உருவாக்குகின்றன, புதிய தொழில்நுட்பங்களின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகின்றன. இதை விளக்குவதானால் ஒரு நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருள் மற்றொரு நாட்டிற்கு செல்கிறது என்று கற்பனை செய்வோம். அந்த பொருளின் அளவு, எடை, இணைப்புகள் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் வேறுபட்டு இருந்தால் என்ன ஆகும்? தொழிற்சாலைகள் ஒவ்வொரு நாட்டிற்கும் தனித்தனியாக பொருட்களை தயாரிக்க வேண்டியிருக்கும். பழுது பார்ப்பது கடினமாகும். வர்த்தக செலவுகளும் அதிகரிக்கலாம். இதற்கான முக்கியமான தீர்வுகளில் ஒன்றுதான் சர்வதேச தரநிலைகள். பல்வேறு நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் இணைந்து பொதுவான தொழில்நுட்ப விதிமுறைகளை உருவாக்குகிறார்கள். இதனால் வெவ்வேறு நாடுகளின் உற்பத்தியாளர்கள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளவும் பொருட்களை பாதுகாக்கவும் திறமையாகவும் பயன்படுத்தவும் முடிகிறது. வளங்களை சிக்கனமாக பயன்படுத்தவும் இது உதவுகின்றது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் நிலையான வளர்ச்சிக்கும் இது துணை புரிகின்றது. தரநிலைகள் என்பது தொழிற்சாலைகள்

0: ளுக்கும் பெரிய நிறுவனங்களுக்கும் மட்டுமே உரியது அல்ல. நமது அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவை உள்ளன. நாம் பயன்படுத்தும் மின்சாதனம், குடிக்கும் குடிநீர், எடுத்து செல்லும் வாகனம், பயன்படுத்தும் மருத்துவ கருவிகள், கட்டப்படும் கட்டிடம் என அனைத்திலும் தரநிலைகளின் பங்கு இருக்கின்றது. இந்தியாவில் தரநிலைகளை உருவாக்குவதிலும் செயல்படுத்துவதிலும் முக்கிய பங்கு பிஐஎஸ் வகிக்கிறது. இது ஐஎஸ்ஓவில் அங்கம் வகிக்கிறது. 1986 கொண்டு வரப்பட்ட பிஐஎஸ் சட்டம் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக புதிய இந்திய தர அமைப்பு சட்டம் கடந்த 2016 மார்ச் மாதம் நமது நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நுகர்வோர் பயன்படுத்தும் பல்வேறு பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வதில் பிஐஎஸ் முக்கியத்துவம் பெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு, மின்சார வாகனங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம், இணைய பாதுகாப்பு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் போன்ற புதிய துறைகள் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. இந்த புதிய தொழில்நுட்பங்கள் மனிதர்களுக்கு பயனுள்ளதாகவும் பாதுகாப்பாகவும் அமைய அவற்றிற்கு பொருத்தமான தரநிலைகள் தேவைப்படுகின்றன. எனவே தரம் என்பது ஒரு பொருளின் சிறப்பை மட்டும் குறிக்கவில்லை, அது மனிதர்களின் பாதுகாப்பு, நம்பிக்கை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால முன்னேற்றத்தோடும் தொடர்புடையது. நிறைவாக உலக தர நிர்ணய நாள் நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. தரம் என்பது நமது தேர்வு அல்ல, அது நம் நம்பிக்கைக்கான அடித்தளம் மற்றும் நுகர்வோரின் அடிப்படை உரிமையும் ஆகும். ஒரு நல்ல தரநிலை ஒரு பொருளின் தரத்தை மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துகிறது. எனவே உலக தர நிர்ணய நாளை கொண்டாடுவதன் நோக்கம் தரநிலைகளை பற்றி பேசுவதோடு சுருங்கிவிடாமல் நாம் பயன்படுத்தும் பொருட்கள், சேவைகள் மற்றும் தொழில்நுட்பங்களின் தரம், பாதுகாப்பு, பொறுப்பு மற்றும் நம்பகத்தன்மையை மதிக்கும் கலாச்சாரத்தை உருவாக்குவதாகவும் விரிவடைய வேண்டும் என்பதே இந்த நாளில் நமக்கான செய்தியாகும்.
1: மந்திரம் உலக தர நிர்ணய நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் விஸ்வபாரதி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: பாகப்பிரிவினை திரைப்படத்திற்காக பி. சுஷீலா பாடிய பாடலை கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I am VC Pramod. The headlines. Prime Minister Narendra Modi to address Brihattar Bharat International Conference in New Delhi today through video message. BIMSTEC nations strongly condemn terrorism and violent extremism.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சக்தி உலா. ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி, சித்திரம்.
1: நான் காலம். தொடக்கமும் முடிவும் இல்லாத பெருவெளியில் இந்த பிரபஞ்சத்தின் முதல் அசைவிலிருந்து நான் இருக்கிறேன். என் பயணத்தில் எத்தனையோ நிகழ்வுகளை பார்த்திருக்கிறேன். அப்படி ஒரு அருமையான புராண நிகழ்வைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தம் வேண்டி பார்க்கடலை கடைந்தார்கள். அமிர்தம் தேவர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட வேண்டும் என்று நினைத்த மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அவர்களை மயக்கி லவண சமுத்திரம் எனும் உப்புக்கடலில் மூர்ச்சையாகும்படி செய்துவிட்டு திரும்பும் போது சிவபெருமானின் பார்வையில் தென்பட ஹரிஹர புத்திரன் அவதரித்தான். குழப்பமடையாதீர்கள், பெண் தெய்வமாக இருக்கும் பராசக்தி ஆணாக மாறும்போது ஹரி என்ற நாராயணனாக இருக்கிறான். அதுபோல நாராயணன் பெண்ணாக மாறும்போது பராசக்தியாக இருக்கிறாள். அவ்வளவுதான். பிறகு என்ன நடந்தது தெரியுமா?
2: லக்ஷ்மி, ஏன் இவ்வளவு கோபமும் வருத்தமும் உன் முகத்தில்?
3: சுவாமி, ஈசனையே மயக்கும் ஆற்றல் உங்கள் மோகினி வடிவத்திற்கு இருக்கிறது. ஆனால் அனைத்து செல்வங்களையும் வழங்கும் எனக்கு உலகையாளும் ஐஸ்வர்ய ஆற்றல் இன்னும் முழுமை பெறவில்லையோ என என் மனம் ஏங்குகிறது.
2: இவ்வளவுதானா? இதற்கா இவ்வளவு வருத்தம்? பூலோகத்தின் காவிரியின் வடகரையில் வில்வ வனங்கள் நிறைந்த வெள்ளூர் என்ற புண்ணிய தலம் இருக்கிறது. அங்கே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து தவமிருந்தால் உன் எண்ணம் ஈடேறும்.
3: ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. அடடா, என்ன இது? இத்தனை யுகங்கள் தவமிருந்தும் ஈசனின் அருள் கிடைக்கவில்லையே. சரி, நாமே வில்வ மரமாக மாறி ஈசனுக்கு அர்ச்சனை செய்வோம்.
4: தேவி, லக்ஷ்மி தேவி, நீ கடுமையான தமம் கண்டு மெச்சினோம். வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தாய், பிறகு நீயே வில்வ மரமாக மாறினாய். மகிழ்ச்சி, என்ன வரம் வேண்டும்?
3: பெருமானே, தேவாதி தேவர் தொழும் இறைவா, தாங்கள் அறியாததா? உலக உயிர்களின் வறுமையை போக்கி அனைத்து விதமான செல்வங்களையும் மங்களங்களையும் தடையின்றி எப்போதும் வழங்கும் சிவலிங்கம் பதித்த ஐஸ்வர்ய மகுடத்தை தங்கள் திருக்கரங்களால் நான் பெறும் பாக்கியம் வேண்டும்.
4: அலைமகளே, உன்னுடைய எண்ணம் உயர்ந்தது. பூலோகத்தில் நீ தவம் இருந்த இந்த வெள்ளூர் தலம் உன் பெயரால் விளங்கட்டும். இதோ ஸ்ரீவத்ஸ மகுடமான ஐஸ்வர்ய மகுடத்தை உனக்கு சூட்டுகிறேன். உன்னை வணங்கும் பக்தர்களுக்கு சுக்கிர தோஷங்கள் நீங்கி தன தானிய சம்பத்துகளும் குறைவில்லாத ஐஸ்வர்யங்களும் கிட்டும்.
1: வாருங்கள், காலமாகிய நான் இப்போது உங்களை வெள்ளூர் அழைத்துச் செல்கிறேன். வெள்ளி அலைகள் மோதும் காவிரியின் கரையோரம் மனக்குறை தீர்த்திடும் மகா சூட்சும பேரொளியாய் ஐஸ்வர்ய மகாலட்சுமியை தரிசனம் செய்யலாம்.
5: நிறைய மரங்களும் சிறிதும் பெரிதுமாய் நிறைய வீடுகளும் இருக்கும் அழகான கிராமம் வெள்ளூர். நவராத்திரியில் மகாலட்சுமியை தரிசனம் செய்யும் நாள் அல்லவா? அதனால் இன்று

0: அதிகமான பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் 1 அடி உயரத்தில் நந்திகளின் வரிசையும், அதற்கு மேலே சுவரை கைகளால் தாங்கும் பூத கணங்களின் வரிசையும் பார்க்கிறோம்.
1: சூரியனின் கதிர்கள் பட்டு கொடிமரம் பளபளவென ஜொலிப்பது அழகுதான். ஒரே ஒரு திருச்சுற்றுதான் என்றாலும் கூட எவ்வளவு விஸ்தாரமாய் இருக்கிறது பார்த்தீர்களா? இதோ வலது பக்கம் நவகிரக சன்னதி. இப்படி வாருங்கள், இதுதான் திருக்காமேஸ்வரர் சன்னதி. எவ்வளவு அழகாய் வெண்பட்டுடுத்தி மலர் மாலைகள் அணிந்து காட்சி தருகிறார். ஆண்கள் மட்டும் மேல் சட்டை இல்லாமல் சன்னதிக்கு செல்ல வேண்டும்.
0: இதோ பக்கத்திலேயே சிவகாம சுந்தரி சன்னதி. நின்ற திருக்கோலத்தில் சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அணிகலன்களும் மலர் மாலைகளும் சூடி அழகாய் இருக்கிறாள் இல்லையா? பக்தர்களோடு நாமும் சேர்ந்து அர்ச்சனை செய்வோம்.

0: வெள்ளூர்ல இருக்கக்கூடிய ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட தரிசனம் தான் இன்னைக்கு நமக்கு கிடைக்குது. இந்த தலத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி முரளி குருக்கள் நிறைய விஷயம் பகிர்ந்துக்க போறாங்க.
1: திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் வெள்ளூர் கிராமம். திருச்சியிலேருந்து 32 கிலோமீட்டர்லும் முசிறியிலேருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும் காவிரிக்கு வடபகுதியில் அமைஞ்சிருக்க இந்த கோயில். ஊர் பேர் வெள்ளூர்னு பேர். சுவாமி பேர் திருக்காமேஸ்வரர். அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. பிரகாரத்தில் மகாலட்சுமி. இந்த கோயில் வந்து 1200 ஆண்டுகளுக்கு பழமையான கோயில், சோழர் கால கோயில். இந்த கோயிலில் வந்து மன்மதன் பூஜை பண்ணியிருக்கார். மன்மதனுக்கு உடம்பு கிடைச்ச இடம். ரைதேவி போராடி உயிரை வாங்க முடிஞ்சாலும் அணுங்கன் தேஜூருபன் சொல்கிறது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார். மன்மதன் ரைதேவி கண்ணுக்கு மட்டும்தான் தெய்வர். அப்பேற்பட்ட மன்மதனுக்கு இந்த கோயிலில் வந்து தான் திரும்ப உடம்பு கிடைச்சிது. மன்மதன் ரதி திரும்ப வந்து சுவாமியை பூஜை பண்ணதுக்கப்புறம் மன்மதனுக்கு திரும்ப உடம்பு கொடுத்தார். அதனால் போகருக்கு அஷ்டமாசித்தி கிடைச்ச சிவபோக சக்கரம் மகாமண்டபத்தில் மேலே வந்து சுவாமி பிரதிஷ்டை பண்ணி இங்கே வழிபாடு பண்ணியிருக்கார் போகர். முசுகுந்தபுரம்னு இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. முசுகுந்தபுரத்துலேருந்து அந்த ராஜா வந்து தன்னோட வீரவாளி ராஜ முகுடத்தையும் ஒரு தடவை போர் புரியும் போது சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால் யாராலையும் வெல்ல முடியாத ஆற்றல் கொடுத்தாருன்னு இந்த ஊருக்கு வெள்ளூர்னு பேர். மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் கிடைச்ச இடம். அப்புறம் அம்பாள் பேர் சிவகாம சுந்தரி. 1200 ஆண்டுக்கு பழமையான ஆலயங்கிறதுனால அம்பாள் ரொம்ப பிரசித்தி. நிருதி பாகத்தில் மகாகணதி இருப்பார், வாயு பாகத்தில் மகாலட்சுமி கஜலட்சுமியாக தான் இருப்பாள். நம்ம கோயிலில் கஜலட்சுமி இருக்கா, அந்த இடத்துல வில்லஸ்வரூபமாக மகாலட்சுமி இருக்கிறது இன்னும் சிறப்பு. மகாலட்சுமி வில்லமரத்தடியில் குபேர பாகத்தில் இருக்கிறது இன்னும் தனி சிறப்பு. மகாலட்சுமியும் மகாவிஷ்ணு பிரிஞ்சு மறுபடியும் ஒன்றா சேர்ந்த இடம். பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்தனால ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு வரலாறு உண்டு. என்னதான் ஒரு ஆண் வந்து பெண் ரூபெடுக்கிறது புருஷலட்சன் கோச்சண்டு மகாலட்சுமி பூலோத்தை நோக்கி வந்து பல சிவாலயங்களில் வழிபாடு பண்ணி ஈஸ்வரன் காட்சி கொடுக்கல. இது வில்வாணி நட்சத்திரம் வில்வக்காடு. இங்கே வந்து மகாலட்சுமி தபம் பண்ணி வில்வமரமாய் மாறி வில்வம் மலையாக புழிஞ்சதுக்கப்புறம் சுவாமி காட்சி கொடுத்து மகாலட்சுமி மகாவட்டமும் சேர்த்து வச்சார். அதோடு இல்லாமல் மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்ய மகுடத்தை கொடுத்தார். ஐஸ்வர்ய மகுடங்கிறது ஸ்ரீவத்ச முத்திரைங்கிறது வந்து பெருமாள் மார்பகத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலி கிராமத்தை ஸ்ரீவத்சம்னு சொல்கிறது. அந்த ஸ்ரீவத்ச முத்திரை மகாலட்சுமியோட கிரீடத்தில் ஐஸ்வர்ய சிவலிங்க வடிவில் இருக்கிறது ஒரு தனி சிறப்புங்க. நமக்கெல்லாம் செல்லத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கே செல்வம் கிடைச்ச இடம். அதனால் சுக்கரவாரங்கிறது வெள்ளிக்கிழமை, சுக்கரஹோரேங்கிறது ஒரு வெள்ளிக்கிழமையும் காலையில் 6:00. இந்த சுக்கரவாரம் சுக்கரஹோரையில் நம்பாளுக்கு 16 வகையான அபிஷேகங்கள் செய்து 16 செந்தாமரை மலர்கள் சாத்தி அம்பாளை 16 முறை வில்லமரத்தோட வளவந்து வணங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க.

0: வில்வமரமாக நின்று இறைவனை பூஜை செய்த மகாலட்சுமி குபேர பாகத்தில் தனி கோயிலில் அமர்ந்தும் தரிசனம் தருகிறாள். இப்போதும் வில்வமரத்திற்குதான் முதலில் அர்ச்சனை செய்கிறார்கள், பிறகுதான் ஐஸ்வர்ய மகாலட்சுமிக்கு அர்ச்சனை.
1: அந்த கம்பி கதவுகள் வழியாக வரிசையில் நிற்கும் பக்தர்களோடு நாமும் செல்லலாம். அடடா, கருவறையில் பேரழகாய் வீற்றிருக்கிறாளே மகாலட்சுமி. அமர்ந்த திருக்கோலத்தில் சிரசில் தங்கம் போல பளபளக்கும் சிவலிங்கம் பொறித்த ஐஸ்வர்ய மகுடம், நெற்றி திலகம், புருவங்கள், மூக்குத்தி, காதணிகள், தங்கத்தில் மின்ன நான்கு திருக்கரங்கள், திருமேனி அனைத்தும் தங்க கவசத்தில் தகதகவென மின்னுகிறாளே.
0: அமர்ந்திருக்கும் அவள் பாதத்தின் கீழே வஸ்திரத்தின் அழகான மடிப்பு போல கவசம். பார்க்க எவ்வளவு அழகாயிருக்கிறது! அவள் பின்புறம் மலர் மாலைகள் வரிசை வரிசையாக கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் சரவிளக்கு தீபங்களின் ஒளியும் அர்ச்சனைக்கான மந்திர ஒளியும் அம்பிகையின் சாநித்தியத்தை அல்லவா நமக்கு சொல்கிறது.

0: அம்பாள் வந்து உட்கார்ந்த கோலத்தில் இருக்காங்க, தவம் பண்ணுற கோலத்தில் இருக்காங்க. கீழே கூட பத்ம பீடம் கிடையாது, பத்மாசனம் மட்டும் கிடையாது, பத்ம பீடமும் கிடையாது. காலை ரெண்டு காலையும் சமணம் போட்டு உட்காந்த கோலத்தில் இங்கே வந்து அம்பாள் தன்னோட கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றிண்டு சந்தோஷ கோலத்தில் இருக்கிறதுனால இந்த அம்பாளை வந்து பார்க்குறவ எல்லாருக்கும் அம்பாள் வந்து போகன்றது எல்லாரும் நினச்சிட்டு இருக்கா காசு பணம் தான் போகணும், காசு பணம் போகம் கிடையாது. நம்ம எங்கே இருக்கோமோ நம்மளை சுற்றி இருக்கவ எல்லாரும் சந்தோஷமான மனறிவு கொடுக்கறது தான் போகும். அது அம்பாளுங்க வந்து எல்லாருக்கும் கொடுப்பா, அது ரொம்ப விசேஷம். அதோடு இல்லாமல் இங்கே காலபைரவர் ஞானபைரவர் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. எல்லா கோயிலேயும் தான் ஒரு பைரவர் இருப்பார். காலபைரவர் சத்துருக்கள் அழிக்கக்கூடியவர், ஞானபைரவர் கல்வி ஞானத்தை கொடுக்கக்கூடியவர். ஞானபைரவர் வந்து சுவாமியோட ஆவடையாரோட மேலே வந்து பான கீழே வந்து ஆவடையார் மேலே பைரவர் இருப்பார், அது ரொம்ப தனிச்சிறப்பு. சுவாமி வந்து மன்மத மதன கழிப்பு மருந்துன்னு சொல்ல சொல்ல இவர் ஓலைச்சுவடி எழுந்தது ஐதீகம். போகருக்கு அட்டமா சித்தி கிடைச்ச இடங்கள், போகர் வந்து ஈசான பாகத்தில் கீழே ஒரு மூணு படி இறங்கி போய் பார்த்தோம்னா போகர் தனி சன்னதியாக இருக்கார்.
1: நவராத்திரியில எப்படி எல்லாம் விசேஷமா?
0: அம்பாளுக்கு ஒன்பது நாளுமே வந்து அம்பாளுக்கு சிவகாம சுந்தரி மூலவர் அவங்க, உற்சவ சிவகாம சுந்தரி அம்பாள் உற்சவ அம்பாள் இருக்காங்க, மகாலட்சுமி தாயார். துர்கையும் மகாலட்சுமிக்கு இங்கே ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால், துர்கை வந்து பராசக்தியோட சுரூபம், ஆனால் அவங்க கையில் சங்கு சக்கரத்தோடு இருக்காங்க. மகாலட்சுமி வந்து பெருமாள் சுரூபம், ஆனால் இங்கே சிவலிங்கத்தோடு இருக்காங்க. அது ஒரு தனிச்சிறப்பு நம்ம கோயிலில். சுவாமியை வந்து திங்கக்கிழமையில் வழிபாடு பண்ணால் புத்திரசந்தானம் ஏற்படும். இந்த சுவாமிகிட்ட வந்து பதினோரு முறை வெள்ளம் சுவாமியை சுற்றி வந்து வச்சு சோமவார தண்ணிக்கு அபிஷேகாராதனை பண்ணதுக்கப்புறம் காரத்தால் சுவாமிகிட்ட மடியேந்தி கணவன் மணிவே ரெண்டு பேரும் நின்று இங்கே வந்து சுவாமிகிட்ட வழிபாடு பண்ணால், இங்கே நிறையா காமேஸ்வரன் இருக்காங்க இந்த ஊரை சுற்றி. சுவாமியை வந்து நிறைய எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணி காமேஸ்வரன்ற பேர்லேயே நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமிக்கு ஐஸ்வர்யம் மகடும் கிடச்சுன்னா அட்சயத்திருதி, அதனால் எப்போதுமே மகாலட்சுமிக்காக வருஷத்தில் வந்து ஆறு ஹோமம் மட்டும்தான் நடக்கும். தனிப்பட்ட நபருக்கு ஹோமம் அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் பண்ணுறதில்ல. சுவாமிக்கு அட்சயத்திருதி அன்னைக்கு கஜபூஜை, கோபூஜை, அஸ்வபூஜை இதெல்லாம் பண்ணி அன்னைக்கு மாபெரும் அன்னதானம் நடக்கும்.
1: இந்த கோவிலுக்கு எப்படி வரணுங்கிற வழி சொல்லும்?
0: திருச்சியிலேருந்து சேலம் பஸ்ஸில் ஏறி முசிறியில் இறங்கி முசிறியிலேருந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வரலாம். முசிறியிலேருந்து கரெக்டாக இங்கேருந்து 8 கிலோமீட்டரில் இருக்குது. அதே மாதிரி திருச்சி நாமக்கல் மெயின் ரோட்டில் இந்த கோயில் வந்து இருக்கிறதுனால குறிப்பிட்ட பஸ்ஸுகள் மட்டும்தான் மெயின் ரோட்டில் நிற்கும். 1 கிலோமீட்டர் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரலாம். நடை திறந்திருக்கும் நேரம் காலையில் 8:00 to 12:00, சாயங்காலம் 5:00 to 7:40. வெள்ளிக்கிழமை மட்டும் காலையில் 6 to 12 கோயில் திறந்திருக்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளிலாம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி தை வெள்ளிக்கிழமை உள்ள சிவகாம சுந்தரிக்கு சரி அம்பாளுக்கு சரி சிறப்பு வழிபாடு நிறைய நடக்கும். நவராத்திரி முடிஞ்சு 10 நாள் வந்து அம்பு போடுறது விஜயதசமி அன்னைக்கு சுவாமி அம்பாள் சுற்றி வருவாங்க. கார்த்திகை தீபத்து அன்னைக்கு சுவாமி அம்பாள் பிரகாரமாக வருவாங்க. தொலைபேசி எண் வந்து 98 43 60 60 44 முரளி குருக்கள்னு பேர்.

0: சன்னதியில் பக்தர்கள் அதிகம் இருப்பதால் அதிக நேரம் நின்று தரிசனம் செய்ய முடியவில்லை. சன்னதியின் மேலே பாருங்கள், அஷ்டலக்ஷ்மியின் திருவடிவங்கள். கொஞ்ச நேரம் அவள் சன்னதியில் இருந்தாலும் பாவங்கள் கரைந்தே போகும். எல்லோருக்கும் பூவும் தாழம்பூ குங்குமமும் தருகிறார்கள். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள் தானே. ஆனால் இன்று புதனும் கிடைத்தது. மகாலட்சுமியை வணங்கினால் பொன்னும் கிடைக்கும், சரிதானே?
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா.
2: சௌபாக்யலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: ஐஸ்வர்ய மகுட தாரணி, வெள்ளூர் ஐஸ்வர்ய மகாலட்சுமி சித்திரம். பங்கேற்றார்கள் சேலம் கே ஸ்ரீனிவாசன், சாய் சேகர், தனலட்சுமி மயில்வாகனன், விஜயலட்சுமி ராம்குமார், எஸ்
2: ஜான்சன்.
1: அமைப்பில் உதவி சாந்தி சரவணகுமார்.
2: பக்தரின் மனதில் பரவசம் பொங்கும்.
1: அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன்.
2: சௌபாக்யலட்சுமி பூரணமான வாழ்வை தாரும் அம்மா.
1: படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

கேட்ட அந்த பாடலை பாடியவர் பி. சுசீலா. பாடலின் படம் மகாலட்சுமி. இனி வருவது எஸ். ஜானகி, கே. ஜே. யேசுதாஸ் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் பிரியா, இந்த படத்திலிருந்து.

அரிய தகவல்களோடு இனிய பாடல்களோடு மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு 19 காலை உங்களுக்காக. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா இன்றைய நிகழ்ச்சியில் சுனில் ஆர் கார்கின் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன்

வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். முதலில் பௌளி ராகத்தில் ஸ்ரீ பார்வதி முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி ஆதி தாளம்.

நேரம் இப்போது 9:55. நவராத்திரி இசை விழா, இதில் சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டுகள் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள்

மிருதங்கம் ஆர். ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்து ஸ்ரீ கமலாம்பிகாயா, ராகம் சங்கராபரணம், ரூபகதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

சங்கராபரண ராகத்தில் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் நிறைவாக இதுவோ தில்லை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், ராகம் சிந்து பைரவி, ஆதி தாளம்.

0: நவராத்திரி இசை விழா நிகழ்ச்சியில் இதுவரை சுனில் ஆர் கார்கியன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், திருவாரூர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 10 மணி. முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். முதலில் சொல்ல துடிக்கிது மனசு திரைப்படத்தில் கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:05:40. அடுத்து மலேசியா வாஸ் தேவன் சித்ரா பாடியுள்ள பாடல், படம் ராசாவை உன்ன நம்பி.

0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: கால்நடைகளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது தோல் மேல இருக்கக்கூடிய ஈ, கொசு, உண்ணி, தெல்லுப்பூச்சி, மைட் என்று அழைக்கக்கூடிய சொறிப்பூச்சிகள், பேன், இவைகள் எல்லாமே வந்து வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறாங்க. அந்த புற ஒட்டுண்ணிகள் வந்து கால்நடைகளுடைய தோல் பகுதியிலையும் உடலுடைய மேற்பரப்பிலும் இருக்கும். எனவே விவசாயிகள் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்துகளை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தணும்.
0: கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் M.K. விஜயசாரதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: எஸ். ஜானகி பாடியுள்ள பாடல் படம் தெற்கத்திக்கள்ளன்.

அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்தில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 10:25. தொடர்ந்து இளையராஜா பி சுஷீலா சுனந்தா பாடிய பாடலை கேட்க உள்ளோம். படம் எங்க ஊரு காவக்காரன்.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நேரம் 10:30, சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து சுவரில்லாத சித்திரங்கள் திரைப்படத்தின் பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் மலேசியா வாசுதேவன், எஸ் ஜான்.

தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. நேரம் 10:47. முத்துச்சிதறில் இனி மனைவி ஒரு மந்திரி. திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம், உமாரமணன் பாடிய பாடல்.

உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடிய அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது முத்துச்சிதறல். நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடல். தசாவதாரம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம் கமல்ஹாசன் பாடியிருப்பது.

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க. And I'm in love with you.

வாரணம் ஆயிரம் திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடலை கேட்டோம். இனி கேட்கலாம் ஜெயம் கொண்டான் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மதுஸ்ரீ பாடிய பாடலை.

சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து பெல்லிராஜ் தீபா மெரியம் பாடிய பாடலை கேட்டோம். தொடரும் பாடல் வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கிறிஷ் சுசித்ரா குரலில்.

சிந்தும் நேரம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி.

0: கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நண்பகல் 12:10 சங்கீத சாரல். இன்றைய நிகழ்ச்சியில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டம் குறித்திய தகவல்கள் இடம்பெறும். 1:10 எண்ணுயிர் தோழி, வாங்க பேசலாம் அழகுக்கு அழகு சேர்க்க, அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல்கள். உங்களுக்காக சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு, இதில் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியவை இடம்பெறும். 2:15 திரைகாணம், 2:40 விளையாட்டு அரங்கம். தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி கேட்கலாம். 2:55 வானிலை. மாலை 5:30 திரைகாணம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை. 6:40 மன

நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாணம், 9:15 செய்திச் சுடர், 9:30 அரங்கிசையில். டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா.

100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் இன்று பிற்பகல் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு இடம்பெறும். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். 101.4 சென்னை வானொலியின் எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு ரெயின்போ மெலடிஸ் ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 3:02 ஹலோ டாக்டர் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் சித்த மருத்துவர் டாக்டர் எஃப் ஆர் ஷமீம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இதுவரை சங்கீத சாரலில் ஜி ஆர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி ஞானதேவ் அவர்கள் வயலின், ஜே வடிவேல் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசைமலர் நிகழ்ச்சியில் லலிதா சேஷாத்ரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், வைக்கம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவில் இருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சூர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவின் கட்டுரையை தமது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அவர், சமையல் எரிவாயு இணைப்புகள், சுகாதாரம், கடன் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வரும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா எழுதியுள்ள கட்டுரையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் பங்களிப்புடன் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்தியா பாதுகாப்பு கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நாட்டின் இந்தோ பசிபிக் கொள்கையில் ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். இந்திய பெருங்கடலும் தென்கிழக்கு ஆசியான் கடலும் கப்பல் போக்குவரத்தின் மூலம் இணைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இப்பகுதிகளின் கடல்சார் பாதுகாப்பு நமது பொறுப்பு என்று கூறினார். நடப்பாண்டு ஆசியான் இந்தியா கடல்சார் ஒத்துழைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடல் கொள்ளையர்களை கட்டுப்படுத்தவும் சட்டவிரோத மீன்பிடிப்பை தடுக்கவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு இந்தியா ஆசியான் முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் சோழர்களும் பல்லவர்களும் வணிக உறவுகள் வைத்திருந்ததை திரு ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய செமிகண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ப்ளூம்பர்க் பொருளாதார மாநாட்டில் உரையாற்றிய அவர், செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா பங்கு நாடாக உருவெடுத்து வருவதாக கூறினார். நிலையான உற்பத்திக்கு உகந்த சூழல் உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்தியா தற்போது மொபைல் போன் உதிரி பாகங்கள் உற்பத்தியில் உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்துள்ளதுடன் ஏற்றுமதியும் செய்து வருவதாக அவர் கூறினார்.

0: மத்திய அரசு உள்நாட்டு உற்பத்தியை வலுப்படுத்தி உலகளாவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். காசநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் 20 லட்சம் பேருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இயக்கத்தின் கீழ் 28 கோடி பேருக்கு நோய் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் 92% பேருக்கு காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் 78% பேருக்கு மட்டுமே காசநோய் தடுப்பு சிகிச்சை வசதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2012 முதல் 2024 ஆண்டு வரை நாட்டில் காசநோய் அறிகுறிகள் 21% குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோயை ஒழிக்க மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பீகார் மாநிலம் வைஷாலி மாவட்டத்தில் நேரிட்ட படகு விபத்தில் 13 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்து மிகுந்த மனவேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த படகு விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த படகு விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று தெலோரா சிறப்பு பொருளாதார முதலீடு மண்டலம் குறித்த பார்வை இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தில் தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் தொடங்கப்பட்டுள்ளது. திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது அவரது தொலைநோக்கு பார்வையில் இந்த முதலீட்டு மண்டலத்தை உள்ளடக்கிய ஸ்மார்ட் சிட்டி குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. கம்பத் அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்மார்ட் சிட்டியில் சாலைகள், குடிநீர் வசதி, மின்சாரம், இணையதள வசதிகள் வழங்கப்பட்டுள்ளன. நாட்டின் முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனம் இங்கு அமைக்கப்படவுள்ளது. நவீன உற்பத்தி மையமாக தொலேரா சிறப்பு பொருளாதார முதலீட்டு மண்டலம் உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இங்கு நவீன கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கடல்சார் நகரமான தொலேரா தற்போது வளர்ச்சியடைந்த இந்தியாவின் எடுத்துக்காட்டாக நவீன உற்பத்தி நகரமாக மேம்பட்டுள்ளதென்றால் அது மிகையல்ல.
0: பிரதமரின் பயிர்காப்பீட்டுத் திட்டம் நாடு முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் நாகை மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் சம்பா, தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்ய அடுத்த மாதம் 15ஆம் தேதி கடைசி நாளாகும். விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு காப்பீடு நிதி உதவி வழங்கி பாதுகாக்க இத்திட்டம் உதவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பிரதம மந்திரி பயிர்காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும் மற்றும் அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நடப்பு ஆண்டில் பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர்காப்பீடு திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவார்கள். கடன் பெறா விவசாயிகள் பொது

0: மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ பதிவு செய்து கொள்ளலாம். இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கவும் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் ஏக்கருக்கு ₹576 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், சிட்டா, வங்கிக் கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், இ ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம்.
1: அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முதற்கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து 3 லட்சம் டன்னும் அடுத்த மாதம் 5 லட்சம் டன்னும் டீசல் இறக்குமதி செய்ய உள்ளதாக திரு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் ரஷ்யா டீசல் விற்பனை செய்வதன் மூலம் பெட்ரோலியப் பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் அமெரிக்காவிற்கு மட்டுமின்றி உலக நாடுகளும் பயனடையும் என்று திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் லெர்கியை வென்றார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் மற்றும் மத்வின் காமத் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கடைகோடி மக்களுக்கும் சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் கிடைக்கும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட ஆசியான் உறுப்பு நாடுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய செமி கண்டக்டர் துறையில் சைபர் பாதுகாப்பு முக்கியமாக விளங்குவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். அதிகரித்து வரும் பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவே ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுத்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி கடலோரப் பகுதிவாழ் மீனவர்களுக்கும் பிற பகுதிவாழ் மீனவர்களுக்குமான வானிலை முன்னெச்சரிக்கை ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ராயபுரம் முதல் பழவேற்காடு வரை அலைகளின் வேகம் இன்றிரவு 10 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் நெல்லூர் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் நாளை காலை 4 மணி வரை 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விசாகப்பட்டினம் கடலோர பகுதிகளில் நாளை மாலை 4 மணி வரை 1 முதல் 1.2 மீட்டராக அலைகள் வேகம் எடுக்கும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் டாக்டர் சீர்காழி ஜி சிவச்சிதம்பரம் பாடியுள்ள பாடல். இயற்றியவர் ஈரோடு தமிழன்பன். இசை எல் கிருஷ்ணன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம். பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டத்தின் பொருள், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்பதே ஆகும். இது இந்திய அரசால் முன்னெடுக்கப்பட்ட மிகப்பெரும் சமூக பிரச்சாரமாகும். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் இந்தியாவில் குறைந்து வரும் குழந்தை பாலின விகிதத்தை சரி செய்வதும், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்பதும், அவர்களின் உரிமைகளை உறுதி செய்வதுமே ஆகும். இந்த திட்டம் 2015 ஜனவரி மாதம் 22 ஹரியானா மாநிலத்தின் பானிபட் நகரில் தொடங்கப்பட்டது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகிய 3 அமைச்சகங்களின் கூட்டு முயற்சியாய் இத்திட்டம் செயல்பட்டு வருகின்றது. நாட்டின் 161 மாவட்டங்களில் இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. 1961 சிஎஸ்ஆர் கணக்கெடுப்பின்படி 0 முதல் 6 வயதிற்குட்பட்ட 1000 ஆண் குழந்தைகளுக்கு 976 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்த நிலை மேலும் குறைந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 1000 ஆண் குழந்தைகளுக்கு 918 பெண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். இந்நிலையை மாற்றவே இந்த பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் விகிதம் குறைவாக இருப்பதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுவது தாயின் கருவிலேயே குழந்தையின் பாலினத்தை கணிப்பது ஆகும். இதை தடுக்க கருவில் இருக்கும்

0: குழந்தையின் பாலினத்தை கண்டறிவது சட்டப்படி குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் திருமணத்தின் பொழுது பெண் குழந்தைகளுக்கு வரதட்சணை தர வேண்டிய பழக்கங்கள் பெற்றோர்களுக்கு பெண் குழந்தைகளை ஒரு சுமையாக கருதும் மனப்பான்மையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சமூக அவலங்களை களைந்து பெண் குழந்தைகளுக்கு பிறப்பதற்கான உரிமை, பாதுகாப்புடன் வளர்வதற்கான உரிமை, கல்விக்கான உரிமை மற்றும் மரியாதையுடன் அவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கான உரிமையை இத்திட்டம் உறுதி செய்கின்றது. இத்திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த இந்திய அரசானது ஒரு தேசிய நிர்வாகக் குழுவை அமைத்துள்ளது. மேலும் தேசிய அளவிலான பல பிரச்சாரங்களையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றது. இவை மட்டுமன்றி இத்திட்டத்தை நாட்டின் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் கொண்டு சேர்க்க நம் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீராங்கனைகள் இத்திட்டத்தின் பிரச்சார தூதர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்திட்டம் விரைந்து மக்களிடம் சென்றடைய திட்டத்தின் நன்மைகள் குறித்த பல விளம்பர பலகைகளும் சமூக ஊடகங்களில் ஹேஷ்டேகுகளும் நிறுவப்பட்டுள்ளன. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பற்றிய தகவல்களை கேட்டறிந்தீர்கள்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள்.
2: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Union Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav has said that trust and cyber security are becoming increasingly important in the global semiconductor value chain alongside cost considerations. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi today, Mr. Vaishnav said that India aims to position itself as a trusted partner in semiconductor design, manufacturing and testing of finished products.
3: Materials are very important because that ecosystem takes a lot of time and effort to build. So we have to put in that extra effort to get that capability in our country in terms of understanding of the materials, handling of the materials, manufacturing them, processing them, storing them, using them in the chips or every other manufacturing process, and making sure that we develop an ecosystem which becomes good for us, good for the world.
2: Defence Minister Rajnath Singh has emphasized that India and ASEAN share a clear interest in a peaceful, stable and open Indo-Pacific region. Addressing the ASEAN-India Defence Think Tank Forum in New Delhi this morning, Mr. Singh said that ASEAN is central to India's Indo-Pacific vision and that India's Act East policy is a long-term commitment to working with Southeast Asia as an equal partner.
4: For India, ASEAN is central to our Indo-Pacific vision. India's Act East policy, Sagar and Mahasagar vision, advocate open multipolar cooperation, and we align these approaches through ASEAN-led mechanism. Our Act East policy is a long-term commitment to working with Southeast Asia as an equal partner. Our collective objective should be to build trust, respect for each other's sovereignty, and keep channels of dialogue open.
2: Commerce Minister Piyush Goyal has said that India has signed preferential trade agreements with 38 developed nations over the past 4 years. Speaking at the Bloomberg New Economy Forum in New Delhi today, Mr. Goyal said India is aiming to expand market access for Indian businesses while opening the country's markets to global partners. Mr. Goyal added that India is negotiating trade agreements with Canada, Mexico, Mercosur, Eurasia and several other countries. Mr. Goyal stressed that India is looking for trusted partnerships.
5: Our idea is to open India's market for the world as we wish to see other markets opened for us. So from $10 trillion of GDP which was opened to India on a preferential market basis until 2014, today as we speak, we have trade agreements covering $70 trillion of GDP. Many other negotiations ongoing will take this figure up to about $85 trillion out of $115 trillion.
2: Delhi Special Executive Magistrate Court today remanded Cockroach Janata Party leaders Saurav Das and Ashutosh Ranka to 5 days of judicial custody, while another leader, Ajinkya Shinde, has been released on a personal bond. The three were detained by Delhi police over allegations of attempting to enter Jantar Mantar a day after it was denotified as a protest site. The Delhi government has passed a resolution

0: congratulating Prime Minister Narendra Modi on completing 25 years in public office. Addressing a press conference in New Delhi, Chief Minister Rekha Gupta said that Prime Minister Modi has worked tirelessly and ceaselessly to improve the standard of living of the country's citizens, foster progress, and drive the development of states. Prime Minister Narendra Modi today shared an article written by Union Minister for Communications and Development of the Northeastern Region, Jyotiraditya Sindhya, highlighting India's shift in governance from welfare to empowerment. In a social media post, the Prime Minister said that from sanitation and gas connections to healthcare and access to credit, the government's focus is on last mile delivery and creating opportunities for people to improve their lives. The India Meteorological Department IMD has forecast heavy rainfall over Jammu and Kashmir, Ladakh, Tamil Nadu, Puducherry and Karaikal for the day. The Met Department also predicted thunderstorms accompanied with hailstorm over Haryana, Chandigarh, Delhi, Himachal Pradesh, Punjab and West Rajasthan till Friday. In men's cricket, India will face West Indies in the fourth T20 International in Hyderabad today. The match will begin at 7 p.m. Indian time. And benchmark domestic equity indices were trading on a flat note in the afternoon session today. Sensex added 36 points to 73,070, while Nifty dipped 6 points to 22,716 when reports last came in. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம். ஆகாஷ்வாணி எண்ணுயிர் தோழி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய பகல் நேர வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் வாங்க பேசலாம் இந்நாளின் சிறப்பு, தெரிந்து கொள்வோம் உங்களுக்காக என்ற பக்கங்களோடு வளம் வர காத்திருக்கிறது இன்றைய எண்ணுயிர் தோழி. வாங்க பேசலாம் பக்கத்தில் அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே ஷாலினி அவர்களுடன் நேர்முகம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில யார இன்னைக்கு சந்திக்க போறோம் அப்படின்னு கேக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட தான் சந்திக்க போறோம். அழகுக்கு அழகு சேர்க்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே அழகா இருக்கணும், தன்னைய அழகுபடுத்திக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருக்கதா செய்யுது. அப்படிப்பட்ட அழகு கலை தொழில செஞ்சிட்டு இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட் ஷாலினி அவர்களை தான் நாம இன்னைக்கு சந்திக்க போறோம். வணக்கம்.
3: வணக்கம். என்னோட பெயர் ஷாலினி, நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். நான் வந்து ஆக்சுவலா வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிட்டேன். நான் ஸ்கூலிங் வந்து பரமக்குடியில பண்ணினேன், காலேஜ் வந்து கீழக்கரையில பண்ணேன், பிஎஸ்சி கீழக்கரையில பண்ணேன், எம்எஸ்சி ஆல்சோ கீழக்கரையில தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பிஎட் பண்ணேன். பிஎட் வந்து எங்க பண்ணேன்னா புதுக்கோட்டையில பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து மேரேஜ் அப்போ எனக்கு போட வந்தாங்க மேக்கப். அவங்க போடுறத பார்த்து பார்த்து தான் நான் இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டேன். அவங்க மூலமா எனக்கு கொஞ்சம் ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு. அது மூலமா நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் போய் நான் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டா இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
2: இப்ப நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு விரும்புறாங்க, அதே மாதிரி அதற்கான பயிற்சிகளும் நிறைய எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, அதே சமயம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்குள்ள எப்படி வந்தது?
3: இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லா லேடிஸ்க்கு ஈவன் ஜென்ஸுக்கு கூட இந்த மேக்கப்னா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து இப்ப இருக்கிற மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு வந்து என்னன்னா மேக்கப் டெவலப் ஆக மேக்கப் ஆர்டிஸ்டும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல மேக்கப் ஆர்டிஸ்டோட சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொன்னோம்னா மேக்கப் ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க வந்து எப்படின்னா அவங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா தெரியணும் அப்படிங்கறக்காண்டி வந்து அவங்க ஃபர்ஸ்ட் மேக்கப்பை போட்டு நல்லா அழகுபடுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வர்ற கிளைண்ட்ஸை வந்து நீட்டா வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. 2 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணேன்னா இந்த என்னோட மேரேஜுக்கு அப்புறம் வந்து நான் வந்து அவங்க மூலமா லேர்ன் பண்ணதை வச்சு நான் தனியா பிரைவேட்டா ஒரு கிளாஸ் போய் 2 இயர்ஸா நான் வந்து படிச்சேன். பட் அது வந்து பயிற்சி இருந்தா மட்டும்தான் அது வந்து ப்ராப்பரா பண்ண முடியும். அதோட ப்ராப்பர் ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டா லேர்ன் பண்ணா மட்டும்தான் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த கரெக்டா பண்ண முடியும் மேக்கப்லாம்.
2: இப்ப அழகு கலை அப்படின்னு சொல்லும் போது இப்ப நிறைய இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மேக்கப்புக்கு மட்டுமே இப்ப வந்து ஆர்டிஸ்ட் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எல்லாம் பார்த்தோம்னா நிறைய ஒரு விழாக்கள், எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எல்லா

0: எல்லாருமே ரொம்ப தன்னை வந்து அழகா காமிச்சுக்கணும், தன்னை வந்து ஒரு முன்னிலைப்படுத்தி காமிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அழகு கலையை செஞ்சுக்கிறாங்க. இப்ப இதோட முக்கியத்துவம் என்ன, அதே மாதிரி இந்த தொழில்ல என்னென்ன வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு?
1: இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் தொழில வந்து என்னன்னா, ஒன்று வந்து சாரி டிராப்பிங் இருக்கு. அந்த சாரி டிராப்பிங் மூலமாகவும் நம்ம டெவலப் ஆகி சாரி டிராப்பிங் மட்டுமே பண்ணி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா மேக்கப் மட்டும் பண்ணி நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். மேக்கப்லேயே பல விதமாக இருக்குது. சாரி டிராப்பிங் இருக்குது, ஹேர் ஸ்டைல் இருக்குது, மேக்கப் மட்டும் போடுறது இருக்குது, க்ரூம் மேக்கப் தனியாக இருக்குது, பிரைட் மேக்கப் தனியாக இருக்குது, பிரைட்ஸ் மெய்டுக்கு தனியாக இருக்குது. இவ்வளோ மேக்கப் இருக்குது. இவ்வளோ மேக்கப்புக்கும் தனித்தனியாக படித்து படித்து அவங்க அந்த இதில் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக படித்து போனாங்கன்னா அதில் பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபுல்லாக படித்து நான் ஒரு பர்ஃபெக்டான மேக்கப் ஆர்டிஸ்டாக போகணும் அப்படின்னா ஃபுல்லாக லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி போயிடலாம், அவ்வளோதான்.
0: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க, பிரைடும் சொன்னீங்க, க்ரூமும் சொன்னீங்க. நிறைய நாங்கெல்லாம் பார்த்த வரைக்கும் பெண்களுக்கான அந்த அழகு கலை அப்படின்றது தான் ஒரு காலத்துல அதிகமா இருந்தது. ஆனா நீங்க இப்ப சொல்லும் போது ஆண்களும் அதை விரும்பி செய்யறாங்க அப்படின்ற அளவுக்கு சொன்னீங்க. அப்ப பெண்களுக்கான இந்த அழகு கலை சார்ந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன மேக்கப் எல்லாம் இதுல இருக்கு?
1: பெண்களுக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்றதுக்கு சிடிஎம்னு ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் மூலமா தான் நம்ம வந்து ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்கின்னை செக் பண்ணணும். அவங்களோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின்னா, இல்லை வந்து ட்ரை ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா, என்ன ஸ்கின்னுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து வர ப்ரொசீஜர்லாம் நம்ம பண்ண ஆரம்பிக்கணும். அடுத்து ஃபவுண்டேஷன், ஐ மேக்கப், லிப் மேக்கப் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பிச்சிடணும்.
0: இப்ப நீங்க மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப எல்லாம் நிறைய இருக்கு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைடல் மேக்கப் சொன்னீங்க, அதுலயே பார்த்தோம்னா இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஹச்டி மேக்கப் அப்படின்வாங்க. இல்ல எங்களுக்கு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் வேர்த்துருச்சு அப்படின்னாலும் அந்த மேக்கப் களையாம இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. அப்ப மேக்கப்லயே எவ்வளவு வெரைட்டி இருக்கு இதுல?
1: மேக்கப்ல வந்து என்னன்னா ஹச்டி மேக்கப் இருக்கு, ஃபிளாலெஸ் மேக்கப் இருக்கு, கிளாசி லுக் மேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் இருக்கு, நிறைய டைப்ஸ் ஆஃப் மேக்கப் இருக்கு. நம்ம கிளைண்ட் என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அது அந்த மேக்கப் வந்து அவங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுக்கலாம்.
0: இப்ப நீங்க எதுவும் சஜஸ்ட் பண்ணுவீங்களா, உங்களுக்கு இது நல்லா இருக்கும், இதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்ல எனக்கு இதுதான் வேணும், நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கேத்த மாதிரி அந்த கிளைண்ட்ட நீங்க பேசிடுவீங்களா?
1: இப்ப வந்து கிளைண்ட் வந்து இல்ல எனக்கு மேக்கப்ல எந்த ஐடியாஸும் இல்ல, நீங்களே பார்த்து ஏதாவது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம அவங்களோட ஸ்கின்ன ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். அவங்களோட ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னான்னு செக் பண்ணிட்டு அந்த ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி மேக்கப் போடணும். சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இல்ல என்னோட விஷ் தான், நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சில மேக்கப்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அந்த மேக்கப் சூட் ஆச்சுன்னா அந்த மேக்கப் நாங்க வந்து ப்ரிஃபர் பண்ணிடுவோம். இல்ல அவங்களோட ஸ்கின்னுக்கு அந்த மேக்கப் செட் ஆகாதுன்னா நாங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அவங்க சேஞ்ச் ஆகலைன்னா அவங்க சொன்ன மேக்கப்பே போட்டு விடுற மாதிரி தான் இருக்கும்.
0: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்னீங்க அது ஃபேஸ்க்கான மேக்கப், அதை தவிர்த்து சாரி டிராப்பிங் அப்படின்னு ஒன்னு சொன்னீங்க, அப்புறம் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே மொத்தமா ஒரே இதாக அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா, இல்ல ஒவ்வொன்றும் தனித்தனியா அவங்களுக்கு ஏத்த மாதிரி தனித்தனியா கொடுப்பீங்களா?
1: ஒரு பேக்கேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து மேக்கப் வந்துரும், சாரி டிராப்பிங் வந்துரும், ஹேர் ஸ்டைல் வந்துரும், எக்ஸ்ட்ரா சில காம்ப்ளிமெண்ட்ரி எல்லாம் நாங்க கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து இல்லை எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நாங்கள் சாரி டிராப்பிங் மட்டும் பண்ணி கொடுப்போம். இப்போ சில பேர்லாம் வந்து எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் வேணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் எனக்கு சாரி டிராப்பிங் மட்டும் போதும், இல்லை ஹேர் ஸ்டைல் மட்டும் போதும்னா அப்போ அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் மட்டும்னா ஹேர் ஸ்டைல் மட்டும் போவோம், சாரி டிராப்பிங்னா சாரி டிராப்பிங் மட்டும் வீட்லேயே பண்ணி கொடுத்துருவோம்.
0: அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு மேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இது நமக்கு எப்படி இருக்குமோ, ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அன்னைக்கு போடுறதை தவிர்த்து அதுக்கு முன்னாடி நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு விரும்பினாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி அவங்களுக்கு நீங்க வழிகாட்டுவீங்களா?
1: ஆமா கண்டிப்பா. அவங்களுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுறா, எனக்கு எப்படி இருக்கும், சூட் ஆகுமா என்னன்னு தெரியலனா கண்டிப்பா நாங்க ஒரு ட்ரையல் மேக்கப் கொடுப்போம். அவங்களுக்கு அது சாட்டிஸ்பாக்சன் ஆனா மட்டும்தான் நாங்க பிரைடுக்கு அந்த கல்யாணத்தன்னைக்கே நாங்க போடுவோம்.
0: சரி, இப்ப வந்து நீங்க பெண்களுக்கு நிறைய சொன்னீங்க, இப்ப ஆண்களும் வந்து அதிக அளவுல இந்த மாதிரி எங்களுக்கும் நாங்க வந்து அழகு கலை அப்படின்னு சொல்லும் போது நாங்களும் மேக்கப் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஆர்வத்துல இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்களும் நிறைய பேருக்கு பண்ணிருக்கிறதா சொன்னீங்க. அப்ப ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குன்னு ஸ்பெசிபிக்கா, ஏன்னா அவங்களோட ஸ்கின் அப்படின்னு பார்க்கும்போது பெண்களோட கம்பேர் பண்ணும்போது நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன மேக்கப் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறீங்க?
1: க்ரூமுக்கு வந்து ஆக்சுவலா என்ன மேக்கப் இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அவங்களோட ஸ்கின்னை வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்கின்னை செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பியர்ட் செட்டிங் பண்ணுவோம், ஹேர் செட்டிங் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து க்ரூமுக்கு வந்து பண்ணுவோம். க்ரூமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து எப்படின்னா அவங்களுக்கு வந்து பியர்ட் செட்டிங் தான் ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. பியர்டும் ஹேரும் மட்டும்தான் ரொம்ப கேட்பாங்க. அது ரெண்டை மட்டும் நம்ம செட் பண்ணிட்டா அவங்களோட மேக்கப் முடிஞ்சிச்சு.
0: இப்போ ஹேர் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது நிறைய ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி அவங்க

0: நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல அவங்க இந்த எனக்கு இந்த மாதிரி செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லி கேக்குறத வச்சு அவங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்களா?
1: அவங்களே சொல்லிருவாங்க, இந்த மாதிரி எனக்கு பாக்ஸ் செட்டிங் பண்ணிருங்க, இந்த மாதிரி எனக்கு ஸ்கொயர் செட்டிங் பண்ணிருங்க, இல்ல எனக்கு ஸ்பைக் வச்சிருங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டா போதும். மேக்ஸிமம் க்ரூம் வந்து சஜஸ்ட் பண்றதை ஏத்துக்க மாட்டாங்க, அவங்களே வந்து மேக்ஸிமம் சொல்லிடுவாங்க. அவங்க சொன்னதை நாங்க ப்ரிஃபர் பண்ணி போட்டுருவோம்.
0: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாருமே செய்யறாங்க. இப்ப நிறைய பாக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கும் கூட மேக்கப் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா அங்க இருக்கிற நிறைய பேருக்கும் நீங்க மேக்கப் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த டைம், அதாவது உங்களுக்கு கிடைக்கிற அந்த நேரம் அப்படின்றது குறைந்த அளவாதான் இருக்கும். ஆனா வந்து நிறைய பேருக்கு மேக்கப் போடணும் அப்படின்னும் போது எப்படி அதை சமாளிச்சு, ஒரு கல்யாணம் அப்படின்னு வந்துட்டாலே ஒரு அவசரமா ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எப்படி அதெல்லாம் சமாளிக்க முடியும் உங்களால?
1: அது வந்து எப்படின்னா, இப்ப வந்து மேரேஜ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைடுக்கு மட்டுமே 3 hours ஆயிரும். இதுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நம்ம சமாளிச்சு டைம்

0: ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்துல எப்படி அதெல்லாம் சமாளிக்க முடியும் உங்களால?
1: அது வந்து எப்படின்னா, இப்ப வந்து மேரேஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைடுக்கு மட்டுமே 3 hours ஆயிரும். இதுல ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்களும் வந்து எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, எங்களுக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் நம்ம சமாளிச்சு டைம் மேனேஜ் பண்ணி அந்த 3 hoursக்குள்ள நம்ம பிரைடுக்கு மேக்கப் பண்ணி விடணும், ஹேர் ஸ்டைல் பண்ணணும், சாரி ட்ரப் பண்ணணும், எல்லாமே பண்ணிடணும். அது போக அவங்க கொடுக்குற அந்த முகூர்த்த புடவை வெயிட் பண்ணி நாங்கள் கட்டி அவங்கள ஸ்டேஜுக்கு அனுப்பிச்சி விடணும். அந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கும், டென்ஷன் ஓவர் டென்ஷனாக இருக்கும் அந்த நேரத்தில். அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து ரொம்ப வந்து எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க, அந்த குட்டி பார்ப்பாங்க, எல்லாரும் வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி டைத்துல வந்து யார்கிட்டயுமே வந்து நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோ நம்மளோட டென்ஷன் எதையுமே அவங்க கிட்ட காமிச்சிக்காம காமா வந்து நம்ம வந்து அவங்க கேட்கற எல்லாத்தையும் நம்ம சர்வீஸ் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களும் ஹாப்பி ஆயிருவாங்க, நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிருவேன். அந்த மாதிரி நான் வந்து ஒரு பியூட்டிஃபுல் பிரைடாக்க வந்து நான் வந்து மேக்சிமம் பிரைடோட டைத்தை வந்து கம்மி பண்ணிட்டு ரிலேட்டிவ்ஸ் அவங்க எல்லாரும் கேட்கும் போது அவங்களுக்கும் நான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் வந்து மேனேஜ் பண்ணிப்பேன்.
0: அதாவது முக்கியமா அந்த மணப்பெண்ணுக்கான நேரத்தை வந்து நான் அதிக அளவுல எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க வந்து ஒரு தனி ஆளாவே அதை செஞ்சிருவீங்களா, இல்ல உங்களுக்கும் வந்து யாராவது உதவி ஆட்கள் அந்த மாதிரி யாரும் கூட்டிட்டு போயிடுவீங்களா?
1: கண்டிப்பா உதவி ஆட்கள் வேணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ஆள் வந்து என்னால பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாதான், இப்ப ஒரு ஹேர் ஸ்டைலுக்குலாம் வந்து ஒரு ஆள் மட்டும் பண்ண முடியாது, ஒரு ரெண்டு பேர் கூட இருந்தாதான் அதை பண்ண முடியும். அதனால நான் வந்து அசிஸ்டன்ட் கண்டிப்பா கூட்டிட்டு போயிருவேன். அவங்க கொஞ்சம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும், அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
0: இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க, சாரி டிராப்பிங் அப்படின்றது. இப்ப நிறைய பேர் வந்து அதை வீட்லயே நம்ம வந்து செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு நேரா கொண்டு போய் கொடுத்துறாங்க, சில பேர் வந்து போஸ்டல் மூலமா அனுப்பி விட்டுறாங்க, நீங்க கொரியர் பண்ற மாதிரி இருக்கும். இது எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கும்? ஏன்னா மேக்சிமம் எல்லாரும் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விசேஷமோ இல்ல ஏதாவது அவங்களுக்கான ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கிற முக்கியமான சாரியை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி இருக்கும்போது அதை எப்படி நீங்க பாதுகாப்பா வாங்கிக்கிறீங்க, அதே பாதுகாப்போட எப்படி அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறீங்க?
1: கிளைண்ட் வந்து நம்ம கிட்ட நம்பிக்கை வச்சுதான் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கையை வந்து நம்ம வந்து வீண் போக கூடாது. அதனால வந்து அந்த சாரியை வந்து நம்ம வாங்கி அதை ஃபர்ஸ்ட் ப்ரீப்ளீட் பண்ணி முதல்ல அவங்க கேட்கிற டயத்தை விட நம்ம கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னு நான் நினைப்பேன். அதனால வந்து என்னன்னா அவங்க கொடுக்குற சாரியை வந்து ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ண வேண்டியதா இருக்கும். சிலது வந்து பிரைடோட சாரிலாம் கொடுப்பாங்க, பட்டு சாரிலாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்து தான் நம்ம வந்து ட்ராப்பிங் வந்து பண்ணணும். அது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான், அதுக்கு நெட்டு போட்டு ஸ்டோன் இருந்துச்சு அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டைரக்டா அயன் பாக்ஸ்லாம் வைக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் நெட்டு போட்டு அந்த மாதிரி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும் போது நம்ம கொஞ்சம் ஏர்லியரா அவங்க கேட்கறத விட நம்ம கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்தோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்கல்ல. நம்ம சொன்ன டயத்தை விட அவங்க கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்துட்டாங்க, அதனால வந்து அவங்க சொன்ன டயத்தை விட நான் கொஞ்சம் ஏர்லியரா கொடுத்து நான் கொஞ்சம் ட்ரஸ்ட் டெவலப் பண்ணிப்பேன்.
0: இப்ப இந்த சாரி டிராப்பிங் அப்படின்றது வீட்ல மட்டும் செய்யறதானா, இல்ல நீங்க வந்து இப்ப இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் போறீங்கல்ல அங்க டைரக்டாவே பண்ணி கொடுப்பீங்களா, இல்ல முதல்லயே அதை செஞ்சு எடுத்துட்டு போயிடுவீங்களா?
1: சில மேரேஜ்ல வந்து எப்படின்னா பொண்ணோட சாரியை வந்து கொடுப்பாங்க, முன்னாடியே ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க, நாங்க பிளேட்டிங்ல வச்சுக்கிறோம்னு சொல்லி கொடுப்பாங்க. சிலவோட பிரைட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க, இல்ல நீங்க ஆன் ஸ்பாட்ல தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த ஆன் ஸ்பாட்ல கட்டுறதா கொஞ்சம் டிஃபிகல்ட், மித்தபடி வீட்லயே ப்ரீப்ளீட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது.
0: இப்ப சாரி டிராப்பிங் அப்படின்னு வரும்போது இப்ப நிறைய வருது, முதல்லாம் பார்த்தாலும் நம்ம நார்மலா ஒரு சாரி எப்படி கட்டுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. இப்ப நிறைய வந்து அதுலயும் வந்து சாரி டிராப்பிங்லயே நிறைய டிசைன்ஸ் வச்செல்லாம் இப்ப கட்டுறாங்க. இப்ப அந்த மாதிரி நீங்க உங்களோட ஒரு யூனிக் ஸ்டைல் அப்படின்னா அதுல என்ன இருக்கு?
1: நான் வந்து என்னோட யூனிக் ஸ்டைல் வந்து இந்த சைட்ல சால் வச்சு அந்த மாதிரி இப்ப ஒன்னு ட்ரெண்ட் ஆச்சு, அந்த இது நல்லா பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து டபுள் சாரி டிராப்பிங் வந்து இருக்கு, இப்ப ஸ்னேகா மேம் இன்ஸ்பயர்ட்ல வந்து இந்த டபுள் சாரி டிராப்பிங் வந்துருச்சு, அந்த இதுலயும் வந்து நான் கொஞ்சம் டெவலப் தான்.
0: இப்ப சாரி டிராப்பிங் அப்படின்னு வரும்போது இப்ப நிறைய ஸ்டைல் இருக்கு. அதாவது நம்ம தெற்கு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது சவுத் சைடு வந்து ஒரு ஸ்டைல் இருக்கும், நம்ம நார்த் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சைடு வந்து வேற ஒரு ஸ்டைல் இருக்கும். இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி எப்படி நீங்க டிராப்பிங் பண்ணி கொடுப்பீங்க?
1: சவுத் சைட்ல வந்து மேக்சிமம் வந்து ட்ரெடிஷ்னலா தான் விரும்புவாங்க, அதனால வந்து டிராப்பிங் வந்து ஈஸியா தான் இருக்கும். இந்த நார்த் சைட்ல உள்ளவங்க தான் வந்து ஃப்ரண்ட் சைட்ல வந்து எனக்கு வந்து இந்த முந்தி வரணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போது நம்மளுக்கு வந்து ப்ரீப்ளீட்டிங் வந்து அதுக்கு அவசியம் கிடையாது, அந்த ஸ்டைலுக்கு வந்து ப்ரீப்ளீட் அவசியம் கிடையாது, ஆன் தி ஸ்பாட் போய் நம்ம போய் கட்டி விட்டுறலாம், அது ஒன்னும் பிரச்சனை இருக்காது.
0: இப்ப சாரி டிராப்பிங் சொன்னீங்க, இப்ப அதுக்கு அடுத்து முக்கியமா இந்த மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நீங்க சொன்ன மாதிரி நிறைய மேக்கப் இருக்கு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னீங்க. இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜா கொடுக்குறீங்க அப்படின்னு போது உங்களோட கிளைண்ட்ஸை நீங்க எப்படி வந்து கன்வின்ஸ் பண்றீங்கல்ல?
1: நான் ஒரு பேக்கேஜ் வச்சிருப்பேன், அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிட்ட சொல்லுவேன், அவங்களோட பட்ஜெட் இவ்வளவாதான் இருக்கும். அவங்க நம்ம கிட்ட பார்கெயின் பண்ணுவாங்க, பார்கெயின் பண்ணிட்டு கடைசியில் அவங்க சொன்ன பட்ஜெட்டுக்கே நம்மள கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிட்ட சரி நீங்க நல்லா பண்ணி கொடுங்க ஒரு 500 எக்ஸ்ட்ரா தரேன் அந்த மாதிரி நம்ம கிட்ட சொல்லுவாங்க.
0: இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது இதற்கான தொழில் வாய்ப்புகள் இப்ப நிறைய, அதாவது

0: மீடியா அப்படின்னு பார்க்கும்போது எங்களால இந்த அளவுக்கு லாபகரமா இந்த தொழிலை கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு வரும்போது நான் வந்து இல்ல படிச்சு முடிச்சிட்டு இருக்கேன், படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த தொழிலை நம்ம மேற்கொள்ள முடியுமா, இல்ல இதற்கான பயிற்சிகள் மட்டும் எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா?
1: படிக்கணும் அப்படிங்கறதுலாம் இல்ல, இதோட பயிற்சி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டாலே நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா, இதுக்கு வந்து டிகிரி முடிக்கணுமோ அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல.
0: அப்ப போட்டிகள் நிறைந்திருக்கிற ஒரு சூழல் தான் இருக்கு. அப்படி இருக்கும் போது அதுல எப்படி உங்களால ஷைன் ஆக முடியுது?
1: கண்டிப்பா வந்து நம்மளோட கிளைண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்ப என்னோட ரெகுலர் கிளைண்ட்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷன்னாலும் இவங்களை தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ட்ரஸ்ட் கொடுத்துருப்போம். அதனால நம்மள வந்து இவங்க தான் வேணும், வேற யாருமே வேணாம். இப்ப நான் என்ன சொல்லுவேன், என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு விடுறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னோட அசிஸ்டன்ட்ட மேக்கப்க்கு அனுப்பிச்சு விடுறேன்னு சொன்னா கூட இல்ல இல்ல நீங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளோட மேக்கப்பை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்கா காமிச்சோம்னா நம்மளே வந்து ட்ரஸ்ட் பண்ணி நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க.
0: அதாவது உங்களோட திறமை அப்படின்றதுக்கான அங்கீகாரமா தான் இதோட முன்னேற்றம் இருக்கு அப்படின்னீங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த தொழில நாங்களும் வந்து தடம் பதிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்ப ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா படிப்புன்றது கிடையாது, பயிற்சி மட்டுமே போதும் அப்படின்றதுனால நிறைய பெண்கள் வந்து இதுல ஆர்வமா பங்கெடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு புதுசா ஒருத்தவங்க இதுல வந்து நானும் ஒரு முன்னேறணும் அப்படின்னு, ஏன்னா நிறைய நேயர்கள் நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் போது அவங்களுக்கும் இது தோணும், நம்மளும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா ஆகலாமே அப்படின்னும் போது அவங்க என்ன முயற்சி எடுத்தா இதற்கான ஒரு பலனை அவங்களால அனுபவிக்க முடியும்?
1: ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து பேசிக்கா வந்து ஒரு த்ரெட்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், இல்ல ஒரு ஃபேஷியல் அந்த மாதிரி அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். இப்பெல்லாம் நிறைய சோசியல் மீடியாலாம் வந்துருச்சு, அந்த மாதிரி சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போகலாம். இப்பெல்லாம் 6 months கிளாஸ் இருக்கு, 15 days கிளாஸ் கூட இருக்கு. அந்த மாதிரிலாம் கிளாஸ்க்கு போனாங்கன்னா அவங்கனால வந்து ஷைன் ஆக முடியும். ஆனா பிகினர்ஸ் எப்பவுமே வந்து அவங்க டெவலப் ஆக கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், ஒரு ஈவன் ஒரு 1 year ஆச்சும் ஆகும் பிகினர்ஸ்க்கு, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான்.
0: அதாவது ஆர்வம் இருக்கிறது மட்டும் பத்தாது, சில பல திறமைகளையும் வளர்த்துக்கணும். இப்ப இதுல என்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க, இப்ப இது எப்படி லாபகரமா இருக்கு? ஏன்னா நம்ம வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஹோம் சர்வீஸ் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது உங்களோட நேர மேலாண்மை அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா முகூர்த்தத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப அதிகாலையிலே நீங்க அங்க போய் ரீச் ஆயிடணும், சில சமயம் வெளியூர்களுக்கு எல்லாம் போற மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் எப்படி நீங்க வந்து சமாளிச்சு கொண்டு போறீங்க?
1: என்னோட பேபியை பாத்துக்கிறதுக்கு வந்து என்னோட அத்தை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கறனால வந்து நான் வந்து வெளியூருக்கெல்லாம் போய் நான் போய் மேக்கப் பண்றதுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இல்ல நான் சைல்டையும் பாத்துக்கிட்டு நான் மேக்கப்பும் போடுறதுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கறனால நான் வந்து யோசிக்காம நான் எத்தனை மணியா இருந்தாலும் நான் போயிருவேன் அந்த மேக்கப்புக்கு, அத்தை சரி போயிட்டு வாமான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால நான் வந்து ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும் சரி, இல்ல 2:00 3:00 அந்த மாதிரியா இருந்தாலும் நான் போயிருவேன்.
0: இப்ப நீங்க மதுரை சார்ந்த பகுதியில இருக்கீங்க அப்படின்னும் போது, இப்ப மதுரை பகுதிகளில் மட்டும்தான் போடுறீங்களா, இல்ல எங்களுக்கு வெளியூர்லாம் தேவைப்படுது, இந்த ஊருக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சரின்னு சொல்லுவீங்களா, இல்ல எப்படி அதை எடுத்துப்பீங்க?
1: ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பின்வாங்குவேன். ஏன்னா வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நம்ம பேபியையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அதனால வந்து கொஞ்சம் பக்கத்துல மதுரை சரௌண்டிங்ஸ்லயே நான் கொஞ்சம் பார்ப்பேன். இல்ல கொஞ்சம் நமக்கு போற அளவுக்கு இருக்கு, பேபியை மேனேஜ் பண்ணிருவாங்க அத்தை அப்படின்னா நான் அந்த அளவுக்கு நான் போய்க்கிடுவேன். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், அந்த ஆர்டரை வந்து நான் வந்து கேன்சல் பண்ணிடுவேன்.
0: இப்ப மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நல்ல லாபகரமான ஒரு தொழில் தான் அப்படின்னு சொன்னீங்க, அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இதற்கான பயிற்சிகளை நாம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு காலம் அதற்கான பயிற்சிகள் தேவைப்படும்?
1: 15 days கூட இருக்கு மேக்கப் கோர்ஸ், 6 months இருக்கு, 1 year இருக்கு, 2 year இருக்கு. நம்மளோட லேர்னிங்க பொறுத்து தான் இந்த இது வந்து நம்ம ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 15 days இந்த மேக்கப் கோர்ஸ் முடிச்சிடலாம். இல்ல நம்மளுக்கு இன்னும் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னா 6 months இருக்கு, அப்புறம் 1 year இருக்கு, 2 year இருக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கூட இருக்கு மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு, அந்த மாதிரி கூட நம்ம படிச்சுக்கலாம்.
0: அப்ப இதற்கான அங்கீகாரம் அப்படின்றது எப்படி இருக்கு? ஏன்னா டிப்ளமோ கோர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து அரசால அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு வந்து ஒரு சான்றிதழ் அப்படின்றது கொடுக்கப்படுதா?
1: ஆமா கண்டிப்பா கொடுக்கறாங்க. இப்ப நம்ம பிரைவேட்டா போய் படிச்சாலும் நமக்கு சர்டிபிகேட் இருக்கு, இப்ப கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு கோர்ஸ் வச்சு அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி கவர்மெண்டே கொண்டு வந்துட்டாங்க. பிரைவேட்லயும் நம்ம போய் படிச்சோம்னா நம்மளுக்கு சர்டிபிகேட் இருக்கு.
0: இப்ப உங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டம் அப்படின்றது எப்படி இருந்துச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி பியூட்டிஷியன் அப்படின்றது இருப்பாங்க, ஒரு ஃபேஷியல், ஒரு த்ரெட்டிங்கு, இந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் செய்யற மாதிரி இருந்தாங்க. ஆனா இப்ப பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள், அதே சமயம் இப்ப நிறைய

0: டெக்னாலஜி எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. நிறைய புது புது விஷயங்களை இந்த அழகு கலையிலையும் புகுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அழகு கலைக்கும் இப்ப இருக்கிற அழகு கலைக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு?
1: முன்னாடி வந்து எப்படின்னா பியூட்டிஷியன், அதாவது வந்து பியூட்டி பார்லரில் போய் எல்லாரும் வந்து மேக்கப் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மேரேஜில் போய் இது பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அவங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சுட்டு டைரக்டாக அவங்களோட வீட்டுக்கே போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறனால நிறையா பிரைடு அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அந்த பியூட்டி பார்லர் வந்து யாருமே வந்து இப்போ ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அப்போ வந்து அவங்க வந்து ஷாப்ல இருந்து தான் பண்ணி இது பண்ற மாதிரி இருக்கு. இப்போ வந்து ஹோம் சர்வீஸ் வந்தனால வந்து இப்போ எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
0: இப்போ இது வந்து ஒரு நல்ல வளர்ச்சியா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க அப்படின்றதையும் சொல்லியிருந்தீங்க. ஏன்னா மேக்கப் அப்படின்றது விரும்பாதவங்க யாருமே கிடையாது. அது இந்த காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்ற அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நான் வெளியூருக்கு போகணும்னாலும் என்னோட குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் சரி பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்றீங்க. இப்போ அதை தவிர்த்து உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்னும் போது நீங்க வெளியில போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஏற்பாடுகள் எப்படி, உங்களோட டிராவல் அப்படின்றதெல்லாம் எப்படி இருக்கு?
1: என்னோட டிராவல் வந்து எப்படி இருக்குன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங்ஸ் போயிருவேன் மேக்கப்புக்கு. நான் ஏர்லி மார்னிங்ஸ் போயிருவேன், ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தை வீட்டில் பேபி எல்லாரையும் அத்தை பார்த்துப்பாங்க. நான் என்னோட ஃபோக்கஸ் எல்லாமே மேக்கப்பில் தான் இருக்கும். அவங்க அந்த பிரைடை வந்து நம்ம வந்து அவங்க கேட்ட லுக்குக்கு நம்ம கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற இதில் தான் நான் போவேன். அவங்களுக்கு வந்து எப்படின்னா அந்த பிரைடுக்கு வந்து நம்ம சொன்ன மேக்கப் ஆர்டிஸ்ட் கரெக்ட் டைமுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிற அந்த இதில் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம போய் வெயிட் பண்ணுவோம், மேக்கப் ஆர்டிஸ்ட் போய் வெயிட் பண்ணுவோம், ஆனால் பிரைடு வந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க சடங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவாங்க. அந்த மாதிரி இதுலலாம் நம்ம கொஞ்சம் டயத்தை வந்து கொஞ்சம் பிரைடுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, நாங்கள் அடுத்த மேக்கப்புக்கு போகணும்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரது பார்ப்போம். ஏன்னா பேபி இருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக, பேபி வளர்ந்துட்டான் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸில் இறங்கி அடுத்தடுத்த பிரைடுக்கு போய்கிட்டே இருப்போம். இப்போ ஒரு முகூர்த்தம் அப்படின்னா வந்து முகூர்த்த டேட் வந்திருக்கு அப்படின்னா ஒரு 3-4 மேக்கப் கூட வரும். அந்த மாதிரி டயத்தில் வந்து அத்தை மட்டும் பேபியை பார்த்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான இதுதான். அதனால நம்ம கொஞ்சம் டயத்தை சேவ் பண்ணிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன்.
0: இப்போ நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அதாவது மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சீசன் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. இந்த முகூர்த்த நாட்கள் இல்லை விழா காலங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அப்போ மற்ற காலகட்டத்தில் எப்படி இருக்கும்?
1: இப்போ வந்து இந்த ஃபங்க்ஷன் டைம், மேரேஜ் டைம், இந்த முகூர்த்த நேரம், ஃபெஸ்டிவல்ஸ் டைம் அந்த மாதிரி மட்டும்தான் வந்து இந்த மேக்கப்ஸ்க்கெலாம் வரும். சில டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷன் இல்லை மேரேஜ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த டைத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா சாரீ ட்ராப்பிங்க்கு அந்த மாதிரிக்கு மட்டும்தான் கூப்பிடுவாங்க. சில இது மேரேஜ் ஃபங்க்ஷன் இல்லாட்டி பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு கிட்ஸுக்கு மேக்கப் போட கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் மேக்கப் வந்துட்டே தான் இருக்கும்.
0: நிறைய புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் போது இந்த மாற்றத்துக்கும் நம்ம வந்து பழகிக்கிட்டு போகணும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா குழந்தைகளுமே வந்து ரொம்ப அழகா மேக்கப் போடணும் அப்படின்றத விரும்புறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நீங்க மேக்கப் போடும் போது சிரமமா இருக்காதா? ஏன்னா அவங்க வந்து ஒரு நார்மலா ஒரு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ போடும்போது உட்காருங்க அப்படின்னு ஒரு இடத்துல உட்கார வச்சிடலாம், ஆனா குழந்தைகளுக்கு போடும்போது எப்படி இருக்கும்?
1: ஆமா, அவங்களுக்கு வந்து போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. அவங்க இந்த சைடு ஓடுவாங்க, இந்த சைடு ஓடுவாங்க, அவங்க பின்னாடியே நம்மளும் போற மாதிரியே இருக்கும். அவங்களை உட்கார வச்சு போனை கையில கொடுத்து, இப்ப எல்லாமே போன் உலகம் ஆயிருச்சு, குழந்தைங்க கிட்ட போனை கையில கொடுத்து அதுக்கப்புறமா உட்கார வச்சுதான் மேக்கப்பே போட ஆரம்பிப்போம். அவங்க அந்த போன்ல மூழ்கிடுவாங்க, நம்ம மேக்கப் போட ஆரம்பிச்சிடலாம்.
0: ஆனா அவங்களுக்கு மேக்கப் போடும் போது அவங்களுக்கு தெரியுமா, சொல்லுவாங்களா இப்படி இருந்தேன் நான் இப்படி ஆயிட்டேனா அப்படின்னு சொல்லி அவங்க அந்த மேக்கப் போட அந்த ஃபீலிங்ஸ் அவங்க ஃபீல் பண்ண முடியுமா அவங்களா?
1: ஆமா, கண்டிப்பா. அவங்க கிட்ட மேக்கப் போட்டதுக்கு அப்புறமா மிரர் கையில கொடுத்துருவோம். மிரர் கையில கொடுத்தோம்னா அவங்க பாப்பாங்க, பார்த்துட்டு நான் அழகா இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த அவங்க குழந்தைங்க சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஃபீலிங்ஸ் வரும்ல, அந்த மாதிரி நல்லா இருக்கும். அவங்க அவங்களுக்கும் அந்த மேக்கப் வந்து பிடிச்சிருக்கும். அதனால அவங்க சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். அவங்க அந்த மிரரை பார்த்தோன்னே அவங்களோட ஸ்மைலே நம்மளுக்கு தெரிஞ்சிரும், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிரும்.
0: அப்ப பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இதுக்கும் நீங்க போய் மேக்கப் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க?
1: ஆமா.
0: இப்ப நீங்க மேக்கப் அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது முத இருந்தது பியூட்டிஷியன் வேற, அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றது வேற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்ப நீங்க வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்ல இன்னும் வேற என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? சாரி டிராப்பிங் சொன்னீங்க, ஹேர் ஸ்டைல் சொன்னீங்க, இதை தவிர்த்து இன்னும் நீங்க என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து மேக்கப்பில் வந்து சாரி டிராப்பிங் பண்ணுவேன், மேக்கப் பண்ணுவேன், ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், ஃபேஷியல் பண்ணுவேன், த்ரெட்டிங் பண்ணுவேன். ஒரு சில நேரங்களில் பிரைடு வந்து இல்லைனால வந்து பார்லர் போக முடியலை, ஹோம் சர்வீஸாக பெடிக்யூர் மெனிக்யூர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த சர்வீஸ் கூட பண்ணலாம்.
0: அப்ப அதாவது ஒரு ஃபுல் பேக்கேஜ் உங்ககிட்ட எடுத்தோம் அப்படின்னா எல்லா, அதாவது அழகு கலை சம்பந்தப்பட்ட எல்லா சர்வீஸும் உங்ககிட்ட கிடைக்கும் அப்படின்னு

0: ஒரு அஷூரன்ஸ் மாதிரி நீங்க அந்த பிரைடுக்கோ இல்ல க்ரூம்க்கோ இல்ல வர்ற கிளைண்ட்டுக்கோ நீங்க சொல்லிடுவீங்க.
1: ஆமா கண்டிப்பா, என்னோட பேக்கேஜ் லிஸ்ட் நான் அனுப்பிச்சு விட்டுருவேன் உங்ககிட்ட. நான் சொன்ன லிஸ்ட் எல்லாமே அதுல வந்துடும், அவங்களுக்கு அது ஓகேனா என்னை புக் பண்ணிப்பாங்க.
0: இப்ப இதுக்கடுத்து உங்களோட எதிர்கால திட்டம் அப்படின்றது என்னவா இருக்கு? இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டீங்க, இப்ப மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு அடுத்து இருக்கிற இன்னும் அதற்கான எதிர்கால திட்டம் அப்படின்றது என்னென்னலாம் இருக்கு உங்களுக்கு?
1: இப்ப வந்து நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து என்னன்னா, எனக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு பிரைடல் ஸ்டுடியோ வைக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு ஆசை. அந்த பிரைடல் ஸ்டுடியோல வந்து நம்ம வந்து ரெண்ட்டுக்கு ஜுவல்ஸ் கொடுக்கறது, மேக்கப் எல்லா சர்வீஸுமே அந்த பிரைடல் ஸ்டுடியோல இருக்கணும். அந்த மாதிரி வந்து என்னோட ஆசை. அடுத்த ஆம்பிஷன் வந்து அந்த இதுதான் நோக்கி போய்கிட்டு இருக்கேன், பிரைடல் ஸ்டுடியோ நோக்கி தான் ஓடிட்டு இருக்கேன்.
0: அப்ப இன்னும் கொஞ்ச காலம் கழிச்சு உங்களை நேர்முகத்து கூப்பிடும் போது நீங்க ஒரு பிரைடல் ஸ்டுடியோ ஓனரா நான் உங்களை கூப்பிடணும்.
1: கண்டிப்பா.
0: இவ்வளோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்து நிறைய வந்திருக்கு. இப்ப நீங்க வந்து டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்றீங்க? ஏன்னா சோசியல் மீடியான்ற ஒரு டெக்னாலஜியும் இருக்கு, அதே சமயம் அழகு கலை சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் இப்ப நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து சோசியல் மீடியால தான் இருக்கேன். சோசியல் மீடியால என்னோட பேஜ் எல்லாத்தையுமே பார்த்து தான் எனக்கு வந்து ஆர்டரே வரும். சில பேர் நம்ம ரிலேட்டிவ்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டைரக்டா எனக்கு கால் வந்துடும். மேக்ஸிமம் நான் வந்து சோசியல் மீடியால மட்டும்தான் இருக்கேன், அதுல இருந்து தான் எனக்கு வந்து அப்பாயின்மெண்ட்ஸே வரும்.
0: ஓ, அப்ப மார்க்கெட்டிங் அப்படின்றது வந்து இப்ப சோசியல் மீடியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு.
1: கண்டிப்பா.
0: இப்ப நீங்க நேரா வர்ற ஆர்டர்ஸை தவிர்த்து, இப்ப நேரா எனக்கு இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றதை தவிர்த்து ஆன்லைன்ல வர்றதா உங்களுக்கு அதிக அளவுல இருக்கா?
1: ஆமா, சோசியல் மீடியா மூலமா வந்து ஆன்லைன்ல வர்றதா அதிகமா வரும். நேர்ல வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் வந்து நம்ம கிட்ட வந்து ஆர்டர் புக் பண்ணுவாங்க. யாருனே தெரியாதவங்க தான் வந்து நம்ம கிட்ட வந்து ஆன்லைன்ல வந்து புக் பண்ணுவாங்க. சோ அவங்கள வந்து ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை வந்து நான் மேக்ஸிமம் எடுத்துருவேன், ஆன்லைன் ஆர்டரை மட்டும்.
0: அதாவது இப்ப வந்து டெக்னாலஜியோட நம்ம பயணிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்திலையும் இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் அப்படின்றதும் இருக்கு. இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நீங்க நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது இதுல முக்கியத்துவம் வாய்ந்தது என்னன்னா அழகாகணும், அந்த அழகுக்காக தான் இது எல்லாமே நம்ம செய்யறோம் அப்படின்றதுதான். அதற்கான மாற்றங்கள் தான் இந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற இந்த ஒரு புது ஒரு தொழில் வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முதல்லலாம் வெறும் அழகு கலை அப்படின்றது இருந்தது, இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அளவுக்கு இது வந்து ஒரு பரிணாம பெற்று வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க, அதுலயும் நீங்க இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு தொழில் முனைவோர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நீங்க இதை செஞ்சுட்டு வரீங்க. பெண்களுக்கான ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. இன்னைக்கு நேயர்களுக்காக நிலையத்துக்கு வருகை புரிந்து ரொம்ப அழகா எங்களுக்காக பதில் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: இதுவரை அழகுக்கு அழகு சேர்க்க அழகு கலை நிபுணர் கே. ஷாலினி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: அடுத்ததா இந்நாளின் சிறப்பு. இதில் அக்டோபர் 14 தேதியான இன்றைய சிறப்புகள்.
1: அக்டோபர் 14 தேதியான இன்று உலக தரநிலைகள் தினம், அதாவது வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டே கடைபிடிக்கப்படுகிறது. சர்வதேச தரநிலைகளின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் நாள் இன்று.

அடுத்ததா தெரிந்து கொள்வோம் பக்கத்தில் ஆரோக்கிய உணவு பற்றிய தகவல். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்க்கை முறையில உணவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேரத்துக்கு சாப்பிடுறோமா, சத்தான உணவுகள்

தேர்ந்தெடுக்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்மள பல பேருடைய பதில் என்னவா இருக்கும்? வேலை அவசரத்துல காலை உணவை தவிர்க்கிறோம், பசிக்கும் போது ஏதாவது நொறுக்கு தண்ணி சாப்பிடுறோம், நேரம் கிடைக்கும் போது துரித உணவுகளை வாங்கி சாப்பிடுறோம். இது எல்லாமே நம்ம உணவுக்கு நல்லதான்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கோமா? ஆரோக்கியமான உணவுனா என்ன? விதவிதமான உணவுகளை சாப்பிட்றது அப்படின்னு நினைச்சோன்னா அதுதான் இல்லை. நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்துகிற கீரைகள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், சிறுதானியங்கள், இவை எல்லாமே ஆரோக்கியமான உணவுகள் தான். உதாரணத்துக்கு முருங்கைக்கீரை, பசலைக்கீரை போன்ற கீரைகளில் இரும்பு சத்து உள்ளிட்ட பல சத்துக்கள் கிடைக்கும். பருப்பு வகைகளில் உடலுக்கு தேவையான புரதச்சத்து கிடைக்கும். காய்கறிகளும் பழங்களும் நார்ச்சத்துக்களை நமக்கு கொடுக்குது. அதே மாதிரி கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற சிறுதானியங்களையும் நம்ம உணவில் சேர்த்துக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றத விட எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். அதிக சர்க்கரை, உப்பு, எண்ணெய் சேர்த்த உணவுகளையும் அடிக்கடி துரித உணவுகளையும் சாப்பிட்றதையும் குறைச்சிக்கணும். அது மட்டும் இல்லை, போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். உணவு சாப்பிட்ற நேரத்தை முடிஞ்ச வரைக்கும் ஒழுங்காக கடைபிடிக்கணும். உடற்பயிற்சியும் நல்ல தூக்கமும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்.

நிகழ்ச்சியின் நிறைவான உங்களுக்காக பக்கத்தில் சொத்து பிரச்சினைக்கு சட்ட தீர்வு தகவல் வழங்குபவர் வழக்கறிஞர் எஸ் ராதா அவர்கள்.

0: தாய் இறந்தால் தாத்தா பாட்டி சொத்தில் யாருக்கு உரிமை உண்டு?
1: தாய் இறந்தால் தாத்தா பாட்டி சொத்தில் தாய்க்கு எத்தனை பிள்ளைகள் இருக்காங்களோ அத்தனை பிள்ளைக்குமே சொத்து உரிமை உண்டு. அதாவது பாட்டன் சொத்து பேரனுக்கு அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. பரம்பரை சொத்தில் வந்து இது வந்து ஒரு பூர்வீக சொத்து அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் வந்து குழந்தை கருவுற்றிருக்கும் போதே அந்த பங்குக்கு வந்து அவர் ஒரு பங்குதாரராக மாறுகிறார் அப்படின்னு நம்ம சட்டம் சொல்லுது.
0: பிள்ளைகள் இருந்தும் சொத்தை தானமாக கொடுக்கலாமா?
1: கொடுக்கலாமே. அதாவது அந்த கொடுப்பவர் வந்து சுயமாக சம்பாரித்த சொத்தாக இருந்தால் அவர் விருப்பப்படி என்ன வேணாலும் பண்ணலாம். அது வந்து அவங்க குழந்தைங்களுக்கு தான் போய் சேரணும்னு கிடையாது. உயில் எழுதி வைக்காமலோ தானமாகவோ எழுதாமல் இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு சம பங்கு. இல்லைன்னா அவங்க விருப்பப்பட்டவங்களுக்கு அவங்க தானமாக கொடுக்கலாம். ஏன், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவிலுக்கு எழுதி வச்சுட்டாங்க, இல்லை வந்து ஒரு ஆசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் இல்லையா. மகன்கள் மேலே மகள்கள் மேலே வெறுப்பு வந்துச்சுன்னா, இல்லை அதிகப்படியான அவங்க சொத்து வச்சுருக்காங்க, இந்த சொத்தும் போய் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா கோயிலுக்கு எழுதி வைப்பாங்க. இந்த மாதிரி அரசு சார்ந்த நிறுவனங்களுக்கு எழுதி வைக்கலாம், யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம். அது அவங்க சுய சம்பாத்தியமாக இருந்தால் கண்டிப்பாக தானமாக கொடுக்கலாம்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய எண்ணுயிர் தோழி. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன. பல்லுயிர் பெருக உதவுகின்றன. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன. கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.

0: கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.
1: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கலாச்சார தொடர்புகள் குறித்த பிரிஹத்தர் பாரத் சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் உரையாற்றுகிறார். மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் 3 நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் நாட்டின் வரலாறு, கலாச்சாரம் குறித்த விரிவான விவாதங்கள் இடம்பெறவுள்ளன. 50 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இதில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் உரிய வாய்ப்புகளை வழங்கி கடைகோடி மக்களும் பயன்பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமையாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆட்சிமுறை குறித்த மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவின் கட்டுரைக்கு சமூக வலைதளத்தில் பதிலளித்துள்ள பிரதமர், சுகாதாரம், எரிவாயு இணைப்புகள் தொடங்கி ஆரோக்கியம் மற்றும் நிதி உதவிகளை அரசு முன்னெடுத்துச் செல்வதை சுட்டிக்காட்டினார். 2047 ஆம் ஆண்டு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பாதையை உருவாக்கும் அரசின் இலக்கிற்கு இந்த அணுகுமுறை இன்றியமையாததாக உள்ளது என்றும் குறிப்பிட்டார். நலத்தை நோக்கமாக கொண்டு ஆட்சி முறையிலிருந்து ஆளுமைக்கான ஆட்சி முறைக்கு இந்தியா முன்னேறி வருவதாக அக்கட்டுரையில் அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்ததோடு, தேச கட்டமைப்பில் அனைத்து குடிமக்களும் பயன்பெறும் வகையிலான ஆளுமையை பெறுவதே உண்மையான வளர்ச்சியை பிரதிபலிப்பதாக கூறியுள்ளார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் உறுதி செய்ய இந்தியாவும் ஆசியான் நாடுகளும் உரிய பங்களிப்பை வழங்கி வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆசியான் இந்திய பாதுகாப்பு புதுமையான சிந்தனைகள் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், நம் நாட்டின் பசிபிக் தொலைநோக்கு கொள்கைக்கு ஆசியானின் பங்கு இன்றியமையாததாக உள்ளது என்றார். தென்கிழக்கு ஆசியாவுடன் கொண்டுள்ள நட்புறவு மூலம் இந்தியாவின் கிழக்குசார் கொள்கை அர்ப்பணிப்புடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறினார். தென்கிழக்கு ஆசியாவுடன் இணைந்து இதற்கு உட்பட்ட கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்தி அவசர நிலைகளில் ஒருங்கிணைந்து செயலாற்ற அமைச்சர் அழைப்பு விடுத்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்தியாவும் ஆசியானும் இணைந்து ஆராய்ச்சியை மேம்படுத்த வலியுறுத்திய அவர், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் முன்னோடி திட்டங்களுடன் ட்ரோன் சார்ந்த சவால்களை களைந்து பேச்சுவார்த்தைகளை தொடர்வதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார். தேசிய கப்பல் கட்டமைப்பு இயக்கத்தின் கீழ் கப்பல் தொழிற்சாலைகளுக்கு பயன்பெறும் வகையில் 2 சிறப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கைகளை மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் அறிவித்துள்ளார். மும்பையில் 21வது கடல்சார் மேம்பாட்டு குழு கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், இதன்படி கப்பல் கட்டமைப்பு கடன் காப்பீட்டுக் கொள்கை ஏற்றுமதி திட்டங்களுக்கும் வர்த்தக கடன் காப்பீட்டுக் கொள்கை உள்நாட்டு திட்டங்களுக்கும் பயனளிக்கும் என்றார். வர்த்தகத்தை இலகுவாக்கும் திட்டத்தின் கீழ் அனைத்து துறைமுகங்களும் வரும் மார்ச் மாதத்திற்குள் கடல்சார் ஒற்றை சாளரத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டு மின்னணு செயல் திட்டங்கள் முன்னெடுத்துச் செல்ல வகை செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்நிகழ்வில் ஒரே தேசம் ஒரே துறைமுகம் செயலாக்கத்திற்கான தயாரிப்பு முன்னெடுப்புகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த 38 நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களை இந்தியா செய்து கொண்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் புதிய பொருளாதார கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர், சந்தை வாய்ப்புகளை விரிவுபடுத்தி வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்புகளை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.

0: என்றார். கனடா, மெக்சிகோ, மெர்கோசர், யுரேஷியா உள்ளிட்ட பிற நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் எடுத்துரைத்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாட்டின் வளர்ச்சியில் எல்லைப் பகுதிகளின் சிறப்புமிகு பங்களிப்பு குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. அருணாச்சல பிரதேசத்தின் செலா சுரங்கப்பாதையை பிரதமர் திரு நரேந்திர மோடி 2024 மார்ச் 9 நாட்டிற்கு அர்ப்பணித்த நிலையில் எல்லை சாலை மேம்பாட்டு அமைப்பின் முக்கிய கட்டமைப்பாக இந்த சுரங்கம் திகழ்கிறது. தவாங் பகுதியின் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளும் வகையில் செலா சுரங்கம் சிறப்புமிகு நவீன பொறியியல் தொழில்நுட்ப வடிவமைப்புகளுடன் 13,000 அடி உயரத்தில் கிழக்கு இமய பகுதியின் கடினமான நிலப்பரப்பில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுரங்கம் பெரும் பனிப்பொழிவிலும் கடினமான வானிலை யிலும் பயணத்தை மேற்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு படையினர் பயணிக்கவும் ராணுவ தளவாடங்கள் தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்லவும் வழிவகை செய்வதோடு பதற்றமான எல்லைப் பகுதிகளில் எவ்வித சவாலையும் சமாளிக்கும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்களின் சுகாதாரம், கல்வி, அத்தியாவசிய சேவைகள், சந்தை வாய்ப்புகளுக்கு பயனளிப்பதோடு சுற்றுலா பொருளாதார நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் வகையில் இது திகழ்கிறது. பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்குமான இணைப்பாக செலா சுரங்கம் திகழ்வதுடன் திறன்மிகு பொறியியல் தொழில்நுட்பம், மேம்படுத்தப்பட்ட இணைப்பு, எல்லை பகுதிகளை வலுப்படுத்தும் தேசத்தின் அர்ப்பணிப்பிற்கு செலா சுரங்கம் சான்றாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 3,108 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் சோழிங்கநல்லூரில் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 9 குடிநீர் ஆதாரங்களை மையமாக கொண்டு சீரான குடிநீர் வழங்க 98 கிலோமீட்டர் தொலைவிற்கு குழாய் அமைப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. தமிழகத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 3 தொடங்கி 29 வரை நடைபெறும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயிலும் 10-12 வகுப்பு மாணாக்கருக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை சென்னையில் இன்று வெளியிட்டு பேசிய அவர், 12 வகுப்புகளுக்கான செயல்முறை தேர்வுகள் பிப்ரவரி 8 நடைபெறும் என்றார். 10 வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் 17 தொடங்கி ஏப்ரல் 12 வரை நடைபெறும் என்றார்.
2: ஹையர் செகண்டரி கிளாஸ் 12 வந்து பிப்ரவரி 8 தொடங்கி பிப்ரவரி 18 வரைக்கும் பிராக்டிகல் எக்ஸாம்ஸும் நடைபெறுதுங்க. 10 வகுப்பு SSLC பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19 பிப்ரவரி 26 வரைக்கும் இந்த பிராக்டிகல் எக்ஸாம்ஸ் நடக்குது. ரிசல்ட் வந்து வினாத்தாள்கள்லாம் ப்ராப்பரா அதெல்லாம் எவாலுவேட் செய்து டென்டேட்டிவா உத்தேசமாக +2 +1 7/5/2027 வந்து ரிலீஸ் செய்யறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம்.
0: தமிழ்நாட்டில் தீபாவளி போன்ற பண்டிகை காலங்களில் மின்தடை ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாலை 6 முதல் இரவு 12 வரையிலான உச்சக்கட்ட நேர மின் பயன்பாட்டிற்காக தேவைப்படும் 21,000 MW மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். நம் மாநிலத்தின் சொந்த உற்பத்தி மின்சாரம் வெறும் 5,300 MW என்று சுட்டிக்காட்டிய அவர், செப்டம்பர் மாதத்தில் மின் தேவை அதிகமாக இருந்ததால் மின் நிலையங்களை சீரமைக்க இயலவில்லை என்றார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா அரசு செயற்கை மின் தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அரிசி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் குறை கூறினார். மின்வாரியம் 2.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் உள்ள நிலையில் எந்த மாநிலமும் 1 யூனிட் மின்சாரத்தை 35 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யவில்லை என்றார். தாய்சேய் நலம் காத்தல், பேறுகால மரணம், சிசு மரணம், ஊட்டச்சத்து பற்றாக்குறை இல்லாத மாநிலமாக தமிழகத்தை மாற்றுதல் போன்ற உன்னத நோக்கங்களுடன் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக மாநில வீட்டுவசித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தர்மபுரியில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இன்று நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு விழாவை துவக்கி வைத்து பேசிய அவர், இம்மாவட்டத்தில் 1,336 அங்கன்வாடி மையங்களில் இவ்விழா கொண்டாடப்பட்டது என்றார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலவும் குளிர்ந்த சீதோஷ்ண நிலையால் கேரட் விளைச்சல் அதிகரித்துள்ளது. இதனால் தற்போது கிலோ 20 முதல் 25 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் 2,000 ஏக்கர் பரப்பளவில் கேரட் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. கடந்த சில மாதங்களாக நிலவி வரும் சீதோஷ்ண நிலையின் காரணமாக உற்பத்தி அதிகரித்து விலை குறைவு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் உள்ள

0: கோவை ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் நிலையில் விலைச்சரிவினை ஈடுகட்டும் வகையில் அருகில் உள்ள பெங்களூரு மைசூரு போன்ற பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இரட்டையர் முதல் சுற்று ஆட்டங்களில் ட்ரீசா ஜாலி, காயத்ரி கோபிச்சந்த் இணையும் மற்றொரு போட்டியில் ருத்ரபர்ண பாண்டா, ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் இன்று விளையாடுகிறது. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் ராங்கிரெட்டி, ஷிராக் ஷெட்டி இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கலாச்சார தொடர்புகள் குறித்த சர்வதேச மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி காணொலி மூலம் இன்று உரையாற்றுகிறார். சென்னை மாநகராட்சிக்கு 3108 கோடி ரூபாய் மதிப்பிலான சுற்றுக்குழாய் திட்டத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். 10-12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான அட்டவணையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வெளியிட்டார். தமிழ்நாட்டிற்கான மின் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் உன்னதி ஹூடா, அஷ்மிதா சாலிஹா, தேவிகா ஷிஹாக் ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55:35. ஆகாஷ்வாணி சென்னை.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: பயிற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
2: அன்பு நேயர்களே வணக்கம். இன்னைக்கு நாம பாக்க போற ஒரு மருந்து நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து, நாம எல்லா தினமும் பார்க்கக்கூடிய ஒரு மருந்து. இன்ஃபேக்ட் நம்ம வந்து அந்த மருந்தை வந்து ரொம்ப துச்சமா கூட சில சமயம் மதிச்சிருவோம், ஆனா அது வந்து ஒரு அமிர்தம் போல வேலை பார்க்கக்கூடிய மருந்தாகும் இஞ்சி. பலர் இத வந்து ஒரு ஜோக்கா கூட சொல்லுவாங்க இஞ்சியை வச்சு, ஆனால் இஞ்சி போன்ற ஒரு மருந்து கிடையவே கிடையாது. இந்த இன்ஃபுளுயன்சா லைக் இல்னஸஸ் சொல்லக்கூடிய சளி தொல்லைகள் கூட சேர்ந்து வரும் சைனசைட்டிஸ், சளி, இருமல், ஜலதோஷம் எல்லாத்துக்கும் இந்த இஞ்சின்ற ஜிஞ்சிபர் அபிஷினல் அப்படிங்கிற மருந்து மிக பெரிய அருமருந்தாக வேலை பார்க்கும். இதோட ஆயுர்வேதத்துல சொல்லப்படுறது இதோடைய சுவை வந்து காரம். இதுக்குன்னு நிறைய ஸ்பெஷல் யூசஸ் இருக்கு, அது என்னங்கறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இஞ்சி சாறை ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்துக்கொண்டு, பூண்டு சாறை சம அளவு எடுத்துக்கொண்டு, அதே அளவுக்கு அதாவது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு தேனையும் எடுத்துக்கொண்டு, மூன்றையும் சேர்த்து கலந்து காலை ஒரு தரமும், அதே போல மறுபடியும் ஒரு தடவை புதிதாக எடுத்து கலந்து மாலை ஒரு தரமும், உணவுக்கு ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் முன்பு உட்கொண்டு வந்தால் எந்த விதமான கபமும் கட்டுப்படும். நாட்பட்ட கபம், எப்பவுமே வாயில ஒரு கோழை, எப்ப பார்த்தாலும் ஒரு இருமல், சளி, சைனசைட்டிஸ், காது வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிக நல்ல அளவுல ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இதனால உங்களுடைய இன்னேட் இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி நல்லபடியாக அதிகரிக்கும், எந்த விதமான இருமல் இருந்தாலும் அகலும். இஞ்சிக்கு இல்லாத ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆக்டிவிட்டி, அதாவது பாக்டீரியாங்கிற நுண் கிருமியை கொல்லக்கூடிய ஒரு சக்தி எந்த மருந்துக்கும் கிடையாது. இந்த தோல் உரிச்ச இஞ்சியை ஒரு அரை இன்ச்சு வாயில அடக்கிட்டு இருந்தா, அப்படி மெல்ல மென்று மென்று அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வாயில இருக்கிற துர்நாற்றம் அகலும், தொண்டை வலி குணமாகும். இப்ப இல்ல இது உங்களுக்கு வாயில வச்சு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா, சாதத்தை வேக வைக்கும் போது ஒரு இன்ச்சு இஞ்சிய நம்ம பொங்கல்ல போடுற மாதிரி அப்படி வேக வச்சுட்டு அந்த சாதத்தை நல்லா சாப்பிட்டுக்கலாம். இதனால நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும், மூலம் வியாதி குணமாகும், வாத கபங்கள் கட்டுப்படும். இதை கேட்டு ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் அரசு சித்த மருத்துவக் கல்லூரியின் சித்த மருத்துவர் டாக்டர் எஃப் ஆர் ஷமீம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ.

0: focused on maritime security and emerging technologies. External Affairs Minister Dr. S. Jaishankar says, world is moving towards new international order with wide range of countries playing greater role in global affairs. Wholesale price index inflation rises to 11.39% in September this year. IMD forecasts heavy rainfall over Jammu Kashmir, Ladakh, Tamil Nadu and Puducherry for today. And in cricket, India to take on West Indies in 4th T20 International in Hyderabad today. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியில் 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு தொடர்கிறது. 2:40 வரை திரைகானம் கேட்கலாம். முதலில் ராதேஷ்யாம் திரைப்படத்தில் அனுராக் குல்கர்னி ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல்.

0: மீண்டும் திரைகாணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40. ஆகாஷ்வாணி
1: விளையாட்டு அரங்கம்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்கள். வணக்கம் சுபாஷ்.
4: வணக்கம் சார்.
3: சொல்லுங்க, உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எப்படி அமைஞ்சிருந்தது? எப்படி நீங்கள் வந்து அத்லெட்டிக்ஸை சூஸ் பண்ணீங்க? அத்லெட்டிக்ஸில் குறிப்பாக எப்படி இந்த ஹேர்டில் ஜம்ப் சூஸ் பண்ணீங்க? இந்த ஜேர்னியை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
4: நான் வந்து ஆக்சுவலாக 12th படிக்கும்போது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டே சூஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நார்மலாக ஸ்கூலில் வந்து ஃபுட்பால், வாலிபால், ஹாக்கி, கிரிக்கெட் எல்லா கேமுமே விளாடுவேன். ஸோ ஒரு ஓவரால் எல்லா கேமுமே விளாடுவேன். எங்கள் பிடி சார் மிஸ்டர் சரவணன் சார், அவர் தான் என்னை வந்து பார்த்துட்டு நான் ஹைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹேர்டில் தாண்டி காமிடா அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போ நான் சும்மா யதார்த்தமாக ஹேர்டில் தாண்ட போய் அந்த வருஷமே SDAT நடத்துகிற ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டேயில் கோல்டு அடித்தேன். அப்புறம் அப்படியே அந்த இயரே ஸ்கூல் RDS நடத்துவாங்க, அதில் போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன். சும்மா நார்மலாக தாண்ட சொன்னதுக்கே நான் வந்து ஸ்டேட்லாம் போயிட்டு அதில் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணேன். ஸோ அப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன், ஓகே இதுதான் நம்ம ஃபீல்டு, இதுதான் நம்ம ஃபுல்லாகவே கெரியராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த ஹேர்டில்ஸும் என்னோட ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டும்.
3: அடுத்தது வந்து இப்போ நீங்கள் சொல்லும்பொழுது வந்து உங்களோட ஜேர்னி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பேஸ்டாக தான் இருந்திருக்கு.
4: ஆமாம்.
3: அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இது ஒரு கெரியராக சூஸ் பண்ணீங்க. இந்த விதத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் அத்லெட்டாக இருந்து நீங்கள் இந்த ஹேர்டில் ஜம்பை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு? அந்த பீரியடில் நீங்கள் எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் மாடியூல், நீங்கள் ஃபாலோ பண்ண ரெஜிம், இதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
4: நான் வந்து 12th படிக்கும்போது ஸ்பெசிஃபைடான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணலை, சும்மா நார்மலாக எல்லா பசங்களும் பண்ணுற மாதிரி எங்கள் ஸ்கூல் பிடி சார் எனக்கு கொடுத்தாரு. நான் ஸ்கூல் முடித்த உடனே அவரே SDAT கோச் மிஸ்டர் அனிஃபான்னு ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஜாயின் பண்ணி விட்டார். அவர் வந்து நேரு ஸ்டேடியமில் கிளப் வச்சுருக்காரு, அவர்கிட்ட நான் ஜாயின் பண்ணேன். டெய்லி மார்னிங் வந்து வீட்டிலேருந்து இங்கே ஸ்டேடியமுக்கு காலைல 4:00
3: சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருக்குது, ஏன்னா உங்கள் வீடு வந்து ஆல்மோஸ்ட் பல்லாவரம் கிட்டன்னு சொல்கிறீங்க, SDAT சென்ட்ரல் கிட்ட இருக்கு. இந்த ஜர்னி, இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும்.
4: ஒரு நாளைக்கு நான் எப்படி பார்த்தாலும் 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணிடுவேன். மார்னிங்கும் போவேன், ஈவினிங்கும் போவேன். ஸோ மார்னிங் அப் அண்ட் டவுன் 50, ஈவினிங் அப் அண்ட் டவுன் 50. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் போக போக அது பழகிருச்சு. அதுக்கப்புறம் அதை நான் பெருசாக நினைக்காததுனால நான் இப்போ 8th year கம்ப்ளீட் பண்ண போறேன் அத்லெட்டிக்ஸ் ஃபீல்டில். ஒரு 8 வருஷமே எனக்கு ஒரு சுமையாக இருந்ததே இல்லை, நான் எப்பவுமே அதை ஒரு சுகமாக தான் நினைக்கிறேன்.
3: ரொம்ப அழகாக சொன்னீங்க, நீங்கள் வந்து அது சுமையாக நினைக்காததுனால அது ஒரு ஜேர்னியாகவே
4: ஜேர்னியாக
3: நல்லா இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேட்கறதுக்கு உங்களோட ஜேர்னியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பற்றி சொல்லும்பொழுது உங்கள் ஸ்கூலில் இருந்த கோச் தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சேனலை காமிச்சிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்பொழுது இன்னைக்கு இருக்கிற பிடி மாஸ்டர்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் கோச் ஆகட்டும், அவங்க அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் எந்த ஒரு விஷயத்த வந்து ஒரு பெரிய ரெகக்னிஷனாக வேல்யூவாக கருதுறாங்க, அதுக்கு வந்து அவங்க சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு அவங்களுக்கான ஒரு மன திருப்தியோ ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் ரிட்டர்னாக தர முடியும், இந்த விஷயத்தில் உங்களுடைய பர்சனல் அனுபவத்தை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணுங்களேன்.
4: ஆக்சுவலி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டூல் வந்து நம்ம கோச்சஸ், அவங்களோட கோச்சஸ். உசைன் போல்ட் என்ன தான் 9.58 ஓடி வேர்ல்டு ரெக்கார்ட் வச்சாலும் அவருக்குமே ஒரு கோச் இருக்கார். கோச்சுன்றது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் நம்ம லைஃப்பில். நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்ம எப்படி கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா, நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எப்பவுமே நம்மளுக்கு இருக்கணும். நம்மளை வந்து நம்ம எப்போ டவுன் ஆனாலும் நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும், அதுதான் கோச் நம்மளுக்கு. எங்கள் கோச் வந்து எனக்கு ஒரு மென்டராகவும் இருந்திருக்காரு, எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருந்திருக்காரு, ஒரு அப்பாவாக இருந்திருக்காரு. அதனால தான் என்னால் இவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுது, இவ்வளோ ஸ்டாண்ட் பை பண்ண முடியுது இந்த ஃபீல்டில். கோச்சஸ் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒரு அப்பா அம்மா ஈக்குவலாக பார்க்குற ஒரு கோச்சஸாக எல்லாருமே பார்க்கணும் கோச்சஸை. அப்புறம் கோச்சஸ்க்கான ரெக்கக்னேஷன் வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எதனால்னா கோச்சஸ்க்குமே ஃபேமிலிஸ் இருக்கும், அவங்களுமே அந்த ஃபேமிலிஸை ரன் பண்ணணும், அதுக்கான ஃபினான்ஷியல் சப்போர்ட்ஸும் நம்ம தரணும். அது வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஒரு மெடல் பண்ணுறனாலோ எதா பண்ணுறோன்னா நம்மளுக்கு கேஷ் ப்ரைஸ்லாம் வரும். கேஷ் ப்ரைஸ் வர்றதுல ஒரு 3%, 4%, 5% நம்ம கோச்சஸ் கொடுத்துட்டா, நம்ம இது கொடுத்தே ஆகணும்னு சொல்லலை, அது கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குமே ஒரு மைண்ட் இருக்கும், ஓகே நம்ம பசங்க பண்ணுறாங்க, நம்ம பசங்களுக்கு பண்ணணுன்ற மைண்ட் அவங்களுக்கு இருக்கும். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேஜில் வந்து அதுவும் டவுன் ஆகும், ஏன்னா அவங்க ஃபினான்ஷியலாக ஃபேமிலின்னு அவங்களுக்கு ஒன்று வந்துட்டா அவங்க சரி நம்ம ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்னு நிறைய கோச்சஸ் விட்டும் போயிருக்காங்க. எங்கள் கோச்சுமே ஃபேமிலி பார்க்கணும், என்ன ஏர்ன் பண்ணணும் கொஞ்சம், எனக்குமே பையன் இருக்கான் அவனோட ஃப்யூச்சர் பார்க்கணுன்ட்டு ஏர்னிங்ஸ்க்காக வேறு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் கம்மி பண்ண

0: ஆனால் கவர்மெண்ட்டே வந்து எல்லா கோச்சஸ்க்கும் ஒரு லைக் சம் சேலரி மாதிரி மந்த்லி மந்த்லி கொடுத்து, யாரெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ, யாரெல்லாம் அச்சீவ் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்தா இன்னும் நம்மளோட ஸ்போர்ட்ஸ் லைஃப் வந்து பசங்களுக்கானக்கு வந்து நல்லாயிருக்கும். கோச்சஸும் நல்லா டீப்பாக இறங்கி வந்து பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது.
1: இதே மாதிரி இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு யூஜி முடிச்சுட்டு இப்போ பிஜி பர்சியூ பண்ணுறதா சொல்கிறீங்க, பேரலலாக வந்து உங்களோட ஸ்போர்ட்ஸ் கரியர்லையும் நீங்கள் ஸ்டேட் லெவல் மீட்லேயும் நீங்கள் வந்து ஒரு கோல்டு அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எப்படி இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க, இந்த அகாடமிக்கையும் ஸ்போர்ட்ஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? இதோட முக்கியத்துவம் ரெண்டுத்தையுமே வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ற முக்கியத்துவம் எந்த அளவுக்கு தேவைன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸாக தர விரும்புகிறீங்க?
0: ஆக்சுவலாக எங்கள் காலேஜ் வந்து இதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, லைக் ஓடி கொடுக்கறது. நான் வந்து காலேஜுக்கு பெருசாக போக மாட்டேன், எனக்கு ஓடி எல்லாமே கொடுத்துருவாங்க, இப்போ எக்ஸாம் மட்டும் எழுதுனா போதும். அதே மாதிரி டீச்சர்ஸோட சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப இருந்துச்சு, ஸோ எனக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஸ்போர்ட்ஸில் வச்சாலுமே இதை ஏன் பேலன்ஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா, இப்போ ஸ்போர்ட்ஸில் நம்ம அச்சீவ் பண்ணுறோம், ஒரு டிகிரி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கும். டிகிரி இல்லைனா நீங்கள் என்ன தான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஒலிம்பிக்ஸே போயிருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கள் கோச் வந்து, நீ ஒழுங்காக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறியோ இல்லையோ ஒழுங்காக படிச்சிடணும், ஃபஸ்ட்டு டிகிரி மெயின் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நான் அந்த டிகிரியை முடித்து அதுக்கப்புறம் அது அப்படியே ஈஸி ஆயிடுச்சு. இப்போ நான் வேலை வாங்கினாலுமே எனக்கு ஒரு ஹை போஸ்டிங் மேலே தான் கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ்னால, ஏன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணால் தான் நம்ம லைஃப் வந்து மேலே போயிட்டே இருக்கும். இப்போ நீ நல்லா ஸ்போர்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா, படிப்பில் விட்டோன்னா, பேலன்ஸ்டாக இல்லைனா நம்மளுக்கு எதுவுமே யூஸாக இருக்கும். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸும் பேலன்ஸ்டாக வச்சுக்கணும், படிப்பையும் பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டா தான் நம்மளால் இப்போ எப்படி பார்த்தாலும் 30 வயசு வரைக்கும் தான் ஒருத்தரால் ஸ்போர்ட்ஸ் பண்ண முடியும், 30-35. அதுக்கப்புறம் வர காலங்கள் வந்து நம்ம படிப்பை வச்சு தான் இது பண்ண முடியும். ஸோ ரெண்டுத்தையும் பேலன்ஸாக வச்சுக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஃப்யூச்சரும் நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸை வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டது வந்து ஆஃப்டர் +2, ஆல்மோஸ்ட் அந்த +2 முடிக்கிற டைம்னு சொல்கிறீங்க. இதோட இம்பேக்ட் எப்படி வந்து உங்களுக்கு இருந்திருக்கு? அதாவது நீங்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட லைஃப், அந்த டீனேஜ் பருவம் வரைக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸை சின்சியராக, அதாவது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் விளையாடிட்டு இருந்தப்போ இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும், நீங்கள் ஸ்போர்ட்ஸை வந்து சீரியஸான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் நீங்கள் அடைஞ்ச பலன்கள், இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: பிஃபோர் 12th வந்து நான் ரொம்ப ஒரு ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், எது பண்ணாலுமே எதுவுமே யோசிச்சு பண்ண மாட்டோம், ரொம்ப ஜாலியாக எல்லாமே பண்ணுவோம். நான் இதை கெரியராக சூஸ் பண்ணிட்ட பிறகு நிறைய காம்படிஷன் போக ஆரம்பித்த பிறகு ஜெயிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி 12th படிக்கும் போதெல்லாம் நான் ஏதாச்சும் சும்மா நார்மலாக கிரிக்கெட் விளாட்றனும் ஃபுட்பால் விளாட்றோம் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு ஜெயிச்சு தான் பழக்கம். இங்கே வந்துட்டு தோத்தேன், அவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 இயர்ஸ் நான் தோத்துட்டே தான் இருந்தேன், ஒரு காம்படிஷனில் கூட ஜெயிக்கலை. ஸோ அந்த தோத்து அடுத்து நம்ம எப்போ ஜெயிப்போன்ற வெறி வரும்போது தான், இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற இது வரும்போது தான் நான் இதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ண ஆரம்பித்தது. தோல்வி தான் வெற்றிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ரொம்ப உண்மையானது. தோக்க தோக்க தான் எனக்கு வந்து அந்த ஜெயிக்கணுன்ற வெறியே வந்துச்சு.
1: இந்த விஷயத்தில் இந்த சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்குமே. ஸோ உங்களுக்கான அமைஞ்ச சப்போர்ட் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருந்தது, எதர் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி சைட் ஆர் ஃப்ரம் யுவர் அகாடமிக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், இந்த விஷயங்கள் எப்படி அமைஞ்சிருந்தது, உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஆக்சுவலாக ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நம்மளுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நிறைய பசங்க டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு சப்போர்ட் இருக்காது, கோச்சஸோட சப்போர்ட் இருக்காது. ஆனால் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு லக்கா பை காட்ஸ் கிரேஸ் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. ஏன்னா எங்கள் அப்பாவும் ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, எனக்கு கிடைச்ச பிடி சாருமே ரொம்ப ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸை வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவர். ஸோ எங்கள் வீட்டில் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் நான் ஒரு நாள் ப்ராக்டிஸ் போகலனாலும் அவங்க என்னை எழுப்பி விட்டு போன்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ சப்போர்ட் எங்கள் வீட்டில் எனக்கு இருந்துச்சு. எங்கள் கோச்சுமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் பண்ணியிருக்காரு, ஃபினான்ஷியலாகவும் சரி, மென்டல் ஸ்டெபிலிட்டிக்காகவும் சரி, எனக்கு ஒரு நல்ல மென்டராக இருந்திருக்காரு. ஸோ இந்த சப்போர்ட்ஸ்லாம் எனக்கு நல்லா கிடைக்கும் போது தான் என்னால் அதை கோத்ரூ பண்ணிகிட்டே வர முடிஞ்சுது, அதிக வருஷத்துக்கு பண்ண முடிஞ்சுது. இப்போ இதெல்லாம் எனக்கு ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலுமே நான் எப்போயோ ட்ரா பண்ணியிருப்பேன். நிறைய பசங்க என் கூட ஒர்க் அவுட் பண்ணுற பசங்களே என்னை விட செம டேலண்டடாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வீட்டு சப்போர்ட் இல்லாததுனால, ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனால ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க. என் கூட ஒரு 10 பேர் ஒர்க் அவுட் பண்ணாங்க நான் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. இப்போ அந்த 10 பேரில் நாங்கள் 2 பேர் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸே பண்ணுறோம், 8 பேர் ட்ராப் பண்ணிட்டாங்க. 8 பேருக்கான காரணமுமே வீட்டில் சப்போர்ட் இல்லாததுனாலையோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்லாததுனாலையும் தான். ஸோ அது ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணும், அது கிடைக்கிறவங்களுக்கு நல்லது, கிடைக்கலனாலும் நம்ம அதுக்கு போராடணும், போராடி நம்ம ஜெயிக்கிறது தான் இது. உங்கள் பையன் வந்து எப்பவுமே பையனோ பொண்ணோ ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தாலே அது ஒரு நல்ல ஃபீல்டு தான். நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணி ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ தவிர, எல்லாருமே ஒரு ஹெல்த்தியான ஒரு டிசிப்ளினான வாழ்க்கையில் கண்டிப்பாக இருப்போம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுவாக இருக்குது. எல்லாருமே ஈஸியாக இந்த குடி பழக்கத்துக்கு, சிகரெட் பழக்கத்துக்கு, எல்லாத்துக்குமே ஈஸியாக அடிக்ட் ஆகிடுறாங்க. ஆனால் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் இது எவ்வளோ டிசிப்ளினான ஒரு லைஃப்ன்ட்டு. ஈச் லைஃப் ஹேஸ் அ வேல்யூ, அது நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது ரொம்ப புரியும். ஸோ உங்கள் பசங்க வந்து

0: ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணுங்கள், டிமோட்டிவேட் எப்பவுமே பண்ணாதீங்க.
1: கண்டிப்பாக. அடுத்ததாங்க, இப்போ டயட்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இந்த விஷயம் வந்து நீங்கள் இப்போ சொல்லும்பொழுது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 17-18 இயர்ஸ் உங்களுக்கு இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த டயட்டோட ரெஜிம் வந்து கம்ப்ளீட்டாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ இந்த விஷயங்களுக்கு எப்படி அடாப்ட் ஆனீங்க? இன்னொரு முக்கியமான கேள்வி, எல்லாரும் வந்துட்டு ரொம்ப யங் ஏஜ்லேயே, அதாவது 10-11 வயசுலேயே வந்து அந்த கரியரை சூஸ் பண்ணிடணும், அந்த கேமை ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் இன்றைக்கி இருக்குது. ரொம்ப லேட்டாக வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம எப்படி இதுக்குள்ளே என்ட்ராக முடியும், எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியுன்ற ஒரு கேள்வியே வந்து அவங்களை பின்தங்க வச்சிருது.
0: ஆமாம்.
1: பட் அதை வந்து நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, இந்த விஷயம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன்.
0: ஃபர்ஸ்ட் டயட் பற்றி சொல்லிடுறேன். நம்ம டயட் வந்து எடுக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ ஒரு ஒரு பாடி டைப்க்கு ஏற்ற மாதிரி டயட் மாறும். சில பேருக்கு வந்து உடம்பு ஏற்றணுன்ட்டு டயட் வேணும், சில பேருக்கு வந்து உடம்பு குறைக்கணுன்றது வந்து டயட் வேணும். நம்ம அதை வந்து ஒரு ரொட்டீனாக ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் தெரியும். எல்லாருமே டயட் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வாரம் இருப்பாங்க, இல்லை ஒரு மாதம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் திருப்பி பேக் டு நார்மலுக்கு எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதை நம்ம ஒரு ரொட்டீனாக ஆக்கி நம்மளோட ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் டயட்டை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நான் ஃபஸ்ட்லாம் இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் இப்போ நான் வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடுவேன் ரொம்ப ரேராக, ஏன்னா எனக்கு வந்து என்னோடய ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம், எனக்கு என்ன வேணுன்றது எனக்கு தெரியும். அதனால் டயட்டுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் அந்த கேழ்வரகு அதெல்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாமே கொஞ்சம் நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே கலப்படம் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் இந்த டயட் விஷயத்தில். எல்லா பசங்களுமே இப்போ நைட் பிரியாணின்னு போய் சாப்பிட்றாங்க, நைட் அவுட் போகிறதெல்லாம் ஒரு இதுவாக வச்சுருக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்க வேணாம். எப்பயாச்சும் ஒரு வாட்டி, மாசத்துல ஒரு வாட்டி இல்ல 2 மாசத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்,
1: ஒரு அனுபவத்துக்காக பண்ணலாம்.
0: அதே சில பேர் ரொட்டீனா வச்சிருக்காங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும், ஆனா ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்கதான். ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 18 வயசுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா நான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு உள்ள போகும்போது என்னோட சின்ன பசங்க 12-13 வயசு பசங்களாம் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு, என்னடா நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், நம்மளோட சின்ன பசங்களாம் நம்மளோட நல்லா ஓடுறாங்களே அப்படின்னு இது இருக்கும். பட் ஆனால் நம்ம அது கமிட் பண்ணிட்டோன்னா, மென்டலாக ஸ்ட்ராங்காக கமிட் பண்ணிட்டோன்னா ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏன்னா என்னோட சீனியர் ஒருத்தர் இருக்கார், அவர் ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ராப் பண்ணிட்டார், திருப்பி 35 வயசுல உள்ளே வந்தார். நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசையாக இருக்குன்ட்டு வந்தார், நல்லா ஒர்க் பண்ணார் ஒரு வருஷம். அந்த வருஷம் அவர் ஸ்டேட் மெடல் பண்ணார், எல்லா சின்ன பசங்களையுமே பீட் பண்ணார். ஸோ ஏஜ் ஒரு மேட்டர் இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களோட க்ரோத் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம எல்லாருமே மென்டலாக ஸ்ட்ராங்காக இருப்போம்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே அந்த சப்போர்ட் கிடைக்குமானும் தெரியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருந்தால் நம்மளுக்கு தான் நல்லது, க்ரோத் நல்லாயிருக்கும்.
2: இன்றைய விளையாட்டு அரங்கம் நிகழ்ச்சியில் தடை தாண்டுதல் வீரர் எஸ் சுபாஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். விளையாட்டு அரங்கம்.
3: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: கால்நடைகளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது தோல் மேல இருக்கக்கூடிய ஈ, கொசு, உண்ணி, தெல்லுப்பூச்சி, மைட் என்று அழைக்கக்கூடிய சொறிப்பூச்சிகள், பேன், இவைகள் எல்லாமே வந்து வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறாங்க. அந்த புற ஒட்டுண்ணிகள் வந்து கால்நடைகளுடைய தோல் பகுதியிலையும் உடலுடைய மேற்பரப்பிலும் இருக்கும். எனவே விவசாயிகள் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்துகளை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தணும்.
3: கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் MK விஜயசாரதி அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், விருதுநகர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி, திருப்பூண்டி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், புதுச்சேரி, திருச்செந்தூர், பாலமோர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், வேதாரண்யம், வேளாங்கண்ணி, காரைக்கால், குலசேகரப்பட்டினம், சென்னை பூடல், காயல்பட்டினம், ஆம்பழத்துறையாறு, மணல்மேடு, திருக்குவளை, மணலி புதுநகரம், தலைஞாயிறு, ஸ்ரீபெரும்புதூர், மணலி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பாகூர், மயிலாடுதுறை, ஆணைக்கிடங்கு, வைப்பாறு, மரக்காணம், தங்குச்சிமடம், புவனகிரி, தண்டையார்பேட்டை, அம்பத்தூர், காட்டுமன்னார் கோவில், பொன்னேரி, தக்கலை, மயிலாடுதுறை, பூவிருந்தவல்லி, கடலூர், அண்ணாமலை நகர், செம்பரம்பாக்கம், வானமாதேவி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது. காரைக்காலில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 38.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்த வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் தருமபுரி, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை மதுரை, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. ஈரோடு மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், கரூர், மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. குறைந்த வெப்பநிலை ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. ஈரோடு, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருச்சிராப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. கேரள கடற்பகுதிகளை ஒட்டி கடற்மட்டத்திலிருந்து 4.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில், இலங்கை கடற்பரப்பில் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றொன்று காணப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்ப மழை பற்றியது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், ராமநாதபுரம் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. திருவாரூர், கடலூர், புதுச்சேரி, தஞ்சாவூர் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழை இடிமின்னலுடன் நாளை பெய்யக்கூடும். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கடலூர், தென்காசி, கன்னியாகுமரி, கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சிராப்பள்ளி, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் நாளை பலத்த மழை பொழிவிருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழை. நாளை மறுநாள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பொழிவிருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவுக்கு வாய்ப்புண்டு. சென்னையில் வெப்பநிலை அதிகளவு 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி சென்னை. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். நேரம் இப்போது 3:15. சந்திப்போம் மாலை 5:30. வணக்கம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் எமது மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனிய மாலை பொழுதில் முதலில் குரல் அமுதம்.

0: வாடை.
1: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
0: ஆற்றுவாராற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை.
1: வலிமை மிகுந்தவரின் வலிமையாக திகழ்வது பணிவு. அதுவே சான்றோர்கள் எதிரிகளை வீழ்த்தி நண்பர்களாக மாற்ற பயன்படுத்தும் ஆயுதம் ஆகும். குறள் எண் 985 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி நேர்கள் இப்பொழுது திரைகணம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் பிரதாப் திரைப்படத்திலிருந்து பாடல். ஒலிக்கும் குரல்கள் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

நேரம் 5:49 20 நொடி. திரைக்கதையில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ராவின் குரல்களில் புது மனிதன் திரைப்பட பாடல்.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ணை போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடை குறைச்சிக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: நேர்கள் திரைக்கணம் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இந்த அலைவரிசையில் இன்றும் நாளையும் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகானம். 7:10 நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் செல்வன் ஜெபராஜ். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் குறித்து செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவர்கள் வழங்கும் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 8:05 திரைகாணம். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கிசை. டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு. எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், பி நடேசன் அவர்கள் மிருதங்கம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம் வானிலை. 7:00 முதல் 9:00 வரை புத்தம் புது காலை தமிழ் அமுதம். வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், வீட்டுத் தோட்டம் பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம், ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை. வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். 8:30 சக்தி உலா.

0: ஓயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். 8:45 திரைகாணம், 9 மணிக்கு நவராத்திரி இசை விழா. சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜே பி சூரிய நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு முத்துச்சிதறல், 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், 12:10 சங்கீத சாரல், ஆர் சாய் ஸ்ரேயா அவர்களின் கீபோர்டு இசை, பரூர் எம் கே அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். 11:10 எண்ணுயிர் தோழி, கலாமின் பார்வையில் பெண்கள், உரை வழங்குபவர் ரீட்டா ஆல்ஃபின் மேரி. பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி, உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு உமா மீனா. பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகாணம், 2:55 வானிலை, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரையிசை, 6:40 மனதில் நின்றவை. 7:00 திரைகாணம், 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை. திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடகமலர், நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5°C, குறைந்தளவு 25.9°C, காற்றில் ஈரப்பதம் 90%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.2°C, குறைந்தளவு 27.2°C, காற்றில் ஈரப்பதம் 89%. வானிலை முன்னறிவிப்பு, வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காண சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும், குறைந்த அளவு 26°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. The Union Cabinet has approved a productivity-linked bonus PLB of 78 days for more than 11,40,000 eligible railway employees in recognition of their performance. Information and Broadcasting Minister Ashwini Vaishnav made the announcement while briefing the media after the Union Cabinet meeting chaired by Prime Minister Narendra Modi in New Delhi today.
2: The Cabinet today approved a productivity-linked bonus equivalent to 78 days' wages for around 11,40,770 railway employees. The bonus is a Diwali gift for all railway employees who work tirelessly day and night to ensure the smooth functioning of the Indian Railways. The total financial outlay for the bonus is approximately 2,009 crore rupees.
3: 2,009 crore rupees ka total bonus hai.
1: Mr. Vaishnav also said large-scale recruitment is underway in the railways, with recruitment being carried out for around 1,65,000 posts. The union minister said the government has also approved the continuation of the National Social Assistance Programme for 5 years from 2026-27 to 2030-31 with an outlay of 53,428 crore rupees. He said the cabinet has approved the strategic restructuring of the IDBI bank. Prime Minister Narendra Modi has said India's civilizational journey has been shaped by centuries of cultural exchange and the sharing of knowledge across borders. The Prime Minister made the remarks during a message delivered at the inaugural session of the 3-day international conference on Bharat's cultural connections across the globe in New Delhi today. The Prime Minister highlighted the role of ancient centres of learning, such as Nalanda, in promoting the exchange of knowledge between India and other parts of Asia. The Prime Minister's message was read out by Culture Secretary Vivek Agarwal at the conference. External Affairs Minister Dr. S. Jaishankar and Canadian Foreign Minister Anita Anand today reviewed progress in India-Canada relations covering trade and investment, education, energy,

0: சக்கரவர்த்தி அனிருத்த பிரம்மராயரிடம், நீங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டு எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறீர்கள் என்று அவர் கூறுகிறார். எதற்காக இப்படி கூறுகிறார் என்று பார்த்தால், கரையர் மகள் மந்தாகினி உயிரோடு இருக்கிறாள் என்ற ஒரு விஷயத்தையே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் சக்கரவர்த்தியிடம் இத்தனை காலமாக மறைத்து வந்திருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு பேரதிர்ச்சியை கொடுக்கிறது. மேலும் இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லும் வகையில் முதன் மந்திரி என்ன கூறுகிறார்?
1: தாங்கள் சூழ்ச்சி செய்தது என்னமோ உண்மைதான், ஆனால் தங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யவில்லை. எப்படியாவது கரையர் மகளை தங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்று எண்ணினோம். அவள் கடலில் விழுந்து இறந்தது பற்றி தங்கள் மனம் மிக்க வேதனை பட்டு கொண்டிருக்கிறது என்று மகாராணியின் மூலமாக அறிந்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன். மகாராணியும் அவ்விதம் ஆக்யாபித்தார்கள். ஆனால் அவரை அழைத்து வருவது எளிய காரியமாக இல்லை. அவர் உயிரோடு இருப்பதாக சொன்னால் தாங்கள் நம்புவது சிரமமாக இருக்கும். ஆகையால் எப்படியும் அவரை இந்த ஊரில் கொண்டு வந்து சேர்த்த பிற்பாடு தங்களிடம் சொல்ல எண்ணினேன். நேற்று மாலை கோட்டை வாசலுக்கு கிட்டத்தட்ட வந்த பிறகு முந்தாகினி தேவி மறைந்து விட்டார். அவருக்கு பதிலாக இந்த பெண் பல்லக்கில் வந்தாள்.

0: இன்றைக்கெல்லாம் தேவியை தேடுவதில் ஈடுபட்டிருந்தோம். அவர் பழுவூர் அரண்மனை தோட்டத்தின் மதில் ஏறி குதித்ததை பார்த்து விட்டுத்தான் என் சீடனும் அவ்வாறு மதில் ஏறி குதித்தான். ஆனால் அந்த தேவி அகப்படவில்லை. திருமலையை பழுவூர் ஆட்கள் பிடித்து கொண்டு வந்தார்கள். சக்கரவர்த்தி, என் சீடனை அந்த குற்றத்துக்காக மன்னிக்க பிரார்த்திக்கிறேன். மன்னிப்பதற்கு இது ஒரு குற்றந்தானா? எவ்வளவோ இருக்கிறது. அப்புறம் சொல்லுங்கள். அப்புறம் இன்று சாயங்காலம் வரை காத்திருந்தும் பழுவூர் அரண்மனைக்குள்ளே தேடியும் இவரை காணவில்லை. தாங்கள் சற்று முன் கண்ணயர்ந்திருந்த போது நாங்கள் எல்லோரும் அடுத்த அறையில் இவரை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம். இவர் எங்கே மறைந்திருக்க கூடும் என்றும் இதையெல்லாம் பற்றி தங்களிடம் எப்படி சொல்லுவது, யார் சொல்லுவது என்றும் யோசனை செய்து கொண்டிருந்தோம். அதற்குள் இவராகவே எப்படியோ தங்கள் சந்நிதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். பழம் நடுவி பாலில் விழுந்தது போலாயிற்று.
1: சக்கரவர்த்தி அப்போது மந்தாகினி தேவி இருந்த இடத்தை நோக்கினார். குந்தவை, பூங்குழலி முதலியோர் அந்த பெண்மணியின் நெற்றியிலிருந்த காயத்தை ஈரத் துணியினால் துடைத்துவிட்டு மருந்து கலந்த சந்தன குடம்பை அதன் பேரில் அப்புவதை கவனித்தார்.
0: விடங்கர் மகளே, உன் அத்தையின் நெற்றியில் காயம் எப்படி ஏற்பட்டதென்று கேட்டு சொல்லுவாயா
1: என்றார். பூங்குழலி இரண்டடி முன்னால் வந்து, கேட்டேன் பிரபு, ஆனால் அத்தை சொல்லும் காரணம் எனக்கே சரியாக விளங்கவில்லை என்றாள்.
0: என்னதான் சொல்லுகிறாள்? நான் விளக்கை எரிந்ததால் ஏற்பட்ட காயம் என்று சொல்லுகிறாளா?
1: இல்லை இல்லை, மலைமேல் முட்டிக் கொண்டதால் காயம்பட்டதாக சொல்லுகிறாள். ரத்தம் வழிந்ததை அவர் கவனிக்கவில்லை என்றும் கூறுகிறார். சுந்தர சோழர் அப்போது ஒரு மிக அபூர்வமான காரியம் செய்தார். கலகலவென்று நகைத்தார். அந்த மாதிரி அவர் சிரித்ததை மற்றவர்கள் பார்த்து பல வருஷங்கள் ஆயின. மீண்டும் மீண்டும் அவர் நினைத்து நினைத்து சிரித்தார். அனைவரும் அவரை கவலையுடன் உற்று பார்க்க தொடங்கினார்கள்.
0: முதன் மந்திரி, இதற்காக என்னை எல்லோரும் இப்படி உற்று பார்க்கிறீர்கள்? எனக்கு புதிதாக பைத்தியம் பிடிக்கவில்லை. பழைய பைத்தியம்தான் மிச்சம் இருக்கிறது. இப்போது நான் சிரிப்பதன் காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியவில்லையா? சோழவள நாட்டில் இவள் மலையில் மோதிக்கொண்டு காயம்பட்டதாக கூறுகிறாளே, அதை எண்ணித்தான் சிரித்தேன். மலையை பற்றி சொல்வானேன்? இங்கே ஒரு சிறிய விக்கிரகம் செய்ய கூட கல் கிடைக்காது. சோழ சக்கரவர்த்தியின் தலையில் யாராவது கல்லை போட விரும்பினால் அதற்கு கூட ஒரு கருங்கல் கிட்டாது. இவள் மலை மீது மோதிக்கொண்டதாக சொல்கிறாளாமே, எந்த மலையின் மேல் மோதிக்கொண்டாள்? பூங்குழலி நன்றாக கேள் என்றார்.
1: இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வானதியின் முகத்தில் அப்போது ஒரு பிரகாசம் உண்டாயிற்று. அவள் சட்டென்று இரண்டடி முன்வந்து சக்கரவர்த்திக்கு வணக்கம் செலுத்தினாள்.
2: ஐயா, எனக்கு ஒன்று தோன்றுகிறது, கட்டளையிட்டால் சொல்லுகிறேன் என்றாள்.
0: வேளிர் மகளே, நீ வேறு இங்கே இருக்கிறாயா? உன்னை இத்தனை நேரமும் நான் கவனிக்கவே இல்லையே. இவ்வளவு தடபுடலுக்கும் நீ மூர்ச்சையடைந்து விழாமல் இருக்கிறாயே, அதுவே ஆச்சரியம்தான். உனக்கு என்ன தோன்றுகிறது, எதை பற்றி சொல்
1: என்று சக்கரவர்த்தி ஆக்ஞாபித்தார்.
2: இந்த தேவி மலைமேல் மோதிக்கொண்டதால் காயம்பட்டது என்கிறாரே, அதை பற்றி எனக்கு ஒன்று தோன்றுகிறது ஐயா.
0: என்ன என்ன, நீ புத்திசாலி பெண், உனக்கு ஏதேனும் காரணம் புரிந்தாலும் புரிந்திருக்கும். சீக்கிரம் சொல். ஈழ நாட்டில் மலையில் முட்டிக்கொண்டு அந்த இரத்த காயத்துடனே இங்கே வந்திருக்கிறாளா?
2: இல்லை ஐயா, இந்த அரண்மனை தோட்டத்தில் சிற்ப மண்டபம் ஒன்று இருக்கிறதல்லவா, அதற்குள்ளே ராவணன் தூக்கி பிடிக்கும் கைலாச மலை ஒன்று இருக்கிறது. ஒருவேளை அதில் இவர் முட்டி கொண்டிருக்கலாம்.
1: இவ்விதம் வானதி சொன்னதும் அத்தனை பேரும் வியப்பு கடலில் மூழ்கி போனார்கள்.
2: இருக்கலாம் இருக்கலாம், அப்படித்தான் இருக்கும் என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
1: குந்தவை வானதியின் நெற்றியை தொட்டு திருஷ்டி கழிப்பது போல கையை நிறுத்தி,
2: அடி என் கண்ணே, என்ன புத்திசாலியடி நீ, எங்களுக்கெல்லாம் தோன்றாதது உனக்கு தோன்றியதே என்றாள்.
1: பூங்குழலி அதை கோபத்துடன் பார்த்து கொண்டிருந்து விட்டு தன்னுடைய வாய் பேச இயலாத அத்தையிடம் சமிக்ஞை பாஷையில் பேசினாள். பின்னர்,
2: ஆமாம், சிற்ப மண்டபத்தில் உள்ள மலைதான்.

0: நாம் அந்த மண்டபத்தை நான் பார்த்திருந்தால் எனக்கும் அது தெரிந்திருக்கும் என்றாள். சக்கரவர்த்தி மந்தாகினியை உற்று பார்த்து கொண்டே,
1: ஆமாம், வழி தெரியாமல் தவித்து சிற்ப மண்டபத்தின் மலை மேல் முட்டி கொண்டிருக்கிறாள். எங்கே போவதற்காக வழி தேடினாளோ தெரியவில்லை, கடைசியில் இங்கே வந்து சேர்ந்தாள்
0: என்றார்.
1: தங்களிடம் வருவதற்காகத்தான் வழி தேடியிருக்கிறார், அதை பற்றி சிறிதும் சந்தேகமில்லை. நானே இவர்களிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், தங்களை தரிசிக்காமல் இவ்விடம் விட்டு போக மாட்டார் என்று. நான் நம்பவில்லை முதன் மந்திரி, என்னிடம் இவள் வருவதாக இருந்தால் முன்னமே வந்திருக்க மாட்டாளா? 25 வருஷமாக வந்திருக்க மாட்டாளா? இத்தனை நாள் பொறுத்திருந்து வருவானேன்? என்னை பேயாக வந்து சுற்றுவானேன்? ஆம், இவள் பேய் வடிவத்தில் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருந்தேன். அதுவும் உண்மைதானே? பேயைப் போலத்தான் 7 நாட்டு காடு மலைகளில் அலைந்து திரிந்து வந்திருக்கிறாள். நான் இத்தனை காலமும் அரண்மனை சுகபோகங்களில் ஆழ்ந்து காலம் கழித்திருக்கிறேன். குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்லுவது? இவளை போன்ற உருவத்தைக் கண்டு எத்தனை தடவை என் உள்ளம் பிரமையடைந்திருக்கிறது. யார் கண்டது? இப்போது வந்ததைப் போல இதற்கு முன்னாலும் இரகசியமாக வந்து என்னை பார்த்து விட்டு போனாளோ என்னவோ. நான் பிசாசு என்று எண்ணி மிரண்டு வந்தேன். 25 ஆண்டு, ஓ 25 யுகம்.
0: இவ்விதம் தமக்குத்தாமே பேசுகிறவர் போல சொல்லி வந்த சக்கரவர்த்தி திடீரென்று அனிருத்தரின் பக்கம் திரும்பி,
1: முதன் மந்திரி, நீர் ஏதோ குற்றம் செய்ததாக சொல்லி மன்னிப்பு கேட்டீரே, அது என்ன குற்றம்
0: என்று ஆத்திரத்துடன் கேட்டார் அனிருத்தர்.
1: சக்கரவர்த்தி, குற்றவாளியிடமே குற்றத்தை பற்றி கேட்பது தர்மமா
0: என்றார்.
1: பின்னே யாரிடம் கேட்கிறது? ஆம், ஒருவரிடம் கேட்க வேண்டியதில்லை. உம்முடைய முகத்திலேயே எழுதியிருக்கிறது. அவள் கடலில் விழுந்து இறந்து விட்டதாக வந்து சொன்னீரே, அதுவே பொய். 25 வருஷங்களாக அந்த பொய்யை நீர் சாதித்து வந்தீர். நானும் நம்பி வந்தேன் அனிருத்தரே. உண்மையிலேயே உமது குற்றம் மிக பயங்கரமானது.
2: அதற்கு நான் மட்டும் பொறுப்பாளி அல்ல சக்கரவர்த்தி, கரையர் குலமகளும் பொறுப்பாளிதான். அவர் கடலில் விழுந்தது என்னமோ உண்மைதான், பிறகு புனர்ஜென்மம் அடைந்தார். தங்களிடம் அவர் உயிரோடு இருப்பதை சொல்ல வேண்டாம் என்று வாக்குறுதி வாங்கிக் கொண்டார். வாக்குறுதியை கொடுக்காவிடில் மறுபடியும் உயிரை விட்டுவிடுவேன் என்று சொன்னார். இவையெல்லாம் உண்மையா என்பதை தாங்களே அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரின் பேர்ல கோட்டைக்காவலர் காலாந்தக கண்டர் சுமத்தின குற்றங்களை கேட்டார் சக்கரவர்த்தி. சற்றைக்கெல்லாம் வந்த அனிருத்தரை கேட்ட போது ரொம்ப நிதானமா விளக்கம் தந்ததை பார்த்தோம். சக்கரவர்த்திக்கு வீண் தொல்லை கொடுக்க வேணாம் என்பதற்காக சில விஷயங்களை சொல்லாம விட்டுருக்கலாம், அது குற்றமா இருந்தால் மன்னித்து விடுங்கள்னு சொன்னதும் நினைவிருக்கும். அடுத்து பூங்குழலிய சக்கரவர்த்தி கேட்டார், அருள்மொழிவர்மனை கொந்தளித்த கடல்ல இருந்து காப்பாற்றினாயின்னு முதன் மந்திரி சொன்னார், அது உண்மையா? தயங்கிக்கிட்டு, ஆம் பிரபு, அது குற்றமா இருந்தால் மறுமொழி வந்ததும் உரக்க சிரித்தார். மகன் காப்பாற்றப்பட்டதை குற்றமாக கருதும் கொடியவனானான். பயத்தினால அந்த பெண் உளறி கொட்டினதை விளக்கிட்டார் அனிருத்தர். அத்தையின் நெத்தியில பட்ட காயத்தை பத்தி கேட்டபோது மலை மேல முட்டி கொண்டதா சைகை மூலமா தெரிஞ்சுக்கிட்டா அல்லவா? அந்த மலை எதுன்னு வானதி ஊகிச்சு சொன்னதும் இளைய பிராட்டி அவளது புத்திசாலித்தனத்தை பாராட்டினாள். அதை உறுதிப்படுத்திக்கிட்டதும் பூங்குழலிக்கு பொறாமையால வந்த கோபத்தையும் கவனிச்சோம். நல்ல வேளை சேந்தன முதன் அங்க இல்லை. பிழை, தவறு, தப்பு, பிசகு, குற்றம், இந்த சொற்களை நுணுகி பார்க்கறது பயனளிக்கும். அறியாமையாலேயே ஏற்படுவது பிழை. தவிர்க்கப்பட்டிருக்கலாம், இருந்தாலும் கவனக்குறைவால் ஏற்பட்டு விடுவது தவறு. என்ன விளைவு ஏற்படும்னு தெரியும், இருந்தாலும் வேண்டுமென்றே செய்வது தப்பு. பிழையினாலோ தவற்றினாலோ செயலில் ஏற்படுற நழுவல் பிசகு, தண்டனைக்குரிய கொடுஞ்செயல் குற்றம். இந்த 4லையும்

0: ரொம்ப இயல்பானது பிழை. இந்த சொல்ல கொண்டு இலக்குவன ராமன் தேற்றுவதாக கம்பர் பாடுறார். நதியின் பிழை என்று நறும்புணர் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தாள் மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்த விதியின் பிழை. நீ இதற்கு என்னை வெகுண்டது? நீர் இல்லாமல் வற்றி போறது நதியின் பிழை என்று, நாட்டை ஆளும் தந்தை தசரதனின் பிழை என்று, தாய் கைகேயின் பிழை என்று, பரதனின் பிழையும் அன்று. இவங்க எல்லாம் ஊழ்வினையின் கருவியா இயங்கினாங்க. விதியின் பிழை இதுக்காக சினங்கொள்ளலாமா? குற்றத்தின் சக்தியைத்தான் என்னவென்று சொல்வது. இப்படி தமக்குத்தாமே பேசிக்கிட்ட சுந்தர சோழர் அனிருத்தரின் விளக்கத்தை கேட்டப்புறம் அமைதி அடைவாரா?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர்

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் இப்பொழுது திரை இசை கேட்கலாம். எல்ஆர் ஈஸ்வரி, பி. சுஷீலாவின் குரல்களில் எங்கு விட்டு பிள்ளை திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள்.
1: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி என்றும் உங்கள் நலனில்.
0: அடுத்த அறிவிப்பு தொடரும். ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் இடம்பெறும்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் 1,140,000 ரயில்வே ஊழியர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். ரயில்வே துறையில் 165,000 பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தவிக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மக்களின் எண்ணங்களை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிருஷ்ணா கோதாவரி இணைப்பு திட்டம் குறித்து முதலமைச்சர் பேசியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தமிழகத்திற்கு கூடுதல் கிருஷ்ணா நீரை வழங்க தயார் என்று ஆந்திர முதலமைச்சர் கூறியிருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்றும் திரு ஜி கே வாசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை இந்தியா பகுதிகளிலிருந்து முழுவதுமாக விலகுவதற்கான சூழல் உருவாகி வருகிறது. அதே நேரத்தில் தென்னிந்திய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை தொடங்கவும் சாதகமான சூழல் உருவாகி வருகிறது. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் முதல் வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரை, மன்னார் வளைகுடா மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மற்றும் புதுவை மாவட்டங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் 3 முறை ஆலோசனை நடத்தியுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: பருவமழை முன்னெச்சரிக்கை என்னென்ன பண்ணணுங்கிறதுக்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 3 முறை அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் வச்சுட்டு, அமைச்சர்களை வச்சுட்டு நம்ம ஆய்வு கூட்டத்தை வச்சாரு. நம்ம என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெளிவா இருக்கு. கடந்த ஆட்சியில நீங்க பாத்திருப்பீங்க, அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின், மழைநீர் வடிகால், அந்த வசதிகள்லாம் 95% முடிவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இல்ல, இப்பதான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு 2 வாரம் காலத்துக்குள்ள இந்த பணிகள்லாம் முழுதும் முடிவடையும் சொல்லியிருக்காங்க. நீங்க கூட பிடபிள்யூடி மினிஸ்டர் தலைமையில் ஒரு ஆய்வு இருக்க போகுது.
0: உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். மாவட்ட செய்திகள். அரியலூர் மாவட்டம் அணைக்குடம் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி மிருணாளினி பயனாளிகளுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை

0: மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் பனை விதை நடும் பணியினை கூடுதல் ஆட்சியர் திரு கோகுல் இன்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அஞ்சலகங்களிலும் தேசிய அஞ்சலக வார விழாவினை முன்னிட்டு சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. கோவையில் பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்சக்தி திட்டம் குறித்த விழிப்புணர்வு முகாம் இன்று நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாவட்ட கலை விருதுகளை ஆட்சியர் திரு ஆனந்த் மோகன் 15 கலைஞர்களுக்கு இன்று வழங்கினார். திருவாரூர் புலிவலம் பகுதியில் ஆதார் சேவை மையத்தை வருவாய் கோட்டாட்சியர் சத்யா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் சிறு குறு மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை இணைய வழியில் விற்பனை செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 7-4 என்ற புள்ளி கணக்கில் ரஷ்யாவின் ஜிஜிவ் மாலிக்கை வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஜூனியர் 3000 மீட்டர் தொடர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராமச்சந்திரமோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. இளையராஜாவின் குரலில் கொக்கரக்கோ திரைப்பட பாடலை கேட்கலாம்.

0: ஒலித்த பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. மீண்டும் திரைக்கானம் இரவு 8:05. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் என் செல்வன் ஜெபராஜ்.
1: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1 சர்வதேச முதியோர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐக்கிய நாடுகள் சபையால் 2026 சர்வதேச முதியோர் தினத்திற்கான கருப்பொருள் நீண்ட ஆயுள் காலம், நீண்ட வாழ்விற்கான அமைப்புகளை மறுபரிசீலனை செய்தல் என அறிவித்தது. மேலும் முதியோர்களின் உரிமைகள், நலன், பாதுகாப்பு மற்றும் சமூகத்தில் அவர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் அர்ச்சணிக்கப்படுகிறது. முதியோர்கள் நமது குடும்பத்தின் வேர்கள் போன்றவர்கள். அவர்கள் தங்களது வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உழைத்து தங்களது அனுபவத்தையும் அறிவையும் அடுத்த தலைமுறைக்கு வழங்கியுள்ளனர். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் இளைய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தன. முதியோர் தினம் என்பது ஒரு நாள் மட்டும் முதியோர்களை நினைவுகூர்ந்த நாளாக இல்லாமல் அவர்களின் நலனையும் கண்ணியத்தையும் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என்பதை நினைவூட்டும் நாளாக உள்ளது. முதியோர்களின் அறிவும் அனுபவமும் சமூகத்தின் மதிப்புமிக்க செல்வமாகும். பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் 2007 என்பது பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு பராமரிப்பு மற்றும் நலனை பேண அரசியலமைப்பின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்டவாறு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்குகிறது. இது தொடர்பாக நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதியோர் தினம் கொண்டாடப்பட்டு அவர்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு வழிகாட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார்கள். அதுபோல அரசு அலுவலர்கள் முதியோர்களை கவனிப்பதிலும் முதியோர்களின் நலன் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியோர்களுக்கு சர்வதேச முதியோர் தினத்தினையொட்டி புத்துணர்ச்சி அளிக்கும் விதமாக முதியோர்களிடையே விளையாட்டுப் போட்டிகள், பாட்டுப் போட்டிகள் மற்றும் நடனப் போட்டிகள் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் உள்ள தனியார் ஓய்வு விடுதி கூட்டரங்கில் காலநிலை மாற்றம் துறை சார்பில் ஆசிரியருக்கான காலநிலை மாற்றம் குறித்த 3 பயிற்சி வகுப்பினை நாகை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். இதில் பள்ளிகளுக்கான காலநிலை மாற்றம் புத்தகத்தையும் வழங்கினார். இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதும் சுற்றுச்சூழலை மாசுபடுவதும் எதிர்கால தலைமுறையின் வாழ்வை பாதிக்கும். தற்போது பள்ளிகளில் கல்வி பயின்று கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்தில் பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கும் இந்த புவியில் சமமான பங்கு இருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் மழைப்பொழிவு முறைகள், வெப்பநிலை, விவசாயம், நீர்வளம், கடலோர சூழல் மற்றும் மக்களின் வாழ்வாதாரம் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க பாதிப்புகள் ஏற்படுகின்றன. கடலோர மாவட்டமான நாகை மாவட்டத்தில் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வும் அதன் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் திறனும் மிகவும் அவசியமாக உள்ளதால் ஆசிரியர்களுக்கு இத்தகைய பயிற்சிகள் வழங்கப்படுகிறது எனவும் நாகை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். மத்திய அரசின் கல்வி உதவி தொகை திட்டம் பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், சீர்மரபினர், மாணவ மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகை வழங்கும் வகையில் பிரதம மந்திரியின் கல்வி உதவி தொகை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 2026-27 தேசிய கல்வி உதவி தொகை இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள கல்வி நிறுவனம் மூலமாக தேர்ச்சி பெற்று பள்ளிகளில் நடப்பாண்டில் 9 மற்றும் 12 வரை பயிலும் தமிழகத்தை சார்ந்த தகுதியான மாணவ மாணவர்கள் கல்வி உதவி தொகை புதுப்பித்தல் மற்றும் புதிய திட்டத்தில் தேசிய கல்வி உதவி தொகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமான வரம்பு குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்க வேண்டும். நாகை மாவட்டத்தில் பாரத பிரதமரின் தொழிற்பயிற்சி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் முன்னணி நிறுவன இளைஞர்களுக்கு பயிற்சி வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இதன் வாயிலாக பல்வேறு தொழில்கள் மற்றும் துறைகளை சார்ந்த நிஜமான வணிக சூழலை அவர்கள் நேரடியாக அறிந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுவார்கள்.

0: இப்பயிற்சி திட்டத்தில் சேர்வதற்கான வயது வரம்பு 18 முதல் 25 ஆகும். இப்பயிற்சி 6 மாதம் முதல் 9 மாதம் வரை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் சேர 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக்கல், இளநிலை பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை பட்டப்படிப்பு முடித்தவர்கள் தகுதியுடையவர்கள் ஆவார்கள். மேலும் இப்பயிற்சி காலத்தில் மாதந்தோறும் ₹9000 ஊக்கத்தொகையாக பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதில் அரசு ₹8100, நிறுவனங்கள் ₹900 வழங்குகின்றன. இவை மட்டுமின்றி நிறுவனங்கள் தங்கள் சொந்த நிதியிலிருந்து தங்குமிடம் மற்றும் பயணம் உள்ளிட்ட கூடுதல் உதவிகளை வழங்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி காலத்தில் ஒருமுறை மட்டும் வழங்கப்படும் கூடுதல் உதவித்தொகையாக ₹6000 2 தவணைகளாக வழங்கப்படுகின்றன. முதல் தவணை பயிற்சியில் சேர்ந்த 1 மாதத்திற்குள்ளும் அடுத்த தவணை 3 மாதங்களுக்கு பிறகும் வழங்கப்படுகின்றன. பயிற்சி முடிவில் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. இப்பயிற்சியில் இணைய குடும்ப ஆண்டு வருமானம் 12 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இப்பயிற்சியில் சேர முழு நேரம் பணிபுரிபவராகவோ அல்லது கல்வி பயில்பவராகவோ இருத்தல் கூடாது. மத்திய மாநில அரசின் கீழ் ஏதேனும் திறன் மேம்பாட்டு தொழில் பயிற்சி பணி அல்லது பயிற்சி திட்டத்தில் ஈடுபட்டுள்ளவராக இருத்தல் கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் எவரும் அரசு ஊழியராக இருக்கக்கூடாது. மேலும் இப்பயிற்சியில் சேர வரும் தகுதியான இளைஞர்கள் இணையதளத்தில் பதிவு செய்து அதில் பயிற்சி பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இப்பயிற்சியில் பதிவு செய்வது தொடர்பாக சந்தேகங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்ட திறன் அலுவலரை தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தின் மாவட்ட திறன் மையத்தினையும் அவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என நாகை மாவட்ட ஆட்சியர் கே.ஜே. பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார்.
1: நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் என் செல்வன் ஜெபராஜ். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத் துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன் மூலம் 3 கோடியே 20 லட்சம் பயனாளிகள் பயன்பெறுவார்கள் என்று கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சிறு குறு தொழில்துறை வளர்ச்சியில் இந்த வங்கி முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். சீரமைக்கப்படும் IDBI வங்கியின் 34% பங்கினை மத்திய அரசும் இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் வைத்திருக்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், குஜராத் மாநில உள்ளாட்சித் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி இதனை உணர்த்துவதாக கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதன் காரணமாக அவர்கள் தேவையற்ற போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகத்தை வழங்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி அரசுகள் செயல்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா கூறினார். கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள கனடா வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்துடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் இவ்வாறு கூறியுள்ளார். முக்கியத்துவம் வாய்ந்த சர்வதேச பிரச்சினைகள் குறித்து கனடா அமைச்சருடன் விரிவாக பேச்சு நடத்தியதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். கனடாவுடன் தொழில்துறையிலும் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய குடிநீர் வழங்கல் துறை செயலர் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில அரசுகள் பங்கேற்ற மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயல்படுத்துமாறு அவர் வலியுறுத்தினார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தை மாநில அரசுகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். கர்நாடகாவில் கரும்பு விவசாயிகள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது.

0: மகாராஷ்டிராவில் வறட்சி பாதித்த பகுதிகளாக 40 தாலுகாக்கள் கூடுதலாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் தமது தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலத்தில் உள்ள 358 தாலுகாக்களில் 305 வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இப்பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு முதற்கட்டமாக 5,000 ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் தீபாவளிக்கு முன் செலுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மராத்வாடா பகுதியில் நிலத்தடி நீர் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது பிரதமர் அருங்காட்சியகம்.
1: இரண்டாம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர்கள் அளித்த பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது. நமது ஜனநாயகத்தின் உயரிய மாண்புகளுக்கு எடுத்துக்காட்டாக பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த பங்களிப்பிற்கான அம்சங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளன. 2 கட்டிடங்களை கொண்ட இந்த அருங்காட்சியகம் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்ப வசதிகளையும் கொண்டுள்ளது. நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட பெண் தலைவர்களை நினைவு கூறும் வகையிலான ஒளி ஒலி காட்சியும் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. நமது பாரம்பரியத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட அரசுகளை போற்றும் வகையிலும் இந்த அருங்காட்சியகம் திகழ்கிறது.
0: கேரளத்தில் மாநில கடல்சார் வாரியத்தை மாற்றியமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு வகை செய்யும் மசோதாவை அம்மாநில சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு வி டி சதீஷன் இன்று தாக்கல் செய்தார். கடல்சார் நில வங்கியை ஏற்படுத்துவதற்கு இந்த மசோதாவில் வகை செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களை நல்வழிப்படுத்துவதில் ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரிபுரா முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா கூறியுள்ளார். இன்று அகர்தாலாவில் 23,000 மேற்பட்டவர்களுக்கு அரசு பணிக்கான நியமன ஆணைகளை வழங்கி அவர் பேசினார். அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். ஆசிரியர் பணிக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு தங்கள் திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் மாணிக் சாஹா வலியுறுத்தினார். மேற்குவங்கத்தில் தீபாவளிக்கு முன்னர் புதிய தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். ஹல்தியாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நிலம் கையகப்படுத்துவது மற்றும் ஊக்கத்தொகை வழங்குவதற்கான பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய இந்த கொள்கை உதவிடும் என்று தெரிவித்தார். தொழில்துறையின் வளர்ச்சியில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கூட்டணி அரசுகள் கவனம் செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முதலீட்டிற்கு உகந்த மாநிலமாக மேற்குவங்கத்தை உருவாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்தார். உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்கு முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்வேகம் அளித்துள்ளதாக முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சிறந்த நிர்வாகத்தையும் திரு யோகி ஆதித்யநாத் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார். இதுவரை இல்லாத அளவிற்கு மாநிலத்தில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்நாத் கோவிந்த் கூறினார். உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கெய்ரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 3வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-9, 15-9 என்ற செட்கணக்கில் கொரியாவின் ஹான்பி கிம்மை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆரியவீர் திவான் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினாா்.

19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மாண்டி நீக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. இந்தியாவின் சார்பில் கிருஷ்ணாவர்மா, பர்த்தவி கிரிவால், வன்ஷியா கோஸ்வாமி, ஹேமந்த் சங்வான், ரிஷி சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி ஹைதராபாத்தில் சற்றுமுன் தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் பேட் செய்து வருகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். ஸ்ரேயாஸ் ஐயர் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். சோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலக டிராக் சைக்கிள் சாம்பியன் போட்டி ஷாங்காயில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய

0: சார்பில் டேவிட் பெக்காம், ரொனால்டோ சிங், லைட்டோன் ஜாம், ஈசோ வால்பன் மற்றும் யாங்லம் ரோஹித் சிங் இதில் பங்கேற்றுள்ளனர். ஜெய்ப்பூரில் நடைபெற்ற தமிழக ராஜஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மக்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சியாக பிஜேபி திகழ்கிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நீர் ஆதாரங்களை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவுடனான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆரணி சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி பண்ணைச் செய்தி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வி இயக்ககத்திலிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. இம்மாதம் 27 செவ்வாய்க்கிழமை சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக உழவர் இல்லத்தில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பு மற்றும் தொழில் முனைதல் குறித்த மகளிருக்கான ஒருநாள் சிறப்பு பயிற்சி பட்டறை நடைபெறவுள்ளது. இதில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பின் மூலம் சிறந்த சுயதொழில் வாய்ப்புகள் குறித்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செல்ல பிராணிகளுக்கான மருத்துவர்கள், நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் நேரடி வழிகாட்டுதல்களை வழங்க உள்ளனர். சுய தொழில் துவங்க உதவிகள் மற்றும் தொழில் திட்டங்கள் பற்றிய முழு விவரங்கள் இந்த பயிற்சி பட்டறையில் வழங்கப்படும். பயிற்சி நிறைவில் பங்கு பெறுவோருக்கு சான்றிதழும் வழங்கப்படும். உரிய கட்டணம் செலுத்தி விருப்பமுள்ளோர் முன்பதிவு செய்வது அவசியம். இந்த மாதம் 27 அன்று நடைபெறவுள்ள இந்த ஒருநாள் பயிற்சி பட்டறை குறித்து மேலும் விவரங்களுக்கு 9865016174 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் மீண்டும் 9865016174 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஆர்வமுள்ளோர் farmerstrainings@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். FARMERSTRAININGS farmerstrainings@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். முதலில் அணுகுவோருக்கே முன்னுரிமை அளிக்கப்படும். இவ்வாறு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் அறிவித்துள்ளார். உழவர் பெருமக்கள் அசோலா வளர்க்கலாம். அசோலா வேளாண்மை மற்றும் கால்நடை வளர்ப்பில் முக்கிய பங்காற்றுகிறது. சிறிய தொட்டிகளில் 1 முதல் 2 அடி உள்ள தொட்டிகளில் 10 சென்டிமீட்டர் அளவிற்கு முதலில் மண் பரப்ப வேண்டும். பின்னர் 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீரை நிரப்ப வேண்டும். 1 சதுர மீட்டருக்கு 1 கிலோ மாட்டு சாணம் என்ற அளவிலும், 200 கிராம் அசோலா மற்றும் 5 கிராம் சூப்பர் பாஸ்பேட் உரமும் இட வேண்டும். இப்படி வளர்க்கப்படும் அசோலாவை 7 முதல் 10 நாட்களுக்கு 1 முறை அறுவடை செய்யலாம். அசோலாவின் நன்மைகள் பல. வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை அம்மோனியாவாக மாற்றி நைட்ரஜனை நெற்பயிருக்கு கிடைக்க செய்கிறது, அதாவது தழை சத்தை கிடைக்க செய்கிறது. இதனால் மண்ணில் கனிமப் பொருட்கள் அதிகரித்து மண்வளம், கட்டமைப்பு மற்றும் ஊட்டச்சத்து மேம்படுத்தப்படுகிறது. களைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அசோலாவில் அதிக புரதம், 25 முதல் 30% அளவும் தாது உப்புகளும் அதிகமாக இருப்பதால் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம். இதனால் மாடுகளின் பால் உற்பத்தி திறன் 15 முதல் 20% அதிகரிக்கிறது. நெல் வயலில் 0.5 டன் முதல் 1 டன் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 1 பருவத்திற்கு இடலாம். மாடுகளுக்கு 1 நாளைக்கு 1 முதல் 2 கிலோ, ஆடுகளுக்கு 1 நாளைக்கு 300 முதல் 500 கிராம், கோழிகளுக்கு 1 நாளைக்கு 20 முதல் 30 கிராம் என்ற அளவில் அசோலாவை உணவாக கொடுக்கலாம். இயற்கை விவசாயத்தில் இதுவும் ஒரு தொழில்நுட்பம் என்பதை அறிந்து கொண்டு விவசாயிகள் அசோலா வளர்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களையோ அல்லது வேளாண்மைத்துறை அலுவலர்களையோ அணுகுங்கள். மாபெரும் சாகுபடி செய்வோர் கவனத்திற்கு. மாமரத்திற்கு கவாத்து செய்தல் அவசியம். வருடத்திற்கு 1 முறை ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதங்களில் பழைய காய்ந்து போன கிளைகள், தாழ்ந்திருக்கும் கிளைகள், குறுக்கும் நெடுக்குமாக ஒன்றின் மேல் ஒன்றாக இருக்கக்கூடிய கிளைகளை வெட்டிவிட வேண்டும். மாமரத்திலிருந்து பிஞ்சுகள் உதிர்வதை தடுக்க NAA என்ற வளர்ச்சி ஊக்கியினை 20 PPM என்ற அளவில், அதாவது 100 லிட்டர் தண்ணீரில் 2 மில்லி NAA என்ற அளவில் கலந்து 2 முறை தெளிக்க வேண்டும். பிப்ரவரி மாதத்தில் பூ பூக்காத மரங்கள்

களுக்கு அரை சத யூரியா கரைசல் அல்லது ஒரு சத பொட்டாசியம் நைட்ரேட் கரைசல் தெளிக்க வேண்டும். மாமரங்களில் தத்துப்பூச்சி தாக்குதல் தென்பட்டால் இமிடா குளோபிரிட் அல்லது தயோமெக்ஸி ஆக்சம் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து தெளித்து தத்துப்பூச்சிகளை கட்டுக்குள் வைக்கலாம். அடுத்து தண்டு துளைப்பான். இதனை கட்டுப்படுத்த கார்போஃபியூரான் குறுனை 5 கிராம் மருந்தினை மரத்தின் தண்டு பகுதியில் உள்ள ஓட்டையில் போட்டு களிமண்ணால் மூடிவிட வேண்டும். அடுத்து பழ ஈக்களை கவர்வதற்கு மெத்தில் யூஜினால் பொறிகள் 1 ஹெக்டருக்கு அதாவது 2.5 ஏக்கருக்கு 25 இடங்களில் வைக்க வேண்டும். மரங்களில் கரும் பூஞ்சான நோய் தாக்குதல் தென்பட்டால் 5% மைதா கரைசல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். மாமரங்களில் இந்த ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை முறைகளை இப்போது கடைபிடித்தால் வரும் பருவங்களில் அதிக விளைச்சல் கிடைக்கும். பண்ணை செய்திகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:30.

0: அரடா, கத்திக்கிட்டே இருக்காதீங்க. உங்களை பற்றின முக்கியமான விஷயத்தை தான் சொல்லணும்னு பட்டக்காவை பார்க்க போகிறேன். நீங்கள் வந்து வழி நெடுக்க நின்றுக்கிட்டு இருந்தா நான் எப்படி போய் அந்த அக்கா கிட்ட விஷயத்த சொல்லுவேன்? அட என்ன, என் குரலை கேட்டு ஆடுங்க களைஞ்சே போக மாட்டேங்குது.
1: யார் அது? ஆஹா, அட நம்ம மருதாணி. இந்த புள்ள ஆட்டு கூட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? மருதாணி, என்ன புள்ள அங்கிட்டு வரணுமா?
0: இல்லக்கா, வேணாம், நானே ஆடுகளை ஓட்டி விட்டுட்டேன். நீங்க அங்கனே இருங்க, நானே வரேன்.
1: நல்ல நேரத்துக்கு இந்த புள்ள இங்க வந்திருக்கு. பனையில இருந்து முட்டைகளை எடுத்து வைக்க இந்த புள்ள கொஞ்சம் ஒத்தாசை பண்ணும். என் வேலையும் கொஞ்சம் சீக்கிரமா முடியும்.
0: என்னப்பட்டக்கா, உங்க பண்ண வேலையெல்லாம் விறுவிறுன்னு நடக்குது போல இருக்கு.
1: எங்க புள்ள, விறுவிறுன்னு நடக்க வேண்டிய வேலைகையெல்லாம் மெதுவாக தான் நடக்குது. நீ மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை செஞ்சினா என் வேலையெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருவேன்.
0: அதுக்கு என்னக்கா, நிச்சயமாக உங்களுக்கு நான் ஒத்தாசை பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊர் சமுதாய கூடத்துக்கு நம்ம போயிட்டு வருவோம்.
1: என்ன புள்ள, அங்கனே எதுக்கு போகணும்னு சொல்கிறேன்?
0: எதுக்காகவா? இதோ இங்க பாருங்க, உங்க ஆடு மாடெல்லாம் எப்படி இருக்குன்னு.
1: என்ன புள்ள, நல்லா தானே தீவனம் சாப்பிடுது, அதுக்கு என்ன?
0: அக்கா, தீவனத்தையும் தண்ணியையும் கொடுத்தா மட்டும் போதாது, அதுக ஆரோக்கியமான முறையில பராமரிக்கிறது முக்கியம்.
1: என்ன புள்ள சொல்ற, ஆரோக்கியமான முறையில பராமரிக்கணுமா?
0: ஆமாக்கா, இங்க பாருங்க, உங்க பண்ணையில இருக்கிற ஆடு மாடுகளுக்கு எவ்வளவு ஒட்டுண்ணி இருக்குன்னு இத கவனிச்சிங்களா இல்லையா?
1: கவனிச்சுதான் புள்ள. ஆனா எனக்கு தெரிஞ்ச கை வைத்தியமெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஆனா அதுல எல்லாம் குறைஞ்ச பாட தெரியல, அதான் அப்படியே விட்டுப்புட்டேன். அது என்ன பண்ண போகுது புள்ள?
0: இங்க பாருங்கக்கா, ஒட்டுண்ணிகளை சாதாரணமா நினைக்காதீங்க. இதனால ஆடு மாடுகளுக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. குறிப்பா சொல்ல போனா மாடுக வளர்றதுல தடை ஏற்படலாம், ஏன் பால் உற்பத்தி கூட குறையலாம், அப்புறம் அதோட எடை கூட குறைய வாய்ப்பு இருக்குக்கா. ஏன் சொல்றேன்னா, இந்த ஒட்டுண்ணியால பட்டக்கோட ஆடு முடியாத நிலைக்கு போயிடுச்சு. நாங்க நேரத்துல கால்நடை மருத்துவரை பார்த்ததால காப்பாத்தணும்.
1: என்ன மருதாணி சொல்ற, ஒட்டுண்ணியால இவ்வளவுலாம ஆரோக்கியத்துல பாதிப்பு வரும்?
0: ஆமாக்கா, இதை பத்தி எல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கதான் நம்ம ஊர் சமுதாய கூடத்துல ஒரு கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்துல பல தகவல்களை சொல்ல போறாங்க. வாங்கக்கா, போய் கேட்போம்.
1: இங்க வாழ்வாதாரமா இருக்கிற ஆடு மாடுகளோட ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டுற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லும் போது வாராமலா இருப்பேன். இதோ இப்பவே அங்க போவோம். மருதாணி, நாம இப்போ கூட்டத்துக்கு வந்துட்டோம். யாரு என்ன விவரம் சொல்ல போறாங்க?
0: சொல்றேன்க்கா, கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்கதான் வந்து விவரங்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளுங்கக்கா.

நம்ம தமிழ்நாட்டில் வந்து கால்நடை வளர்ப்பில் வந்து விவசாய பெருமக்கள் ஆகிய நம்ம வந்து பண்ணையாளர்களும் விவசாய பெருமக்களும் நல்லா செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த கால்நடை வளர்ப்பில் மாடு, எருமை மாடு, ஆடு, செம்மறி ஆடு, கோழி போன்ற முக்கியமான கால்நடைகள் வந்து பங்கு வகிக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம கால்நடை வளர்ப்புறனால நமக்கு வந்து பால், முட்டை, இறைச்சி, இயற்கை உரம் மற்றும் விவசாய பணிகளுக்கு தேவையான பல்வேறு பயன்கள் வந்து இந்த கால்நடைகள் வந்து வழங்கிட்டு வருது. ஆனால் இந்த கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை குறைக்கிறவுடைய முக்கிய காரணிகள் ஒன்று வந்து ஒட்டுண்ணி நோய்கள். ஒட்டுண்ணி அப்படின்னா என்ன? ஒரு ஒட்டுண்ணி என்பது ஒரு உயிரினத்தினுடைய உடல் உள்ளேயோ அல்லது உடலுக்கு வெளிப்புறமோ வாழ்ந்து அந்த உயிரினத்தோட உணவு மற்றும் உறைவிடத்துக்காக அந்த ஒட்டுண்ணி வந்து கால்நடைகளில் வந்து அதிகமாக தாக்கும். அந்த மாதிரி கால்நடைகளை தாக்கும்போது கால்நடைகளுக்கு பெரும்பாலான நோய் காரணிகளை உண்டு பண்ணும். அதில் இரத்த சோகை, வளர்ச்சிதை மாற்றம் குறைவு போன்ற பல்வேறு அறிகுறிகளை ஏற்படுத்தும், நோய் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து நம்ம விவசாய பெருங்குடி மக்களுக்கு வந்து பொருளாதார இழப்பு ஏற்படும். இந்த மாதிரி பொருளாதார இழப்பு ஏற்படுவதற்கு காரணமான இந்த ஒட்டுண்ணிகளை நம்ம எப்படி நிர்வகிக்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ஒரு ஒட்டுண்ணின்னா என்னன்னா ஒரு உயிரினத்தினுடைய உடலில் ஒட்டி அந்த உயிரினத்திலிருந்து சத்துக்களை உறிஞ்சு வாழ்கிறது தான் வந்து அந்த ஒட்டுண்ணி. இந்த ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று அக ஒட்டுண்ணிகள், இரண்டாவது புற ஒட்டுண்ணிகள். அகம்னா உள்ளம், உள்ளே இருக்கக்கூடிய கால்நடைகளுடைய உடல் உள் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் உட்புற ஒட்டுண்ணிகள் அல்லது அக ஒட்டுண்ணிகள் என்ற பேர். வெளிப்புற ஒட்டுண்ணிகள்னா கால்நடைகளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள், அதாவது தோல் மேலே இருக்கக்கூடிய ஈ, கொசு, உண்ணி, தெல்லுப்பூச்சி, அதுக்கப்புறம் சொறிப்பூச்சி, மைட் என்று அழைக்கக்கூடிய சொறிப்பூச்சிகள், இவைகள் எல்லாமே வந்து பேன், இவைகள் எல்லாமே வந்து வெளிப்புற ஒட்டுண்ணிகள் அல்லது புற ஒட்டுண்ணிகள் என்று சொல்கிறாங்க. பொதுவாக இந்த குடற்புழுக்கள் கால்நடைகளுடைய குடல், வயிறு, கல்லீரல், நுரையீரல் போன்ற உள் உறுப்புகள் தான் வந்து அதிகமாக பாதிக்கும். வெளிப்புற ஒட்டுண்ணிகளான அந்த புற ஒட்டுண்ணிகள் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உண்ணிகள், பேன்கள், ஈ, கொசு, தெல்லுப்பூச்சிகள், சொறிப்பூச்சிகள், இவையெல்லாம் வந்து கால்நடைகளில் தோல் பகுதியிலையும் உடலுடைய மேற்பரப்பிலும் இருக்கும். இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகளை நம்ம கட்டுப்படுத்தாமல் விட்டால் கால்நடைகளுடைய வளர்ச்சி குறையும், பால் உற்பத்தி குறையும், எடை குறையும், இரத்த சோகை ஏற்படும், சில நேரங்களில் உயிரிழப்பும் ஏற்படலாம். எனவே ஒட்டுண்ணிகளை பற்றி விவசாயிகள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான நேரத்தில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய பொருளாதார இழப்பை வந்து கட்டுப்படுத்த முடியும். கால்நடைகளில் காணப்படும் முக்கியமான குடற்புழுக்கள் என்ன? அதாவது அக ஒட்டுண்ணிகள். இந்த அக ஒட்டுண்ணிகளில் வந்து மூணு குழுவாக வந்து இந்த ஒட்டுண்ணிகள் இருக்கும், மூணு பிரிவாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து தட்டை புழுக்கள், இரண்டாவது நாடா புழுக்கள், மூன்றாவது உருளை புழுக்கள். இந்த தட்டை புழுக்கள் வந்து முக்கியமான ஒரு தட்டைப்புழு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரலை தாக்கக்கூடிய ஃபேஷியோலா என்று சொல்லக்கூடிய ஒரு தட்டைப்புழு. இன்னொன்று வந்து குடல்களில் உள்ள காணப்படக்கூடிய ஆம்பிஸ்டோம் என்று சொல்லக்கூடிய தட்டைப்புழு. இந்த ரெண்டு தட்டைப்புழு தான் அதிகமாக வந்து வெள்ளாடு, செம்மறி ஆடுகளை வந்து அதிகமாக பாதிக்கும். ரெண்டாவது வந்து நாடாப்புழு. இந்த நாடாப்புழுக்கள் வந்து செம்மறி ஆடு மற்றும் ஆடுகளில் அதிகமாக காணப்படும், உதாரணத்துக்கு வந்து மொனீஷியான்னு சொல்லுவாங்க. மூன்றாவது அக ஒட்டுண்ணி வந்து உருளைப்புழு. இந்த உருளைப்புழுக்களில் வந்து நிறைய வகையான உருளைப்புழுக்கள் இருக்கும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஹெமாங்கஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஹெமாங்கஸ்ஸு, ட்ரைகோஸ்டாங்கலைஸு, ஆஸ்டட்டேஜியா, கூப்பேரியா, ஈசோஃபேகஸ்டோமம், ஸ்ட்ராங்கிலாய்டஸ், டாக்ஸோகேரா, இந்த மாதிரியான பல வகையான உருளைப்புழுக்கள் இருக்கும். அதில் மிகவும் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெமாங்கஸ்ஸு. இந்த ஹெமாங்கஸ் உருளைப்புழு வந்து ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளில் மிக முக்கியமான ஒரு உருளைப்புழுவாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன்னா இது இரத்தத்தை உறிஞ்சு இரத்த சோகை ஏற்படுத்தும், குறிப்பாக செம்மறி ஆடுகளில் தாடை வீக்கம் ஏற்படும், உடல் எடை குறையும், சோர்வாக இருக்கும், வளர்ச்சி குறையும், சில நேரத்தில் இறப்பும் ஏற்படும். இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து இந்த உருளைப்புழுக்கள்னால கால்நடைகள் வந்து அதிகமாக பாதிக்கும். ரெண்டாவது நாடா புழுக்கள். இந்த நாடா புழுக்கள் பாதிப்புனாலையும் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படும், குறிப்பாக செம்மறி ஆடுகளில் வந்து வயிற்றுப்போக்கு, உடல் எடை குறையும், வளர்ச்சிதை மாற்றம் வந்து தாமதமாக இருக்கும். அதே மாதிரி தட்டை புழுக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, கல்லீரல் புழுக்கள் மற்றும் ஆம்பிஸ்டோமு. இது வந்து பொதுவாக ஈரப்பதம் அதிகமான உள்ள பகுதிகள்லையும் நீர்நிலைகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் தான் வந்து அதிகமாக காணப்படும். இது வந்து நத்தைகள் மூலமாக பரவக்கூடிய ஒரு ஒட்டுண்ணி நோய். இந்த நத்தைகள்

எண்ணிக்கை வந்து குறிப்பாக வந்து இந்த மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் வந்து எப்போல்லாம் வந்து ஏரி குளங்களில் வந்து நீர்நிலைகளில் வந்து குறைய ஆரம்பிக்குதோ அப்போ நத்தைகள் வந்து மேலே வந்து அதில் ஒட்டுண்ணிகள் பரப்பக்கூடிய அந்த மிராசிடியம் அதுக்கப்புறம் அந்த செர்கேரியா மெட்டாசெர்கேரியா என்று சொல்லக்கூடிய அந்த இளம் நிலை புழுக்கள் வந்து புல்லு மேலே வரும். அப்போ செம்மறி ஆடுகள் ஆடுகள் வந்து நீர்நிலைகளில் வந்து மேய்ச்சலுக்கு போகும்போது அதை பசும்புல் மேலே இருக்கக்கூடிய அந்த மெட்டாசெர்கேரியா இளம் புழுக்களோடு அந்த புல்லை சாப்பிடும்போது இந்த மாதிரியான தட்டை புழுக்கள் பாதிப்பு கல்லீரல் புழுக்கள் மற்றும் ஆம்பிஸ்டோமி என்று சொல்லக்கூடிய தட்டை புழுக்கள் பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து விவசாய பெருமக்கள் நம்ம கவனமாக இருக்கணும். மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கோடைக்காலங்கள்லேயும் வந்து நீர்நிலைகள் முக்கியமாக ஏரி குளம் பக்கத்தில் வந்து கால்நடைகள் வந்து மேய்க்கக்கூடாது. அதே மாதிரி இந்த மாதிரியான குடற்புழுக்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அக ஒட்டுண்ணிகள். இந்த மாதிரி குடற்புழுக்கள் பாதிப்பினால் பொதுவான அறிகுறிகள் இருக்கணும் இல்லைங்களா? என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் எடை குறையும், ஏன்னா தீவனம் சரியாக வந்து எடுத்துக்காது, அதனால் வந்து வளர்ச்சி மாற்றம் பாதிப்பு இருக்கும், வளர்ச்சி குறையும், உடல் எடை குறையும், சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு இருக்கும். ஒரு ஆரோக்கியமான கால்நடைகளாக இருந்தால் முடி வந்து பளபளப்பாக இருக்கும், ஆங்கிலத்தில் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா வெல்வெட் ஷைனிங்காக இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரியான குடற்புழு பாதிப்புக்கு உட்பட்ட கால்நடைகள் வந்து அவனுடைய முடி மற்றும் ரோமங்கள் வந்து பளபளப்பு இல்லாமல் காணப்படும். அதே மாதிரி இரத்த சோகை இருக்கும், கால்நடைகள் வந்து சோர்வாக இருக்கும், மாடுகளில் வந்து பால் உற்பத்தி குறையும், கன்றுக்குட்டிகளுடைய வளர்ச்சி வந்து தாமதமாக இருக்கும், சில நேரங்களில் வந்து திடீர்னு இறப்பு கூட ஏற்படலாம், சில மாடுகள் வந்து பருவத்துக்கு வராது, சில மாடுகள் வந்து கன்று வீச்சு ஏற்படலாம். இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்து ஒரே மாதிரியான அறிகுறிகள் வந்து எல்லா குடற்புழுக்களுடைய பாதிப்புனாலும் இருக்காது. ஒவ்வொரு குடற்புழுனாலையும் ஒவ்வொரு வகையான அறிகுறிகள் வந்து காணப்படலாம். அதனால் குடற்புழு மருந்துகள் வந்து நம்ம கொடுத்து இந்த குடற்புழுக்களை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். ஒரே வகையான மருந்தை வந்து எல்லா குடற்புழுக்களுக்கும் தீர்வு ஆகுமான்னா ஆகாது. கால்நடை மருத்துவனுடைய உதவி மற்றும் ஆலோசனைப்படி தான் வந்து எந்த குடற்புழுக்கு எந்த மருந்து கொடுக்கணுன்றதை அவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம வந்து கொடுத்து அதற்கான குடற்புழு நீக்க மருந்துகளை நம்ம பயன்படுத்தணும். இப்போ வந்து நம்ம அக ஒட்டுண்ணிகள் பற்றி பார்த்தோம், இப்போ வந்து புற ஒட்டுண்ணிகள் பற்றி பார்ப்போம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி புற ஒட்டுண்ணிகள் வந்து கால்நடைகளுக்கு வெளியே தோல் மற்றும் புறப்பகுதிகளில் வந்து ஒட்டி வாழக்கூடிய ஒட்டுண்ணிகள். அதில் வந்து ஈ, கொசு, தெல்லுப்பூச்சி, பேன், உண்ணிகள் மற்றும் சொறிப்பூச்சிகள் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதில் வந்து உண்ணிகள் வந்து பற்றி முதல்ல பார்ப்போம். இந்த உண்ணிகள் வந்து கால்நடைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சு அதன் மூலமாக தான் அந்த ரத்தம் தான் அதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும். குறிப்பாக வந்து மாடுகளில் வந்து அதிகமான உண்ணிகள் வந்து காணப்படும். மாடுகள் அதே மாதிரி நாய்கள்லேயும் வந்து இப்போ வந்து இந்த உண்ணிகள் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றங்கள். இப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து நம்ம எல் நினோன்ற ஒரு இந்த காலநிலை மாற்றம் வந்து போயிட்டுருக்குது. அதனால் வந்து மழைப்பொழிவு குறைஞ்சு அதிகமான வெப்பநிலையும் சீதோஷ நிலையிலாம் மாற்றம்னால இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகளுடைய உற்பத்தி திறன் அதிகமாகி பெருகி இனப்பெருக்கம் அதிகமாகி கால்நடைகளை பாதிக்கிறதுனால பல்வேறு வகையான ஒட்டுண்ணி நோய்கள் வந்து கால்நடைகளுக்கு வந்து வந்துட்டு இருக்குது. இதனால் குறிப்பாக உண்ணி பாதிப்புனால கால்நடைகள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ரத்த இழப்பு ஏற்படும். ஏன்னா உண்ணிகளுடைய உண்ணிகள் வந்து அதிகமான ரத்தத்தை வந்து உறிஞ்சும் கால்நடைகள்லேருந்து, அதனால் ரத்த சோகை ஏற்படும். கறவை மாடுகள் வந்து பால் உற்பத்தி குறையும், தோல் பாதிப்புகள் வரும், உடல் எடை குறையும். அது மட்டும் இல்லாமல் ஓரணு ஒட்டுண்ணி நோய்கள் வந்து பாதிக்கக்கூடிய ஒரு இடைநிலை உயிரியாக வந்து இது செயல்படும். இந்த உண்ணிகள் தான் வந்து ஓரணு இரத்த ஒட்டுண்ணிகளான கால்நடைகளை பாதிக்கக்கூடிய பெபிசியா, அனப்ளாஸ்மா, தைலீரியா இது போன்ற ஓரணு இரத்த ஒட்டுண்ணிகளுக்கான இடைநிலை உயிரியாக வந்து இது செயல்படும். வெக்டர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதே மாதிரி பேன் மற்றும் சொறிப்பூச்சிகளுடைய பாதிப்புனால பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாமே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் தானே, அதனால் வந்து தோலில் வந்து அரிப்பு மாதிரி ஏற்படும், காயங்கள் ஏற்படலாம், தோல் தடித்து காணப்படும், முடி கொட்டும். இந்த அரிப்புனால் வந்து இந்த கால்நடைகள்லாம் வந்து சுவத்தில் போயிட்டு தேய்ச்சிக்கும், அதனால் அதிகமான அரிப்பு வரும், காயங்கள் பலத்த இன்னும் பெருசாகும், ஒரு மாதிரி அமைதி இல்லாமல் நடமாடிட்டுருக்கோம். இதனால் உடல் எடை குறையும், தீவனம் வந்து எடுத்துக்கிற அளவு கம்மியாகும். இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கிறதுனால பொருளாதார இழப்பு வந்து நம்ம விவசாயிகளுக்கு ஏற்படும். அதே மாதிரி ஆடு மற்றும் செம்மறி ஆடுகளில் சில வகையான இந்த சொறி சிரங்கு ஏற்படும். அதே மாதிரி புற ஒட்டுண்ணிகளான ஈ, கொசு மூலமாக வந்து கால்நடைக்கு ஒட்டுண்ணி தவிர மற்ற வகையான வைரஸ்

நோய்களும் வந்து பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லம்பி ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தோல் தடிப்பு நோய் அல்லது தோல் கட்டி நோய்களும் வந்து கால்நடைகளுக்கு வந்து ஏற்படலாம். இதுக்கான காரணம் வந்து இந்த மாதிரியான ஈ கொசுக்கள் வந்து பாதிக்கப்பட்ட கால்நடைகள் வந்து கடித்து ஆரோக்கியமான கால்நடைகளுக்கு வந்து திருப்பி கடிக்கிறதுனால இந்த மாதிரியான வைரஸ் நோய்களும் வந்து பாதிப்புக்கு ஏற்படலாம். ஸோ இது மாதிரியான அக ஒட்டுண்ணிகள் புற ஒட்டுண்ணிகள் பாதிப்பினால கால்நடைகள் வந்து மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி விவசாயிகளுக்கு பெருத்த பொருளாதார இழப்பு ஏற்படுது. இதை வந்து நம்ம முக்கியமான கருத்தில் கொண்டு இந்த ஒட்டுண்ணிகளை வந்து கட்டுப்படுத்துவது நமது முக்கியமான கடமை. இதை கட்டுப்படுத்துவதற்கான சில வகையான உத்திகள் இருக்குது, மேலாண்மை முறைகள் இருக்குது. அதனால் விவசாயிகள் வந்து இந்த மாதிரியான மேலாண்மை உத்திகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக கால்நடைகளை தாக்கக்கூடிய இந்த ஒட்டுண்ணி நோய்களை நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம். அதனால் வந்து விவசாயிகள் வந்து ஒட்டுண்ணிகள் இருக்குதுன்றதுனால கடைகளில் போயிட்டு குடற்புழு நீக்க மருந்துகளையோ அல்லது உண்ணிகளை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகளையோ நீங்களாவே போயிட்டு வாங்காமல் கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி அவர் கொடுக்குற மருந்துகளை மட்டும்தான் வந்து நம்ம வாங்கி கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தணும். வெறும் குடற்புழு நீக்கம் மற்றும் உண்ணி மருந்துகளை மட்டும் நம்ம நம்பி இந்த உண்ணிகளை வந்து கட்டுப்படுத்தலாமா அப்படின்னா வந்து முடியாது. ஏன்னா வந்து ஒருங்கிணைந்த உண்ணிகள் மேலாண்மை முறைகளை வந்து நம்ம பின்பற்றணும்னா இந்த ஒட்டுண்ணிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். மருந்து மட்டும் இல்லாமல் சுகாதாரமான ஒரு பண்ணை, நல்ல மேலாண்மை, அதே மாதிரி மேய்ச்சல் நிலத்தை வந்து மேலாண்மை பண்ணணும். இந்த மாதிரியான ஒருங்கிணைந்த முறைகளை நம்ம பின்பற்றணும்னா இந்த உண்ணிகளை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் ஒட்டுண்ணிகளை. இப்போ முதல்ல வந்து தொழுவத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், அதாவது கொட்டகையை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். கொட்டகையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு சாணத்தை வந்து தினமும் அகற்ற வேண்டும். ஈரமான படுக்கைகளை வந்து நம்ம வந்து மாற்றணும். குடிநீர் தொட்டிகளை சுத்தமாக வச்சுக்கிறணும். தொழுவத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை வந்து அப்பப்போ நம்ம அகற்றணும். காத்தோட்டமாக இருக்கணும், எப்பவுமே வந்து தொழு வந்து காத்தோட்டமாக இருக்கணும். இந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்கணும். ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஒட்டுண்ணிகள் வந்து முட்டையிட்டு புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும். ஈரப்பதம் இல்லாமல் தினமும் சுத்தமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஒட்டுண்ணிகள் வந்து முட்டையிடும் திறனும் புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையும். அதே மாதிரி இரண்டாவது வந்து மேய்ச்சல் மேலாண்மை. நம்ம மேய்ச்சல் நிலத்தை வந்து ஒரே இடத்துல தொடர்ந்து கால்நடைகளில் மேய்க்கிறதுனால குடற்புழுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். முடிஞ்ச வரைக்கும் மேய்ச்சல் நிலத்தை வந்து அப்பப்போ மாற்றிட்டே இருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு இடத்துல மேய்க்கிறோம்னா நாளைக்கு வந்து வேறு இடத்துல மேய்க்கணும். இதுக்கு வந்து ரொட்டேஷ்னல் கிரேசிங்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக உள்ள நேரத்தில் வந்து நீண்ட நேரம் மேய்க்கக்கூடாது கால்நடைகளை. அதே மாதிரி முக்கியமான விஷயம் வந்து விடியற் காலையிலையோ இல்லை பின் மாலை பொழுதுகளில் வந்து கால்நடைகளில் மேய்க்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரத்தில் தான் வந்து கால்நடைகள் மேயக்கூடிய அந்த புல்லில் வந்து பனித்துளிகள் ஒட்டி இருக்கும், ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் குடற்புழுக்களுடைய இளம் புழுக்கள் வந்து அந்த புல் மேலே ஒட்டி இருக்கும். அதை வந்து அதிகாலையிலையோ அல்லது விடியற் காலையிலையோ அல்லது பின் மாலை பொழுதில் வந்து மேய்ச்சோம்னா அந்த இளம்புழுக்கள் வந்து கால்நடைகளுடைய உள்ளே போயிட்டு அதை இனப்பெருக்கம் பண்ணும், முதிர்ந்த புழுவாக மாறி இனப்பெருக்கம் பண்ணும். அதே மாதிரி குட்டிகளை வந்து அதிகமாக அந்த ஒட்டுண்ணி சுமை உள்ள மேய்ச்சல் நிலங்களை வந்து மேய்க்கக்கூடாது. அதே மாதிரி ஆடு மற்றும் செம்மறியாடு ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து மேய்ச்சல் நிலத்தை மேய்க்கக்கூடாது. ஏன்னா வந்து செம்மறியாடுகள் வந்து அதிகப்படியான ஒட்டுண்ணிகள் இருக்கும், அதனால் செம்மறியாடுகள் கூட இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் வந்து ஆட்டுக்கும் பரவும். அதே மாதிரி கால்நடைகளுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மேய்ச்சல் நிலத்தை வந்து பயன்படுத்தணும். முக்கியமாக குட்டி மற்றும் இளம் கால்நடைகள் வந்து குடற்புழுக்களுக்கு அதிகமாக பாதிப்படையும். அதனால் வந்து குட்டிகள் மற்றும் இளம் கால்நடைகள் வந்து அதிகமான ஒட்டுண்ணி சுமை உள்ள மேய்ச்சல் நிலங்களை வந்து மேய்க்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மேய்ச்சல் நிலத்தை மாற்றி மேய்க்கணும். மூணாவது வந்து குடற்புழு நீக்க மருந்துகள் பற்றி பார்க்கணும். இதுவும் வந்து ஒருங்கிணைந்த ஒட்டுண்ணி மேலாண்மை முறைகளுடைய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. குடற்புழு நீக்க மருந்துகளை வந்து கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைப்படி தான் நம்ம கொடுக்கணும். இந்த குடற்புழு நீக்க மருந்துகள் வந்து நிறைய வகை மருந்துகள் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு வகையான குடற்புழுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். நம்ம விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மெடிக்கலில் போயிட்டு இந்த மாதிரி குடற்புழு மருந்து கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு குடற்புழு நீக்கம் பண்ணுறாங்க கால்நடைகளுக்கு. அது வந்து மிகவும் தவறு. குறிப்பாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சாண பரிசோதனை செய்யணும். ஒரு கால்நடை வந்து அதிகமான குடற்புழு பாதிப்புக்கு உட்பட்டுருச்சுன்னா முதல்ல வந்து சாண பரிசோதனை செய்யணும். கால்நடை மருத்துவரை அணுகி சாண பரிசோதனை செஞ்சு எந்த வகையான குடற்புழு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தா மட்டும்தான் அந்த கால்நடைகள் வந்து குடற்புழு நீக்க பாதிப்பிலிருந்து சரியாகும். இல்லைன்னா குடற்புழுக்கள் ஒன்று இருக்கும், நம்ம கொடுக்குற மருந்து வேறவா இருக்கும், அப்போ வந்து வேலை செய்யாது. உதாரணத்துக்கு

கல்லீரல் தட்டை புழுவுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து அனைத்து குடற்புழுக்களுக்கும் கட்டுப்படுத்தணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து கல்லீரல் தட்டை புழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வேற, உருளை புழுக்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து வேற. குறிப்பாக குடற்புழு நீக்கத்தில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மருந்தை மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் பயன்படுத்துவது தவறு. இதனால் வந்து குடற்புழு நீக்க மருந்து எதிர்ப்பு தன்மை வரும். இதை வந்து ஆங்கிலத்தில் ஆந்தல்மெட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட மருந்தை முன்னாடி நல்லா வேலை செஞ்சுருந்தாலும் தொடர்ந்து பயன்படுத்திய காரணத்தினால இப்போ கொடுக்கும்போது அந்த புழுவுக்கு எதிராக அது அந்த மருந்து வந்து வேலை செய்யாது. அதனால் வந்து திருப்பி புழுக்கள் வந்து உயிரோடவே இருக்கும், காலணிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வந்து விவசாயிகள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரே வகையான மருந்தை வந்து திருப்பி திருப்பி குடற்புழு நீக்க மருந்துகளை வந்து திருப்பி திருப்பி காலநடைகள் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து கொடுத்தோம்னா அது வந்து மருந்து எதிர்ப்பு தன்மை ஏற்படும். அதனால் வந்து குடற்புழுக்கள் வந்து வெளியேறாது, குடல்லேருந்து வெளியேறாமல் கால்நடைகளுடைய வயிற்றுலேயே இருக்கும். இதனால் வந்து பொருளாதார இழப்பு நமக்கு ஏற்படும். அதே மாதிரி குடற்புழு நீக்க மருந்து கொடுத்தாலும் நம்ம எதிர்பார்த்த பலன் வந்து கிடைக்காது. எப்போ மருந்து எதிர்ப்பு தன்மை இருந்தால், இந்த மருந்து எதிர்ப்பு தன்மை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா சரியான மருந்தை கொடுக்கணும். எந்த குடற்புழு இருக்கோ அதுக்கேற்ற சரியான குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அது எப்படி கொடுப்போன்னு பார்த்தீங்கன்னா, சாண பரிசோதனை மூலமாக தான் வந்து நம்ம இதை முடிவு செய்ய முடியும். சாண பரிசோதனை செஞ்சால் எந்த வகையான குடற்புழு இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுக்கேற்ற குடற்புழு நீக்க மருந்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். அதையும் வந்து சரியான அளவு மருந்து பயன்படுத்தணும். அதே மாதிரி உடல் எடைக்கு ஏற்றவாறு சரியான அளவு, சரியான குடற்புழுக்கு ஏற்ற மருந்து, சரியான கால இடைவெளியில் நம்ம கொடுக்கணும். இப்படி நம்ம பண்ணால் மட்டும்தான் குடற்புழு நீக்க மருந்து எதிர்ப்பு தன்மையை வந்து நம்ம தடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ குடற்புழுகளுக்கான குடற்புழு நீக்க அட்டவணை, ஒரு டிவார்மிங் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. எப்போல்லாம் வந்து நம்ம குடற்புழுக்களுக்கு வந்து கால்நடைகள் வந்து குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும், முன்னாடிலாம் என்ன சொன்னாங்கன்னா கால்நடைகளுக்கு வந்து குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடற்புழுக்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவியல் பூர்வமாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டார்கெட்டட் செலக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு, அதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் என்னென்னா சாண பரிசோதனை செஞ்சு பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மட்டும்தான் குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு செம்மறி ஆடு பண்ணை இருக்குன்னா, 100 ஆடு இருக்குன்னா அந்த 100 ஆட்டுலேயும் வந்து நம்ம சாண பரிசோதனை செய்யணும். எந்தெந்த செம்மறி ஆடுக்கெல்லாம் வந்து குடற்புழுக்களுடைய முட்டைகள் சாணத்தில் இருக்கோ அந்த செம்மறியாடுகளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சார்ட், ஒரு அட்டவணை வந்திருக்கு, ஃபமாச்சான்ற ஒரு அட்டவணை இருக்குது. அந்த அட்டவணை என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மறியாடுகளுடைய கண் இமை சவ்வு வந்து இருக்கும். ஒரு ஆரோக்கியமான செம்மறியாட்டோட கண் இமை சவ்வு வந்து நல்ல சிவப்பு நிறத்தில் இருக்கும். இதே வந்து இந்த ஒட்டுண்ணிகள் பாதிக்கப்பட்ட செம்மறியாட்டுகளுடைய கண் இமை சவ்வு பார்த்திங்கன்னா வெளிர் நிறத்தில் இருக்கும். அந்த மாதிரி எந்தெந்த செம்மறியாடுகள்லாம் வெளிர் நிறத்தில் இந்த கண் இமை சவ்வு இருக்கோ அந்த ஆடுகளுக்கு மட்டும் குடற்புழுக்கு மருந்து கொடுத்தா போதும். இந்த முறைக்கு பேர் தான் வந்து ஃபமாச்சா அட்டவணைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குடற்புழுக்கு மருந்துகள்லாம் எப்பப்பெல்லாம் கொடுக்கணும், இப்போ வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் இந்த டார்கெட்டட் செலக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு. சாண பரிசோதனை செஞ்சோம், அதே மாதிரி கண் இமை சவ்வு ஃபமாச்சா அட்டவணை பயன்படுத்தியும் நம்ம வந்து வெள்ளாடு மற்றும் செம்மறியாடுகளுக்கு குடற்புழு நீக்கம் பண்ணலாம். அதே மாதிரி கன்றுகளுக்கு எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்று பிறந்து 21 நாளுக்குள்ளே நம்ம முதல்ல வந்து குடற்புழு நீக்க மருந்து பண்ணணும். இதே வந்து எருமை கன்றாக இருந்தால் கன்று பிறந்த 10 நாளுக்குள்ளே வந்து நம்ம குடற்புழு நீக்க மருந்து கொடுத்துடணும். இது வந்து இந்த குடற்புழு நீக்க அட்டவணை வந்து ஒவ்வொரு கால்நடைக்கு ஏற்றவாறு மாறும். உதாரணத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி பசு கன்றாக இருந்தால் 21 நாளுக்குள்ளே முதல் குடற்புழு நீக்கம் பண்ணணும். எருமை கன்றுகளாக இருந்தால் 10 நாளுக்குள்ளே முதல்ல குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கணும். இதே மாதிரி வெள்ளாடு செம்மறியாடாக இருந்தால் முதல்ல குடற்புழு நீக்க மருந்து வந்து 3 மாதத்துக்கு தான் கொடுக்கணும். அதையும் வந்து கண் இமை சவ்வு அப்புறம் சாண பரிசோதனை செஞ்சுட்டு கொடுத்தா நம்ம போதும். எல்லா கால்நடைகளுக்கும் குடற்புழு நீக்கம் பண்ணணுமானா தேவையில்லை. எந்த செம்மறியாடு வெள்ளாடுக்கு மட்டும் கண் இமை சவ்வு வெளிர் நேரத்தில் இருக்கோ, அதே மாதிரி சாண பரிசோதனைகளில் அக ஒட்டுண்ணிகளுடைய முட்டைகள் இருக்குதோ அந்த செம்மறியாடுகளுக்கு மட்டும் குடற்புழு நீக்க மருந்துகள் கொடுத்தா போதும். அதே மாதிரி பண்ணை விசிட்டும் நாங்கள் வந்து பார்ப்போம். உங்களுடைய பண்ணை வந்து ஃபார்ம் விசிட்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது பண்ணைகள் வந்து பிரச்சனை இருக்குதுன்னா நீங்கள் வந்து எங்களை அணுகுனீங்கன்னா நாங்கள் உங்களுடைய பண்ணைக்கே வந்து பண்ணை வந்து சரியாக நிர்வகிக்கிறீங்களா, மேலாண்மை பண்ணுறீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான ஆலோசனைகளும் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் வந்து சந்தேகம்

0: இருக்கோ, நீங்கள் வந்து நேரடியாக வந்து பயிற்சி மையத்துக்கு வந்து ஆலோசனைகளும் தகவல்களும் நீங்கள் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் நம்முடைய பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்துங்களில் தாது உப்பு கலவை, தாது உப்பு கட்டி, அதுக்கப்புறம் தீவன பயிர்களுக்கான விதைகள், இந்த மாதிரியான பண்ணைக்கு தேவையான தீவன பொருட்கள் வந்து இங்கே வந்து மானிய விலையில் வந்து அரசு நிர்வகித்த விலையில் வந்து எப்போவுமே நம்ம பயிற்சி மையத்தில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்தி கால்நடைகளுடைய உற்பத்தி திறனை வந்து பெருக்கிக்கலாம்.
1: என்னக்கா கால்நடைகளில் ஒட்டுண்ணி நிர்வாகம் பத்தி? செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எம் கே விஜயசாரதி அவங்க சொன்ன விவரங்களை கேட்டீங்களா? இப்ப புரியுதா கால்நடைகளோட ஆரோக்கியம் எம்புட்டு முக்கியம்னு?
2: நிச்சயமா மருதாணி, காலங்காலமா நம்ம விவசாயத்துக்கு தோல் கொடுக்கிற தோழனா இருக்கிற கால்நடைகளை நாம எப்படி ஆரோக்கியமான முறையில பராமரிக்கணும்னு எனக்கு புரியும்படி தெளிவா எடுத்து சொன்னாங்க. இம்புட்டு நாளா ஒட்டுண்ணி தானு அலட்சியமா விட்டுப்பிட்டேன், அதோட தாக்கம் எம்புட்டு இருக்கும்னு இப்பெல்லாம் புரியுது. இனி இவங்க சொன்ன முறையில தொழுவத்தை பராமரிச்சு தூய்மையா வச்சுக்க போறேன், அதோட ஆடு மாடு கோழிகளுக்கான ஒட்டுண்ணி தடுப்பு முறைகளையும் செய்ய போறேன்.
1: நல்லதுக்கா, இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கையோட தொடங்குற ஒவ்வொரு வேலையும் வெற்றி தான். அப்ப நாம புறப்படலாமா?
2: ஆமா புள்ள, வா போவோம். அங்கிட்டு போட்ட வேலைகள் எல்லாம் அப்படியே இருக்கு, நான் போய் பாக்குறேன்.
1: சரிக்கா, ஆனா முட்டையை அடுக்கி வைக்கணும்னு சொன்னீங்களே, நானும் கூட வரட்டுமா?
2: பரவாயில்ல மருதாணி, இந்நேரத்துக்கு அத்தை சந்தையிலிருந்து வந்திருப்பாங்க, அவங்க எனக்கு ஒத்தாசை செய்வாங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: அப்படியாக்கா, சரி சரி, நாளைக்கு வள்ளியக்கா வீட்டு விசேஷத்துக்கு மறக்காம வந்துருங்க.
2: சரி புள்ள.

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: மண்புழு உரத்தின் பயன்கள் என்னவென்பதை தெரிந்து கொள்வோம். மண்புழு உரத்தை ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலைக்கு கிடைக்கும். மேலும் இவற்றை மண்ணில் இடும்போது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. இவை மண்ணின் நீர்பிடிப்பு திறன், காற்றோட்டம், வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் நுண்ணோட்ட சத்துகளின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது. பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊகிகளான சைட்டோகைனின், ஆக்சின் போன்ற மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன. இது பயிர் வேர்களின் வளர்ச்சியை அதிகரிக்கும். செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும். கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும். மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். மண்புழு உரம் தயாரிக்கும் போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீரை தெளிக்க வேண்டும். உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும். உரப்படுக்கையின் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருக்கக்கூடாது. உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கியிருக்க கூடாது. மண்புழுக்களை எறும்புகள், எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது. எனவே உழவர் பெருமக்கள் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
0: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி டி துர்கா.
1: கண்மணி மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: அமைப்பு பி. வாசுதேவன்.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் உற்பத்தியுடன் இணைந்த போனஸ் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்காக 2009 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேசிய சமூக நிதியுதவி திட்டத்தை மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். IDBI வங்கியை சீரமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். வேளாண் கல்வியை மேம்படுத்துவதற்கான திட்டம் வகுக்கப்பட உள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற தேசிய வேளாண் மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை முழுமையாக சென்றடைய வேண்டியது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். இன்று தருமபுரியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் தருமபுரி மாவட்டத்திற்கு 735 கோடி ரூபாய் பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசின் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கும் குறித்த காலத்திற்குள் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்படுவதாக திரு ராஜ்குமார் கூறினார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் நீண்டகால கடன் வழங்க சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சிங்கப்பெண்கள் கடன் மற்றும் வீட்டு வசதி கடன்களுக்கான சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதர முன்னுரிமை கடன் திட்டங்களுக்கான சிறப்பு முகாம்கள் வெள்ளிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுடைய உறுப்பினர்களுக்கு அதிகபட்சமாக 30 லட்சம் ரூபாய் வரை நீண்டகால கடன் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின்சாரத்தை குறைந்த விலையில் கொள்முதல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மின் பற்றாக்குறையை எதிர்கொள்ள 1 யூனிட் மின்சாரத்திற்கு 35 ரூபாய் கொடுத்து 4500 மெகாவாட் மின்சாரத்தை வெளிச்சந்தையில் வாங்குவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக உரிய ஆய்வு செய்யப்பட்டதா என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்படாத நிலையில் கொள்முதல் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்படுவதாகவும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களை தமிழக அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு நிர்வாக திறமையின்மை காரணமாக சம்பா மற்றும் தாளடி சாகுபடியை விவசாயிகள் இழந்துள்ளதாக கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் திரு விஜய் விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். வடகிழக்கு பருவமழை அடுத்த 24 மணி நேரத்தில் தொடங்க வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தென்சென்னை வெள்ளத்தடுப்பு முன்னேற்பாட்டு பணிகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆய்வு செய்தார். காரப்பாக்கத்தில் உள்ள ஒக்கியமடுவில் ஆய்வு மேற்கொண்ட அவர் மழைநீர் வடிகால் பணிகளை பருவமழை தீவிரமடைவதற்கு முன் நிறைவேற்றுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். உலக தர நிர்ணய தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தர நிர்ணயம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக ஆகாஷ்வாணியின் மாநில

0: செய்தி பிரிவிற்கு விருது வழங்கப்பட்டது. இந்த விருதினை இணை இயக்குநர் திரு ஆர் சிதம்பரநாதன் பெற்றுக் கொண்டார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் விஸ்வஜித் ராம்சந்திர மோர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பராகுவேயில் நடைபெற்று வரும் உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி மான்டினிக்ரோவின் புத்வாவில் இன்று தொடங்குகிறது. எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி, நிஷ்கல், சைனா மணிமுத்து, ஜக்ஷீர் சிங், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 4வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்று முன் வரை 11 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 129 ரன் எடுத்துள்ளது. ஷோலாப்பூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05 நிமிடம். ஆகாஷ்வாணி நேயர்கள் இப்பொழுது திரை கானம் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலில் விஷ்ணு திரைப்படத்திற்காக விஜய் ஷோபா குரல்களில் பாடல்.

நேயர்களின் நினைவிற்கு அக்னி சிறகின் நாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு விவத் பாரதி தமிழ் FM 102.3 MHz கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காணத்தில் தொடர்ந்து மலேசிய வாசுதேவன் குரலில் தேடி வந்த ராசா.

0: என்ன பாட்டு பாடணும்?
1: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்களோ அந்த பாட்டு பாடுங்க மாமா.
0: தண்ணி கிட்ட பாகவதர்? திருவையாத்த சொல்றிய நீ? கேட்டுது பா.
1: மாமா, ஏன் பாட்டை நிறுத்தி போட்டீங்க? உங்க சங்கீதத்துல தொபுகடீர்னு குதிச்சு நீச்சல் அடிக்கலாம்னு ஓடோடி வந்த என்ன ஏமாத்தி போடாதீங்க மாமா. பாடுங்க மாமா.

0: நேயர்களை நினைவிற்கு அக்னி சிறகின் நாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தினத்தையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz கேட்க தவறாதீர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலத்தில் தொடர்ந்து உயிரோசை திரைப்படத்திற்காக மால்குடி சுபா கிருஷ்ணராஜ் பாடியுள்ள பாடல்.
1: Ladies and gentlemen, Loops with an Attitude, Funky Drums from Hell.

வசூல் ராஜா MBBS திரைப்படத்திலிருந்து ஒழித்த பாடலை தொடர்ந்து திரைக்கணத்திற்கு நிறைவாக ஒழிக்கவிருப்பது ஹரிஷ் ராகவேந்திரா உமா ரமணன் குரல்களில் திருப்பாச்சி திரைப்பட பாடல்.

0: டிஃபன் சாப்பிட்டு போடி.
1: விடுமா, ஆல்ரெடி டைம் ஆச்சு, ஆபீஸ்க்கு வர லேட் ஆகுது. இப்ப டிஃபன் ரொம்ப முக்கியம்.
2: என்னாச்சுடி, காலையில இருந்து மூஞ்சிய சரியில்லை.
1: செம்ம ஹெக்டிக்கான டேட். காலையில இருந்து ஒண்ணுமே சரியா நடக்கல. கெத்துலயுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல.
2: சாப்பிட்டியா நீ?
1: ரொம்ப அவசியமா அது.
2: நீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ஃபுல்லா நீ எனர்ஜியோட இருக்கிறதுக்கு நீ சாப்பிடுற பிரேக்ஃபாஸ்ட் தான் முக்கிய காரணமா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, மெட்டபாலிக் சேஞ்சஸால வரக்கூடிய சர்க்கரை வியாதி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தள்ளி போடலாமா. அண்ட் அது மட்டும் கிடையாது, சாப்பிடாததுனால வர அல்சர்ஸ், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா தவிர்க்கலாம். குறிப்பா பெண்கள் தான் அதிகமா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது.
0: ஹே, நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இனிமே நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா. உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம்,

0: Arvel Kumar wins silver medal in men's 1,000 meter sprint at World Skating Games in Paraguay. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியின் 12 ஆண்டு சாதனைகள், அதனால் மக்களுக்கு பகிரப்பட்ட முக்கியமான தகவல்கள் குறித்து தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம்.
4: சுற்றுலாவை பத்தி பிரதமர் பேசி இருக்கும்போது நாடே வந்து இங்க இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. அதன் மூலமா சுற்றுலாவுக்கான அந்த பயணிகளுடைய எண்ணிக்கையும் கூட அதிகமாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கிறோம். அப்போ அவர் பேசக்கூடிய கருத்துனால வரக்கூடிய நல்ல விளைவுகளை வந்து முன்வைத்து தான் அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லலாமா? இன்னொன்னு, திருக்குறள் பத்தி பேசும்போது வந்து அதையும் வந்து நீங்க குறிப்பிட்டீங்க, உலக பொதுமுறை திருக்குறள். அந்த திருக்குறளை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் பிரதமர் அதை பேசியிருக்காங்களா? இது ரெண்டு பத்தியும் சொல்லுங்க சார்.
5: குறிப்பாக நீங்கள் சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறத பற்றி பேசுறது நிச்சயமாக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏராளமான சுற்றுலா தலங்கள் வந்து அதிகம் அறியப்படாமல் இருக்கின்றன. ஒரு சில மிகவும் புகழ்பெற்று இருக்கின்றன, அதில் வந்து ஏராளமான பார்வையாளர்களும் சுற்றுலா பயணிகளும் போயிட்டு வராங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக நடந்து கொண்டிருக்குது. ஆனால் பிரதமர் அவர்கள் குறிப்பாக இந்த மாதிரி அறியப்படாத பல இடங்களை வந்து சுட்டிக்காட்டி, அதனுடைய அழகுகளை எடுத்து சுட்டிக்காட்டி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியத்துவத்தை எடுத்து சுட்டிக்காட்டி அதையெல்லாம் அவர் வந்து மீண்டும் மீண்டும் பேசியிருக்கார். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து கலாச்சார ரீதியாக பல்வேறு கோயில்களை பற்றியும் பல்வேறு சிற்பங்களை பற்றியும் பல்வேறு தொல்லியல் இடங்களை பற்றியெல்லாம் அவர் எடுத்து பேசும்போது அந்த இடங்களை போய் பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்குமே ஏற்படுகிறது. இதே மாதிரி வட மாநிலங்களில் வாழக்கூடிய பல்வேறு தரப்பினர் இந்த தென்னக மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியத்துவமான அம்சங்களை எடுத்து பிரதமர் பேசும்பொழுது அவற்றை வந்து பார்க்க வேண்டும், அவர்களை தெரிந்து கொள்ள வேண்டும், நேரடியாக காண வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு ஒன்றை உருவாக்குகிறார். உண்மையிலேயே இது எப்படின்னா ஒரு சுற்றுலா மட்டுமல்ல, பண்பாட்டு ரீதியாக இந்தியாவை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலாக பிரதமர் அவருடைய பேச்சு இருந்திருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, இந்த மாதத்தில் என்னென்ன செய்திகளை எடுத்து பேசப்போகிறார், எந்த ஒரு 6 அல்லது 8 செய்தி வரப்போகின்றன என்று பார்க்கும்போது அவற்றில் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 2-3 செய்திகளையாவது நீங்கள் வந்து மனதில் வாங்கிக் கொள்ள முடியும், இதை நாம் வந்து போய் பார்க்க வேண்டும், இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவர் சொன்னக்கூடிய புதிய ஒரு நபரை பற்றியோ அல்லது சாதனையை பற்றியோ நம் உண்மையிலேயே வந்து ஆஹா இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஊரில் நடந்து நாம இதை பத்தி தெரிஞ்சுக்காம இருந்துட்டோம், ஆனா அந்த ஊர்ல அதை வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் நாம வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். இது கலாச்சார ரீதியாக இந்தியாவை இணைக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இந்த பேச்சு அமைந்திருக்கிறது. இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முன்னேற்றமாக நான் பார்க்கிறேன். இன்னொன்று, திருக்குறள். பிரதமர் அவர்கள் இந்த திருக்குறளை மீண்டும் மீண்டும் மீண்டும் பல்வேறு மேடைகளில் பேசியிருக்கிறார், உலக மேடைகளிலும் போய் பேசியிருக்கிறார், உள்ளூர் மேடைகளிலும் பேசியிருக்கிறார், எல்லா இடத்துலையும் பேசுகிறார். அதுக்கு அவருக்கு அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கிறது. அந்த பொதுமறை என்ற உண்மையான அர்த்தம் வந்து பிரதமர்களை எட்டி இருக்கிறது. அவர்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக வேறு எந்த ஒரு மொழியிலோ அல்லது வேறு எந்த ஒரு நாட்டிலோ காண முடியாத ஒன்று நம்மிடம் இந்தியாவில் நம்முடைய தமிழ் மொழியில் அது வந்து ஒரு பொக்கிஷமாக அமைந்திருக்கிறது. இந்த பொக்கிஷத்தை நிச்சயமாக உலக அரங்கில் நாம் மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்ப்பதின் வாயிலாக அதற்கு கிடைக்கக்கூடிய பெருமையும் அதற்கு கிடைக்கக்கூடிய இடத்தையும் நாம் மீண்டும் உறுதி செய்கிறோம். அதாவது இந்தியாவை பற்றி நாம் பெருமையாக பேசக்கூடிய பல்வேறு செய்திகளில் நாம் இலக்கிய ரீதியாக பார்க்கும்போது நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதை என்றெல்லாம் பார்க்கும்போது மிக முக்கியமான இன்னொரு மொழி இலக்கியம் என்று பார்த்தால், மொழி நூல் என்று பார்த்தால் நிச்சயமாக நம்ம வந்து பொதுமறையான வள்ளுவத்தை தான் நாம் சொல்ல வேண்டும். அதான் வள்ளுவம் என்பது அவ்வளவு தூரம் அதற்கான ஒரு மகத்தான ஒரு இடத்தை பெற்றிருக்கிறது. அந்த மகத்தான இடத்தை பிரதமர் மோடி அவர்கள் தன் மனத்தில் வாங்கி கொண்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்ததாலோ என்னவோ எல்லா விதமான எல்லைகளையும் கடந்து எந்த மேடையாக இருந்தாலும் 2 திருக்குறளை எனும் மேற்கோள் காட்டி அதனுடைய பொருளை எடுத்து பேசி அதனுடைய பின்னாடி தன்னுடைய உரையை வந்து தொடங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். சர்வதேச மேடைகளிலே இதை நாம் பார்த்திருக்கிறோம். அவருக்கு இந்த சொத்து வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பாட்டு ரீதியாக மிக மிக செழுமையான ஒரு சொத்து. இந்த சொத்தை நாம் நிச்சயமாக இதை உயர்த்தி பிடிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். அதன் வாயிலாக இதை நாம் வந்து ஒரு சமத்துவமான சர்வதேச பார்வை கொண்ட ஒரு உலக ஒரு கொடையாக நாம் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை பிரதமர்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதை செய்து வருகிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
4: நிச்சயமா சார், அவர் வந்து சொல்லால மட்டும் இல்லாம செயலாலையும் கூட திருக்குறளுக்கு வந்து பெருமை சேர்த்திருக்கிறார்.

0: அப்படின்ற விஷயத்தை இந்த G20 மாநாட்டில் நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஷ்ய அதிபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறளை வந்து பரிசளித்தது, அந்த காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். அப்போது திருக்குறளை வந்து உலக அளவில் கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து நம்ம பிரதமருக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொன்மையான பண்பாடு கலாச்சாரத்துக்கும் தன்னுடைய மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நிறைய முக்கியத்துவம் அளிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
1: ஆமாங்க, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடியதே நம்முடைய கலாச்சார ரீதியாக பண்பாட்டு ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய சொத்துகள் தான். அது வந்து நீங்கள் 1000 ஆண்டுகால ஒரு சிவிலைசேஷனில் நம்ம வந்திருக்கோம். வடக்கே வந்து அவ்வளோ சிவிலைசேஷன்ஸ் வந்திருக்கு, தெற்கே சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. இந்த சிவிலைசேஷன்ஸுடைய மிச்சங்கள் வந்து நம்ம இன்றைக்கி தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கோம். நம்மகிட்ட ஒரு 2000-3000 ஆண்டு வரலாறு இருக்குது, நம்மகிட்ட அதுக்கான மிச்சங்கள் இருக்கின்றன, அதுக்கான இன்றைக்கும் வந்து அகழாய்வுகளில் அவ்வளோ விஷயங்கள் கிடைக்கின்றன. ஏற்கனவே கிடைத்தவையும் நாம் பத்திரமாக நாம் வந்து பாதுகாத்து வைத்திருக்கிறோம் எனும்போது நம்முடைய வரலாற்றை பற்றிய பெருமிதம் என்பது மிக அடிப்படையான ஒரு விஷயம். நாம் வரலாற்றில் மூத்த குடிகளாக இருந்திருக்கிறோம். இவ்வளவு தூரம் நம்ம வந்து பல்வேறு ஒரு காலகட்டத்தில் சமுதாயங்கள் வந்து எப்படி வளர்ந்திருக்கும் என்று தெரியாத காலகட்டத்தில் கூட நாம் வந்து நம்முடைய சமுதாயம் வந்து விவசாயம் செய்திருக்கிறது, கால்நடை வளர்த்திருக்கிறது, துணி நெய்திருக்கிறோம், பாண்டங்கள் செய்திருக்கிறோம், வேட்டைக்கான கருவிகளை செய்திருக்கிறோம், வீட்டிற்கான கருவிகளை செய்திருக்கிறோம், உலோகங்களை தயாரித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றுக்கும் நம்மிடம் சான்றுகள் இருக்கின்றன. அவை எங்கெந்த இடத்தில் கிடைத்தனவோ அங்கங்கெல்லாம் அதற்கான ஒரு மானுமெண்ட்ஸை நாம் வந்து உருவாக்கி இருக்கிறோம். அந்த மானுமெண்ட்ஸை பற்றிய பெருமையை நாம் நிச்சயமாக உலகுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. நம்முடைய கலாச்சாரம் தான் நம்மை ஒன்றிணைக்கக்கூடிய விஷயமாக நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன். அப்போ அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய அனைவரையும் அந்த பெருமிதத்திற்குள் கொண்டு வர வேண்டியது ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயம். அவர் இந்தியாவை அதனுடைய கலாச்சார பலத்தை ஒட்டித்தான் இன்றைக்கு ஒருங்கிணைக்கிறார். அந்த கலாச்சாரம் என்பது ஒற்றை கலாச்சாரம், எப்படி வந்து நம் இந்தியா முழுசுமான ஒருங்கிணைந்த ஒரு கலாச்சாரமாக இருந்திருக்கிறது, அனைவரையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கிறது. அந்தந்த மொழிகள் வேறுபட்டிருக்கலாம், பண்பாடுகள் வேறுபட்டிருக்கலாம், ஆனால் அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய பொருட்கள் கருவிகள் எல்லாம் எப்படி நாம் ஒரு பாரதம் என்ற ஒரு நாட்டினுடைய உண்ணாந்த பிள்ளைகளாக நாம் எப்படி வளர்ந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறது எனும்பொழுது அவற்றை எல்லாம் பிரதமர் அவர்கள் முன்னிலைப்படுத்துகிறார், கொண்டு வருகிறார், பேச வைக்கிறார். இன்றைக்கு நாம் வந்து ஒரு மேலை மோகத்தில் இந்த மாதிரியான விஷயங்களில் கவனிக்காமல் போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அப்போ இளைய தலைமுறைக்கு அவற்றை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இவையெல்லாம் நாம் அன்றைக்கே செய்துவிட்டோம். குறிப்பாக பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய உத்தரமேரூர் கல்வெட்டு பற்றி மீண்டும் மீண்டும் பேசுகிறார்கள். அந்த குடவோலை முறை பற்றி பேசும்பொழுதும் இந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் குடவோலை முறையை வந்து பிரதமர் அவர்கள் பலமுறை எடுத்து பேசுகிறார். ஜனநாயகம் என்ற ஒரு கருத்துருவாக்கம் என்பது ஏதோ நம்ம 18-ஆம் நூற்றாண்டு 19-ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி வந்ததாகவோ, அது மேலை நாட்டினுடைய ஒரு தாக்கத்தினால் இந்தியாவுக்குள் வந்ததாகவோ எல்லாம் நாம் கருதி கொள்கிறோம் அல்லவா? அது இல்லை, நம்முடைய குடவோலை முறை என்பதே அதைத்தான் செய்கிறது. அப்படின்னும் போது இதற்கு சட்டென்று ஒரு மிக பரந்த ஒரு முக்கியத்துவம் கிடைத்து விடுகிறது. அப்போ நாம வந்து இத்தனை நூற்றாண்டுகள் முன்னதாகவே அந்த மாதிரியான குடவோலை முறையின் வாயிலாக நாம ஒரு தலைவரை தேர்வு செய்வதற்கான வழிமுறை நாம் வைத்திருந்தோம் என்பதைத்தான் இந்த உத்தரமேறு கல்வெட்டுகள் சொல்கின்றன. பிரதமர் அவர்கள் அதை வந்து உண்மையாவே வந்து கொண்டாடுகிறார். ஆக உலகத்திற்கே நாம வந்து வழிகாட்டியாக இருக்கிறோம். நம்ம என்னமோ ஜனநாயகம் எங்கோ மேலை நேசத்திலிருந்து நமக்கு வந்ததாக நம்ம கருத வேண்டியதில்லை. அது நம்முடைய உள்நாட்டு உற்பத்தி, நாம் தான் அதை செய்திருக்கிறோம். இன்னைக்கு நாம திரும்பி பார்க்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் நாம தான் இதற்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருந்திருக்கிறோம் எனும்போது அவற்றை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமைதானே. அது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட புதிய சிந்தனை அல்ல, இங்கே தான் அந்த சிந்தனை இருந்திருக்கிறது. இந்த சிந்தனையை தான் நாம் வந்து எடுத்து பின்னாடி நாம வளர்த்திருக்கிறோம். இவை எல்லாம் தான் பிரதமரை மிகுந்த ஒரு ஈடுபாட்டுக்குள்ள கொண்டு வருகிறது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாக பல்வேறு இந்த மாதிரி பண்பாட்டு செய்திகளையும் அந்த மாதிரி இடங்களையும் அதற்கான ஒரு இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் எடுத்து கொண்டாடுகிறார்.
0: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட போது இப்ப இன்னொரு விஷயத்தையும் வந்து யோசிக்க தோணுது. என்னன்னா சென்ற நிகழ்ச்சியில கூட தமிழகத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டு ஆராய்ச்சியாளரை பற்றி வந்து பிரதமர் வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. இப்போ பாரம்பரியம் கலை கலாச்சாரம் மட்டுமின்றி மக்கள் நலன் தான் தேசத்தின் நலன் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட செயல்பட்டு வரக்கூடிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அரசோட நலத்திட்டங்கள் அதை வந்து மக்கள் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ளணும் இது போன்ற அறிவுரைகளையும் இந்த நிகழ்ச்சி வாயிலாக வந்து வழங்கியிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்?
1: அரசாங்கத்தினுடைய தலைமைச் சேவகர் என்று தன்னை அவர் வந்து மீண்டும் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறார். அந்த தலைமைச் சேவகராக அவர் செய்யக்கூடியது என்ன? அரசாங்கம் எடுக்கக்கூடிய அத்தனை கொள்கை முடிவுகளையும் இங்கே நடைபெற வேண்டிய அல்லது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களையும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அவர் வந்து இந்த ஸ்வச் பாரத் திட்டத்தை தான் அதிகமாக அவர் பேசியிருக்கிறார். தூய்மை இந்தியா அப்படின்னு வரும்போது அது குடிநீர், ஜல்ஜீவன், குறிப்பாக தண்ணீர்,
0: நீர்
1: சேமிப்பு, காற்று, இது எல்லா தூய்மை, இது எல்லாவற்றையும் தான் அவர் வந்து முன்னிலைப்படுத்துகிறார். மிக முக்கியமாக காற்று தூசு இல்லாமல் இருக்கிறது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு மாசும் இல்லை.

வாழ்வது, இது எல்லாவற்றிலும் அவசியம். அதுதான் ஒரு மனித நாகரிகத்தினுடைய ஒரு நிச்சயமாக அல்லது சர்வதேச பார்வையில் நம்மை பற்றி இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடியது என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சுத்தம் சுகாதாரம் என்பதில் கவனம் செலுத்தும் போதுதான் இங்கே இருக்கக்கூடிய இதர வளர்ச்சிகள் அத்தனையுமே சாத்தியமாகும். பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த உரைகள் அத்தனையும் அதிகமான பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வச் பாரத் பற்றி தான் அவர் நிறைய பேசியிருக்காரு, பவர் உற்பத்தி பற்றி பேசியிருக்காரு, தூய்மை பத்தி நிறைய பேசியிருக்கார், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பத்தி நிறைய பேசியிருக்கார். இதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக பேசுறார். இவை எல்லாமே அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவுகள், திட்டங்கள், பல்வேறு ஒரு திட்டங்களின் வாயிலாகத்தான் இதை வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கு. அப்ப அவர் என்ன நினைக்கிறார்னா, இந்த மாற்றத்தை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து விட்டோம் என்றால், இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார

0: இங்கே பசுமையை மேம்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய இயற்கையான ஆற்றலை நாம் அதிகமாக பயன்படுத்தி விட்டோம் என்றால், இங்கே இருக்கக்கூடிய தூய்மையை நாம் வந்து ஒழுங்குபடுத்தி அதில் எல்லா இடத்தையும் பத்திரப்படுத்தி விட்டோம் என்றால், நாம் ஒரு ஆரோக்கியமான குடிமக்களை வளர்த்துவிட முடியும். அந்த ஆரோக்கியம் என்பதுதான் படிப்படியாக நிச்சயமாக ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் சர்வதேச அளவில் நம்மை வந்து கொண்டு போய் சேர்ப்பதற்குமான ஒரு உத்வேகத்தை அளிக்கும் என்பதை பிரதமர் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அதில்தான் அவரை கூடுதலான கவனத்தை செலுத்தியிருப்பதாக நான் பார்க்கிறேன்.
1: தூய்மை அப்படின்றது ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ள உள்ளார்ந்த ஒரு உணர்வா இருக்கணும்ன்றதுக்காக இந்த இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் வரும். இன்னொரு விஷயத்தை வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். என்ன அப்படின்னா, நாட்டின் அச்சானின் கூட சொல்லலாம், உழவும் நெசவும், அதை பற்றி வந்து பிரதமர் வந்து பேச தவறியதே இல்லை. எந்தெந்த பகுதிகளில் என்ன மாதிரியான விளைபொருட்கள் வந்து நல்ல விளைச்சல் கண்டிருக்கு, அந்த விளைச்சலுக்காக வந்து விவசாயிகள் வந்து படக்கூடிய அந்த அரும்பாடு, அதுக்கப்புறம் நவீன தொழில்நுட்பங்களை எப்படி விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நெசவாளர்கள் எப்படி நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம், அவங்களுடைய பொருட்களை வந்து சந்தைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்?
0: இது வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அவர் பண்ணியிருக்காரு. அதாவது என்னன்னா, நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரயில்வேல வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ஒன் பிளேஸ் ஒன் ப்ராடக்ட், அதாவது உற்பத்திக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் மட்டுமில்லை, அதை சந்தைப்படுத்தி கொண்டு வந்து அவர்கள் அங்கே ஆர்டிசன்ஸ் அந்த நெசவாளர்களோ இல்லை கைவினைஞர்களோ அவர்கள் வந்து தங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கும் இந்த மாதிரியான இடங்களை வந்து அவர் உருவாக்குறார். அப்போது இந்த என்டையர் ஃபுல் செயின் வந்து அவர் உருவாக்குறார். இங்கே விவசாயிகளுக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை விதமான ஆலோசனைகள், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நிதியுதவி, அவர்கள் அதை எப்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி நீங்கள் வந்து அவர்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணிக்கணும், இதன் மூலமாக என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும், இதெல்லாம் இந்த பக்கம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சந்தையை கொண்டு வரார். சந்தையிலேருந்து அவர்கள் எப்படி உற்பத்தியை கொண்டு போக வேண்டும், எந்த சந்தைகளுக்கு கொண்டு போக முடியும், என்ன விதமான விளைபொருட்கள் வந்து சந்தையில் விற்பனையாகும், அவை வெளிநாட்டுக்கு போக முடியுமா, உள்நாட்டில் இருக்க முடியுமா, என்ன விதமான வாய்ப்புகளை வந்து கொண்டிருக்கின்றன, அப்புறம் அதுக்கு நேரடியாக சந்தை வாய்ப்புகளை உருவாக்குவது. அது வந்து நீங்கள் இது அத்தனையுமே தன்னுடைய இந்த உரைகளில் பல இடங்களில் சுட்டிக்காட்டி கொண்டே வருகிறார். விவசாயிகளை முற்றிலுமாக ஒரு தனிய துண்டாக நம்ம வந்து வைத்துக் கொண்டிருந்த காலகட்டத்தை போய் நம்முடைய இந்த நேஷனல் வேல்யூ செயினுக்குள்ள அவங்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்து இணைக்கிறார். நெட்வொர்க்கை வந்து ஒழுங்குபடுத்தி நாம் அவர்களை மீண்டும் வந்து காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு தேவையான ஒரு பண வரவை உருவாக்கி தர வேண்டும், அதே சமயத்தில் அவருடைய செய்யக்கூடிய விவசாயத்தையும் அவர்கள் செய்யக்கூடிய உற்பத்தியையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதையும் இதையும் சேர்க்கும் போது என்ன விதமான ஒரு கனெக்டிவிட்டி கிடைக்குது, நெட்வொர்க் கிடைக்குது, எப்படி அதை செய்ய முடியும், இதைத்தான் அவர் மீண்டும் மீண்டும் மீண்டும் மீண்டும் தன்னுடைய உரைகளில் பல்வேறு சமயங்களில் அவர் சொல்றாரு. அப்போ அரசாங்கம் அதற்காக செய்யக்கூடிய என்னென்ன புதிய நடவடிக்கைகள் இருக்கின்றனவோ, திட்டங்கள் இருக்கின்றனவோ, அவற்றை வந்து முன்னிலைப்படுத்தி பேசுகிறார். அப்போ நமக்கு வந்து ஈஸியாக புரியுது. அப்போ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சட்டன் கண்ணெதிரில் ஒரு எந்த ஒரு பெரிய ஸ்டேஷனுக்கு போனாலும் அந்த உள்ளூர் பொருட்களை நம்ம அங்கே பார்க்குறோம். பெரும்பாலும் வெளிச்சந்தையில் அது கிடைக்காமல் இருக்கின்றன, அவர்களே நேரடியாக அங்கே வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும்போது அவர்கள் வந்து அங்கே மார்க்கெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம வந்து காதால் கேட்குறோம். பிரதமர் சொல்வதைக்கு நேராக போய் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கண்ணெதிரிலேயே நம்ம பார்க்குறோம். இப்போ பணங்கள் கண்டு அல்லது ஏதோ ஒரு நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் கூட நீங்கள் எங்கே கிடைக்குதோ இல்லைனா கிடைக்கலையோ நம்ம யோசித்தபோது ரயில்வே ஸ்டேஷன் போனால் அது கிடைக்குது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆக இது வந்து பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு, அதை பற்றி நம்ம இங்கே போனால் கிடைக்குது. நமக்கே வந்து ஒரு ப்ராடக்டை நோக்கி புஷ் பண்ணுறதும் அந்த என்ன விஷயங்களை வாங்கணும் கொள்ளணும் பற்றி பேசும்போதும், இப்போ கதரை பற்றி நிறைய சமயம் பேசுகிறேன். அந்த கதரை பற்றி உற்பத்தியை பற்றியும் கதருடைய பொருட்களை பற்றியும் பேசும்போது நாமளே அது ஒரு கதர் சந்தைக்குள்ளே போகும்போது இதெல்லாம் நம்ம காதலி ஏற்கனவே விழுந்திருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் புதுசாக நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் அங்கே கண்ணெதிரில் நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்யூனிகேஷனை வந்து பிரைம் மினிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காருன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஆர்டிசன்ஸ், இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள், இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பிராண்ட் அம்பாசிடராக பிரைம் மினிஸ்டரே மாறிட்டாரு அப்படிங்கிறத நம்ம இதில் சொல்லணும்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

ஆகாஷ்வாணி. நேரம் 9:30. அரங்கிசை. டிவி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் ஸ்ரீ கணேச சரணம், பாபநாசன் சிவன் பாடல், ராகம் திலங், ஆதி தாளம்.

அரங்கிசையில் டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம். அம்பநாது பல்லவி கோபாலையர் இயற்றியது. தோடிராகம் ஆதி தாளம்.

அரங்கிசைகள். இதுவரை டி வி கோபாலகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எஸ் வரதராஜன் அவர்கள் வயலின், வி நடேசன் அவர்கள் மிருதங்கம்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி நேர்கள் கேட்கவிருப்பது காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதலில் டி எம் சௌந்தரராஜன், சாய்பாபா, பி சுஷீலாவின் குரல்களில் இதயக்கணி

0: பி சுஷீலாவின் குரலில் பஞ்சவர்ண கிளி.
1: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 34.5°C, இயல்புக்கு 1.6°C அதிகம். குறைந்த அளவு 25.9°C, இயல்புக்கு 0.7°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 89%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிகளவு வெப்பநிலை 33.2°C, இயல்புக்கு 0.3°C அதிகம். குறைந்த அளவு 27.2°C, இயல்புக்கு 2.4°C அதிகம். காற்றில் ஈரப்பதம் 87%. வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிகளவு வெப்பநிலை 33-34°C ஒட்டியும் குறைந்த அளவு 25-26°C ஒட்டியுமே நிலவக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை அறிவிப்பு கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் அப்துல் காதிர் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை

புத்தம் புது காலை. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு நரம்பியல் நிபுணர் டாக்டர் ரூபேஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 3வது பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம், வீட்டுத் தோட்டம் பராமரிக்க குழந்தைகளுக்கு கற்றுத்தருவோம். ஜி இந்துமதி அவர்கள் எழுதிய செய்திக்கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8 கனவுகளை காட்சியாக்கிய காலநாயகன் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் முனைவர் ஜே ஹரிபாஸ்கர் அவர்கள். 8:30 சக்தி உலா, அபயம் அருளிடும் அம்பிகை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவொற்றியூர் அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியால் சமேத வல்மீகநாதர் சுவாமி திருக்கோவில் சித்திரம். 8:45 திரைகானம். காலை 9 நவராத்திரி இசை விழா. சவிதா ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், JP சூர்யா நம்பீசன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மூர்சிங். நிகழ்ச்சி 100.1 FM கோல்டிலும் இடம்பெறும். 10 முத்துச்சிதறல், 11 தேன் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல், ஆர் சாய் ஸ்ரேயா அவர்களின் கீபோர்டு இசை. பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், தஞ்சாவூர் எஸ் பாலகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதம மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் குறித்த தகவல்கள். பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, கலாமின் பார்வையில் பெண்கள் உரை வழங்குபவர் ரீட்டா அல்ஃபின் மேரி அவர்கள். தொடர்ந்து பண்பாட்டை விதைக்கும் நவராத்திரி, உரை வழங்குபவர் விமலா சுப்பிரமணியன் அவர்கள், அமைப்பு உமா மீனா. 2:55 வானிலை, பிற்பகல் 2:15 மாலை 5:30 திரைகானம். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 திரைகானம். 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இயற்கை வழி வேளாண்மை. திருவள்ளூர் மாவட்டம் குப்பம் கண்டிகை இ சண்முகம் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து மரவள்ளி கிழங்கு சாகுபடி அனுபவங்கள், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டூர் பி ஹென்றி அவர்கள். 8:05, 9:15 திரைகானம். 9:30 நாடகமலர், நம்பிக்கை சிறகு நாடகம், எழுதியவர் மதுரை முரளி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10 காற்றோடு கலந்திடவா. இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.